அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலை பாடியிருப்பவர்கள் சீர்காழி கோவிந்தராஜன், பி. சுசீலா குழுவினர். பாடல் இடம்பெற்ற படம் பெற்றால்தான் பிள்ளையா.

0: வள்ளலார்.
1: அறிவில் உயர்ந்தவர் யாரு? ஆமா, வள்ளுவர்.
0: பாட்டில் உயர்ந்தவர் யாரு?
2: பாரதியார்.
0: ஆமா, பாரதியார்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948, பாத்திரபத மாதம் 6 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆவணி மாதம் 11 நாள். 2026 வருடம் ஆகஸ்ட் மாதம் 28 நாள் வெள்ளிக்கிழமை. நாள் ஒரு குரல், குரல் அமுதத்தை தொடர்ந்து மங்கள இசை கேட்கலாம்.

0: தீங்கு செய்தவர்களை தண்டிக்கிறவர்களுக்கு அந்த ஒரு நாளைக்கு மட்டுமே இன்பம் உண்டாகும். ஆனால் அந்த தீங்கை பொறுத்து கொண்டவர்களுக்கோ அவர்கள் வாழ்நாள் அளவும் புகழ் உண்டாகும். குறள் எண் 156, அதிகாரம் பொறையுடைமை.
1: பொறுத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ்.
0: தீங்கு செய்தவர்களை தண்டிக்கிறவர்களுக்கு அந்த ஒரு நாளைக்கு மட்டுமே இன்பம் உண்டாகும். ஆனால் அந்த தீங்கை பொறுத்து கொண்டவர்களுக்கோ அவர்கள் வாழ்நாள் அளவும் புகழ் உண்டாகும். குறள் எண் 156, அதிகாரம் பொறையுடைமை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷா பந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ரக்ஷா பந்தன் பண்டிகை காலம் காலமாக நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் ஒரு அங்கமாக விளங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் திரு டேமியன் பெர்னாண்டோ நேற்று புதுதில்லியில் விமானப்படை துணைத் தளபதி ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீட்சித்தை சந்தித்து பேசினார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்டுக் கொண்டு வர தமிழக அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. சென்னையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை வெற்றிகரமாக நிறைவு செய்ய பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா ஆலய திருவிழாவை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சிறப்பு பேருந்துகளை இயக்கி வருகிறது. தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று நடத்திய திடீர் சோதனையில் 1,18,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் நேற்று நடைபெற்ற ஆவணி மாத பௌர்ணமி கிரிவலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை ஜபல்பூர் இடையே இயக்கப்பட்டு வரும் வாராந்திர விரைவு சிறப்பு ரயில் நிரந்தர ரயிலாக மாற்றப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் காணாமல் போன மற்றும் திருடப்பட்ட 400 செல்போன்களை பல்வேறு மாநிலங்களில் இருந்து மீட்டு உரியவர்களிடம் காவல்துறையினர் நேற்று ஒப்படைத்தனர். தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 90 அமெரிக்கர்களை காணவில்லை என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக தில்லி காத்மண்டு இடையிலான பேருந்து சேவை தற்காலிகமாக தடைபட்டுள்ளது. காசா மீது இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் பாலஸ்தீனர்கள் 3 பேர் கொல்லப்பட்டனர், பலர் படுகாயமடைந்தனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மதுரை அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்ள உள்ளது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, ஒற்றுமையே உயர்வின் திறவுகோள். உரையினை வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். காலை 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:45 உள்ளவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம்,

துளி வழங்குவோர் பாவூர் சித்திரம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சுழல் ஒளி வழங்குபவர் முனைவர் வி பிரதீபா அவர்கள். 7 மணிக்கு வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் திருவருள் லத்தீப் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் தூத்துக்குடி சி பத்மாவதி அவர்கள்.

காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் ஸ்ரீ சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று. உணவு உடை உறைவிடத்திற்கு அடுத்ததாக வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும்? 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள். 11:02 மணி திருநாடு நிகழ்ச்சியில் தேசிய ரயில் அருங்காட்சியகம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே, திருமணமான பெண்கள் பிறந்த வீட்டின் பெருமையை பேசுவது நல்லதா? 1 மணிக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் குழந்தைகள் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள். 1:05 தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் தேசிய கண் தான 2 வார விழாவை முன்னிட்டு கண் தானம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை வழங்குகிறார் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் முகமது ஃபைசல் அவர்கள். அருகம்புல்லின் அற்புத மருத்துவ குணங்கள்.

2 மணிக்கு குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 3:02 திரை அருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

4-2 பொதிகை தும்பி, 5-2 படமும் பாடலும். 1980 வெளிவந்த திரைப்பட பாடலின் பாடல்களை கேட்கலாம். 6-2 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்கள், 8:05 ஊரும் உறவும், ஒயில் கும்மி பாடல்கள். வழங்குவோர் சிவகிரி எம் அண்ணாதுரை அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள். 9:00 இடைவிடாத இசைமழை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் வள்ளலாரின் மனுமுறை கண்ட வாசகம், 10:00 சுகமான ராகங்கள், இதில் மஞ்சள் நீர் காயல் எம் சிங்காரவேல் அவர்களின் தொகுப்பு உலாவர கேட்டு ரசிக்கலாம். 102.6 MHz இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி பற்றிய குறிப்புகள் கேட்டீர்கள். இன்னும் சில மணி துளிகளில் எனைத்தானும் நல்லவை கேட்க.

0: எனைத்தானும் நல்லவை கேட்க. ஒற்றுமையே உயர்வின் திறவுகோல் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள்.
1: ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. ஒற்றுமையே பலம் என்பது நம் முன்னோர்கள் வகுத்த ஆணிவேர் சிந்தனை. ஒற்றுமையே உயர்வின் திறவுகோல் என்பது மனித சமூகத்தின் அடிப்படை வளர்ச்சிக்கும் அமைதிக்கும் ஆதாரமான ஒரு பொன்மொழியாகும். ஒரு குடும்பத்திலோ சமூகத்திலோ ஒற்றுமை நிலவும் போது அங்கு அன்பு விட்டுக்கொடுத்தல் மற்றும் சகிப்புத்தன்மை ஆகியவை மேலோங்கி காணப்படும். நம்மில் ஒற்றுமை நிலவினால் வீடும் சமூகமும் உயர்வடையும். ஒற்றுமையே வலிமை என்பதற்கேற்ப ஒரு கூட்டாக செயல்படும்போது பெரிய இலக்குகளை கூட எளிதில் அடைய முடியும். தனிநபர் வளர்ச்சியை காட்டிலும் ஒரு சமூகம் அல்லது நாடாக ஒன்றிணைந்து செயல்படும் போதுதான் ஒட்டுமொத்த தேசமும் வளர்ச்சியடையும். இயற்கை நமக்கு சொல்லும் பாடமும் இதுவே. எறும்புகள், தேனீக்கள் போன்ற உயிரினங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து தங்கள் உணவுகளை சேகரிக்கின்றன. தங்களை விட பெரிய எடையுள்ள உணவை சுமந்து இழுத்து செல்வதை பார்த்திருக்கிறோம். நாம் பல்வேறு சமூக கலாச்சார பின்னணிகளை கொண்டிருந்தாலும் நம் நாட்டில் இறையாண்மை மற்றும் முன்னேற்றத்திற்காக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். ஒற்றுமை என்பது முக்கியம். சாதிகள் இல்லடி பாப்பா குல தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் என்றார் பாரதி. 30 கோடி முகமுடையாள் எனில் மொய்ப்புற ஒன்றுடையாள், அவள் செப்பு மொழி 18 உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்று பாரதி கூறினார். ஆகவே எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள், எல்லோரும் பாரத தாயினுடைய புதல்வர்கள் என்கிற எண்ணம் இருக்க வேண்டும். தனிமரம் தோப்பாகாது, அதுபோல தனித்திருந்தால் வெற்றி கிடைக்காது. ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே உயர்வு கிடைக்கும். மகாகவி பாரதியார் தனது வந்தே மாதரம் பாடலில் ஒற்றுமையின் அவசியத்தை மிக அழகாக வலியுறுத்தியுள்ளார். மக்கள் தங்களின் சாதி மத வேறுபாடுகளை கடந்து சகோதரத்துவத்துடன் வாழ வேண்டும் என்பதை அவரது கவிதைகளில் முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. 1000 உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி? ஓர் தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரரன்றோ? நாம் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ்ந்தால் மட்டுமே வாழ்வில் மேன்மையடைய முடியும் என்பதை மிகவும் அழகாக பாடியுள்ளார். பறவைகள் கூட்டமாக பறந்து சென்று தங்கள் இலக்கை அடைகின்றன. சிறு சிறு மலை தூறலால் நீர்நிலைகள் உயர்கின்றன. அணைக்கட்டுகள் நிரம்புகின்றன. மரவேர்களின் ஒற்றுமையே மண்ணரிப்பை தடுக்கின்றன. தனித்தனியாக உள்ள சிறு குச்சிகளை எளிதில் முறித்து விடலாம். சிறு சிறு குச்சிகள் சேர்ந்து ஒரே கட்டாக சேர்க்கும்போது அதை முறிப்பது மிகவும் கடினமாக இருக்கும். முறிக்கவோ உடைக்கவோ முடியாமலே கூட போய்விடும். ஒற்றுமையே பலம். ஊருடன் கூடி வாழ். ஒற்றுமையில்லா குடும்பம் ஒருமிக்க கெடும். ஊருடன் பகைக்கின் வேறுடன் கெடும். கூடி தொழில் செய், தேசத்தோடு ஒத்து வாழ் போன்ற மூத்தோரின் பொழிகளை கேட்டு பேரிடர் காலங்களில் மட்டுமே விழிப்புணர்வுடன் செயல்படுகிறோம். இதனை விடுத்து நாம் அனைவரும் சாதி மதம் மொழி இன பேதங்களை கடந்து ஒருமித்து செயல்படும் போதுதான் நாம் நம் சமுதாயத்தை வேகமாக வளர்ச்சியடைய செய்ய முடியும். பழம் மிகு பாரதம் புகழ் மிகு பாரதமாக மாறும். கூட்டு முயற்சியே எந்த ஒரு கடினமான இலக்கையும் எளிதாக அடைய உதவும். எனவே ஒற்றுமையே உயர்வின் திறவுகோல் என்பதை உணர்ந்து நாட்டின் வளர்ச்சிக்கு நாம் துணை நிற்போம் என்று உறுதியேற்போம்.
0: எனைத்தாலும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

நேரம் காலை 6:15. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு.

மலரும் இந்த நாள் மன மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருவதாய் அமையுமாக. நேர்கள் கேட்கவிருப்பது வணக்கப்பூக்கள். எல்லோரும் எல்லாமும் பெற்று இனிதே வாழ்க என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அனுராதா ஸ்ரீராம் குரலில்

நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் முழுமையாகவும் உண்மையாகவும் தெளிவாகவும் இருந்தீர்களேயானால் அந்த செயல் உங்களுக்கு அடுத்த கட்ட உயர்வை கொடுக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக SP பாலசுப்ரமணியன் குரலில்.

நேயர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக. உங்கள் செயல் மீதும் திறமை மீதும் நம்பிக்கை இல்லாத போதுதான் மற்றவர்கள் நமக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் வரும்.

0: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: முறையாக பயன்படுத்த எந்த நொடியும் தயாராக இருக்க வேண்டும். ஆம், உங்கள் திறமைக்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும்போது அதை முறையாக முழுமையாக பயன்படுத்த எந்த நொடியும் தயாராக இருக்க வேண்டும். நேயர்கள், இதுவரை கேட்டது வணக்கப்பூக்கள். இன்னும் சில மணி துளிகளில் உழவர்களுக்கான தகவல்கள் கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான தகவல், இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.
2: திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே, வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
3: கடந்த சில ஆண்டுகளாக நீல நிற அவுரி செடியின் பசும் இலை மற்றும் உலர் இலைகளுக்கு சந்தை வாய்ப்பு அதிகரித்து வருகிறது. அவுரி அனைத்து பகுதிகளிலும் வளரக்கூடிய தாவரம். இது கரிசல் மற்றும் செம்மண்ணில் சிறப்பாக வளரும். ஈர களிமண்ணில் வளராது. விதையளவு 1 ஏக்கருக்கு 10 கிலோ. அடியுரமாக 1 ஏக்கருக்கு 5 டன் தொழுவுரம் போட்டு நன்றாக புழுதிபட உழவு செய்ய வேண்டும். 10 முதல் 20 நாள் வரை ஆடு மாடுகளால் செடிகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம். அதற்கு பிறகு இலைகளில் கசப்பு தன்மை வருவதால் ஆடு மாடுகள் இலையை தொடாது. மழை காலத்தில் மனவாரியாக விதைக்கலாம். இரவையில் சாகுபடி செய்தால் 15 நாட்களுக்கு 1 முறை நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். பூச்சி மற்றும் நோய் அவுரி செடிகளை அவ்வளவாக தாக்காது. விதைத்த 120வது நாளில் அறுவடை செய்யலாம். தரையில் இருந்து 10 சென்டிமீட்டர் உயரம் வரை விட்டு அதற்கு மேல் பகுதியை அறுவடை செய்து இலைகளை பிரித்தெடுக்கலாம். வேர்பகுதி மீண்டும் துளிர்விட்டு வளரத் தொடங்கும். இதை 1 மாதம் கழித்து 2வது அறுவடை செய்யலாம். இதுபோல 3 முதல் 4 முறை இலைகளை பறிக்கலாம். இரவையில் 5000 கிலோ பச்சை இலைகள் கிடைக்கும். அவற்றை வெயிலில் உலர்த்தினால் காய்ந்து போன உலர்ந்த இலை 1150 கிலோ முதல் 1650 கிலோ வரை கிடைக்கும். மனவாரியில் 1500 முதல் 2000 கிலோ வரை பச்சை இலை கிடைக்கும். பச்சை இலைகளாக விற்பனை செய்யாமல் உலர்ந்த இலைகளாக விற்பனை செய்தால் கூடுதலான விலை கிடைக்கும். விலையானது இலைகளின் தரம் மற்றும் சந்தையின் தேவையை பொறுத்து நிர்ணயிக்கப்படும். வறட்சியான இந்த எல் நினோ காலகட்டத்தில் நிலங்களை தரிசாக போடாமல் மழைக்காலத்தில் அவுரியை சாகுபடி செய்யலாமே. இயற்கை வேளாண்மையில் பீஜாமிரதமானது விதை நேர்த்தி செய்வதில் முக்கிய பங்காற்றுகிறது. பீஜாமிரதம் தயாரிக்க 5 கிலோ பசுஞ்சாணத்தை 1 காடா துணியில் எடுத்து சிறிய கயிறால் கட்டி 20 லிட்டர் தண்ணீரில் 1 இரவு மூழ்கி இருக்குமாறு தொங்க விடவும். மற்றொரு கொள்கலனில் 50 கிராம் சுண்ணாம்பை 1 லிட்டர் தண்ணீரில் கரைத்து 1 இரவு வைக்க வேண்டும். மறுநாள் காலை பசுவின் சாணத்தை தண்ணீரில் கசக்கி பிழிந்து 1 கைப்பிடி மண் சேர்த்து நன்கு கிளறவும். 10 லிட்டர் பசுவின் கோமியம் மற்றும் ஊறவைத்த சுண்ணாம்பு தண்ணீர் சேர்த்து நன்கு கிளறவும். எந்த ஒரு பயிரின் விதைகளையும் பீஜாமிரதத்தை சேர்த்து ஊற வைத்த பிறகு நிழலில் உலர்த்தி விதைப்பதற்கு பயன்படுத்த வேண்டும். பயர் வகை விதைகளை பீஜாமிரதத்தில் 5 நிமிடங்கள் ஊற வைத்து பிறகு நிழலில் உலர்த்தி விதைப்பதற்கு பயன்படுத்தவும். நடவு செய்யும் போது நாற்றுக்கள் மற்றும் விதைக்கரணைகளை பீஜாமிரத கரைசலில் 5 நிமிடங்கள் நனைத்து பின்னர் நடவு செய்யலாம். இது தீங்கு விளைவிக்கும் பூஞ்சை, பாக்டீரியா மற்றும் மண்ணின் மூலம் பரவும் நோய் கிருமிகளிலிருந்து பயிர்களை பாதுகாக்கிறது. இதில் உள்ள பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் விதைகள் நாற்றுகளுக்கு நோய் தாக்குதலில் பாதுகாப்பை அளிக்கின்றன. இந்த பீஜாமிரதத்தை தயாரித்தவுடன் பயன்படுத்த வேண்டும். தேவைப்படும் போது இதை புதிதாக தயார் செய்து கொள்ள வேண்டும். நானோ டிஏபி என்பது பயிர்களுக்கு தேவையான நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்களை வழங்கக்கூடிய ஒரு நவீன திரவ உரமாகும். நானோ டிஏபி திரவ உரத்தில் 8% தழைச்சத்தும் 16% மணிச்சத்தும் உள்ளது. நானோ டிஏபியை பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்கையில் விதைகளின் முளைப்பு திறன் மற்றும் வீரியத்தன்மை அதிகரிக்கிறது. மேலும் பயிரின் வளர்ச்சி, தரம் மற்றும் மகசூலும் அதிகரிக்கிறது. 1 கிலோ விதைக்கு 5 மில்லி லிட்டர் நானோ டிஏபியை தேவையான அளவு நீரில் கலந்து விதையின் மேற்பரப்பில் தெளித்து 25 முதல் 30 நிமிடம் நிழலில் உலர்த்தி விதைக்க

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. உங்கள் திறமைக்கான வாய்ப்பு வரும்போது அதை

0: வேண்டும். 1 லிட்டர் நீரில் 5 மில்லி லிட்டர் நானோ டிஏபியை கலந்து வேர்களை 20 முதல் 30 நிமிடம் ஊற வைத்து பின் நடவு செய்ய வேண்டும். இலைவழி தெளிப்பாக நடவு செய்த 30 முதல் 35 நாட்களில் 1 ஏக்கருக்கு 500 மில்லி லிட்டர் நானோ டிஏபி மற்றும் 500 மில்லி லிட்டர் நானோ யூரியா பிளஸ் தெளித்து மேலுரத்தின் தேவையை பூர்த்தி செய்யலாம். 2 தெளிப்பாக நடவு செய்த 45 முதல் 50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 500 மில்லி லிட்டர் நானோ டிஏபி மற்றும் 500 மில்லி லிட்டர் நானோ யூரியா பிளஸ் தெளிக்க வேண்டும். சப்போட்டா பூக்கின்ற பருவத்தில் 300 ppm பிளானோபிக்ஸ் என்ற வளர்ச்சி ஊக்கியை தெளித்தால் பூக்கள் உதிர்வது குறையும். சப்போட்டா பழங்கள் மரத்திலேயே பழுக்காது. நன்றாக முற்றிய காய்களின் தோலை நகத்தால் கீறினால் வெளிர் மஞ்சள் நிறமாகி காணப்படும். பால் வடியாது. இத்தருணத்தில் காய்களை பிடுங்கி சாக்கு பைகளில் காற்றோட்டம் இல்லாத இடத்தில் வைத்தால் 1 வாரத்தில் பழுக்கும். கொய்யாவில் அதிகமாக விதைகள் இருக்கும். வயதானவர்கள் இதை உண்ணும்போது விதைகள் பல் இடுக்குகளில் சிக்கிக்கொள்ளும். எனவே விதையில்லாத பழங்களை உற்பத்தி செய்ய விதை அதிகமாக உள்ள மரங்களில் 100 ppm ஜிப்ரலிக் அமிலத்தை மரங்களில் பூக்கள் விரியும் தருணத்திற்கு முன்னதாக தெளித்தால் விதையில்லாத கொய்யா உற்பத்தி செய்ய முடியும். மாதுளை நடவு செய்த 3 முதல் 5 ஆண்டுகளில் பலன் தரக்கூடிய நிலையில் இருக்கும். பூக்கள் அதிகமாக தோன்றினாலும் குறைந்த அளவிலான காய்கள்தான் உற்பத்தியாகும். அதிகமாக பூ பிஞ்சு உதிர்ந்துவிடும். இதனை தடுக்க அலார் என்ற வளர்ச்சி ஊக்கியை 2000 ppm என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். பூக்கும் பருவத்திலும் 1 வாரம் கழித்தும் 2 முறை தெளிக்க வேண்டும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பாத்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 73 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 62 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உரவல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 18 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 33% முதல் 59% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ். அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ்.

0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார்.
1: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ராபொன்செல்வி. நான் தென்காசி மாவட்டம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். நான் சுற்றுச்சூழலை காப்பதில் யானைகளின் பங்கு குறித்து பேச வந்துள்ளேன். யானை உலகின் மிகப்பெரிய நிலவிலங்காகும். இது காடுகளின் காவலன் என்று அழைக்கப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் யானை முக்கிய பங்கு வகிக்கிறது. யானை வாழும் காடுகள் வளமான உயிர் சூழலை கொண்டுள்ளன. காட்டின் சமநிலையை பேணுவதில் யானை உதவுகிறது. பல வகையான தாவரங்களை யானை உணவாக உட்கொள்கிறது. புதர்கள் அதிகமாக வளராமல் கட்டுப்படுத்துகின்றன. இதனால் மற்ற செடிகளும் வளர வாய்ப்பு கிடைக்கின்றன. யானை நீண்ட தூரம் பயணம் செய்யும் விலங்காகும். பயணிக்கும் போது பல விதைகளை சிதறக்கூடியது. அந்த விதைகள் புதிய மரங்களாக வளர்கின்றன. இதனால் காடுகள் இயற்கையாக பெறுகின்றன.
0: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
1: என்னுடைய பெயர் ராபொன்செல்வி.
0: இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் மைய உதவி பேராசிரியர் முனைவர் வி. பிரதிபா அவர்கள்.
2: வணக்கம் அன்பான வானொலி நேயர்களே. மண், சாயில் கன்சர்வேஷன். நண்பர்களே, நாம் நிற்கும் நிலம் வெறும் மண் அல்ல. அதுதான் நமக்கு உணவை வழங்கும் அடிப்படை வளம். தாவரங்கள் வளர மண் தேவை. விவசாயம் நடைபெற மண் தேவை. பல நுண்ணுயிர்கள், பூச்சிகள் மற்றும் சிறிய உயிரினங்கள் மண்ணை சார்ந்தே வாழ்கின்றன. அதனால் மண் ஆரோக்கியமாக இருந்தால் மனித வாழ்க்கையும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் இன்று நமது மண் பல்வேறு காரணங்களால் பாதிக்கப்பட்டு வருகிறது. பலத்த மழை அல்லது காற்றின் காரணமாக மேல் மண் அடித்து செல்லப்படும் போது மண்ணின் வளமான மேற்பகுதி இழக்கப்படுகிறது. அந்த மேல் மண்ணில்தான் தாவர வளர்ச்சிக்கு தேவையான பல ஊட்டச்சத்துக்கள் மற்றும் உயிரியல் செயல்பாடுகள் அதிகமாக உள்ளன. மரங்களை அதிகமாக வெட்டுவது மண் அரிப்பை அதிகரிக்கக்கூடும். ஏனென்றால் மரங்களின் வேர்கள் மண்ணை உறுதியாக பிடித்து கொண்டிருக்கின்றன. மரங்கள் இல்லாத பகுதிகளில் மழைநீர் வேகமாக ஓடும்போது மண்ணையும் அடித்து செல்லக்கூடும். மண்ணில் அதிகப்படியான ரசாயன பொருட்களின் பயன்பாடு மண்ணின் உயிரியல் சமநிலையை பாதிக்கக்கூடும். தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் வீட்டு கழிவுகள் முறையாக நிர்வகிக்கப்படாமல் மண்ணில் சேரும்போது மண் மாசுபடலாம். பிளாஸ்டிக் கழிவுகளும் மண்ணின் தரத்தை பாதிக்கின்றன. அன்பான நேர்களே, மண் உருவாகுவது மிக நீண்ட காலம் எடுக்கும் இயற்கையான செயல்முறை. ஒரு முறை வளமான மேல் மண் இழந்துவிட்டால் அதை மீண்டும் உருவாக்குவது எளிதானது அல்ல. நண்பர்களே, மண் பாதுகாப்பில் மரங்களும் தாவரங்களும் மிக முக்கியமான பங்கு உள்ளது. மரங்களின் வேர்கள் மண்ணை உறுதியாக பிடித்துக் கொள்ள உதவுகின்றன. மரங்களின் இலைகள் மழைத்துளியின் நேரடியான தாக்கத்தை குறைக்க உதவுகிறது. இதனால் மண் அரிப்பை குறைக்க முடியும். குறிப்பாக மலைப்பகுதிகள் மற்றும் நீர்நிலைகளின் அருகில் உள்ள தாவரங்களை பாதுகாப்பது மிகவும் அவசியம். அன்பான நேர்களே, விவசாயிகளும் மண்ணை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். மண் மற்றும் நீர் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. மழைநீர் மண்ணில் ஊடுருவும் போது நிலத்தடி நீர் வளம் அதிகரிக்க உதவுகிறது. ஆனால் மண் அதிகமாக அரிக்கப்பட்டால் நீர்நிலைகளில் மணல் மற்றும் மண் தேங்கக்கூடும். எனவே மழை நீரை சேமிப்பதும் மண் அரிப்பை தடுப்பதும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய செயல்கள். மழைநீர் சேகரிப்பு, மரங்களை வளர்த்தல், நீரோட்டத்தை கட்டுப்படுத்தும் முறைகள் போன்றவை மண் மற்றும் நீர் பாதுகாப்பிற்கு உதவுகின்றன. அன்பான நேர்களே, ஒரு பிளாஸ்டிக் பையை நாம் சாலையோரத்தில் வீசும்போது அது மண்ணில் பல ஆண்டுகள் தங்கக்கூடும். அதனால் குப்பைகளை மண்ணில் புதைப்பதையோ திறந்த வெளியில் கொட்டுவதையோ தவிர்ப்போம். மண் குப்பை தொட்டி அல்ல, அது உயிர்களின் வாழ்விடம். நாம் இன்று பாதுகாக்கும் ஒரு சிறிய மண் வளம் நாளை தலைமுறைக்கு ஒரு பெரிய உணவு பாதுகாப்பாக மாறட்டும். நன்றி, வணக்கம்.
0: நாம் இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் மைய உதவி பேராசிரியர் முனைவர் வி. பிரதிபா அவர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் தொடக்கமாக தொழில் தொடங்குவோம் பகுதியில் நேரலை நிகழ்ச்சி வழங்குறாங்க தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள்.
2: சிறிய பெரிய பிரிண்டிங் செய்த பிரிண்டிங் செய்யாத கார்கரேட்டட் பாக்ஸ் என்று சொல்வார்கள், அட்டைப்பெட்டிகள், சிறிய அட்டைப்பெட்டிகள், ஒரு அயன் பாக்ஸ் அல்லது ஒரு சின்ன மிக்சி வைப்பதற்கு பெரிய அட்டைப்பெட்டி, திக்கான அட்டைப்பெட்டி தேவையில்லை. சாதாரண அட்டைகளிலேயே பிரிண்ட் செய்து ஸ்கோரிங் போட்டு அதை மடக்கி அதை ஒரு அருமையான ஒரு அட்டைப்பெட்டியாக மாற்றலாம். அதே நேரத்தில் பல்வேறு பொருட்களை அடுக்கி கட்டி அனுப்புவதற்கு சிறிய அட்டைப்பெட்டிகளிலிருந்து டிவி அட்டைப்பெட்டி வரைக்கு பெரிய அட்டைப்பெட்டிகள் எல்லாம் தற்போது வந்துவிட்டன. இது போன்ற பேக்கிங் மெட்டீரியல் இருந்தால்தான் ஒரு சோப்பு கம்பெனியிலே சோப்பு லேபிள் இல்லாவிட்டால் தொழிலே நடக்காது. அந்த லேபிளை வைத்து ஒட்டினால்தான் அது கெட்டு போகாமல் இருக்கும். அதை ஒரு டசனாக்கி இந்த டசன் பேக்கிங், அதன் பிறகு இந்த 10 டசன் வேண்டுமென்றால் 10 டசனுக்குரிய அட்டைப்பெட்டி, பெரிய கார்கரேட்டட் பாக்ஸ் என்று சொல்வார்கள், அந்த அட்டைப்பெட்டி யூனிட் கூட போடலாம். ஆனால் அது பெரிய யூனிட்டாக இருக்கும். சிறிய அட்டைப்பெட்டிகள் தயாரிப்பதற்கு வெளியே பிரிண்டிங் ப்ரெஸ்களிலே கொடுத்து வாங்கி ஸ்கோரிங் மிஷின் என்று சொல்வார்கள், அதை அட்டைப்பெட்டியாக மாற்றுவதற்குரிய பழைய காலத்து பிரிண்டிங் மிஷின், கிரில் பிரிண்டிங் மிஷின் ஒன்று வாங்கி வைத்துக் கொண்டால் இந்த அட்டையிலிருந்து உங்களுடைய பாக்ஸை கட் பண்ணி பிரிண்டிங் முடிந்து வரக்கூடிய அட்டையை இந்த ஸ்கோரிங் மிஷினிலே வைத்து எடுக்கும்போது சரியான அட்டைப்பெட்டி எப்படி இருக்குமோ அதுபோல் வெட்டி கொடுத்து விடும். அதை நீங்கள் மாட்டி பார்த்தால் அது ஒரு அட்டைப்பெட்டியாக அமையும். இதுபோல் நீங்கள் ஒரு ட்ரிடில் மிஷின், ஒரு ஸ்கோரிங் தேவையான பொருட்கள், அதேபோல் முடிந்தால் ஒரு ஆஃப்செட் அச்சகம், மினி அச்சகம் போட்டால் சின்ன சிறு அட்டைப்பெட்டிகள் எல்லாம் அதில் தயாரித்து விடலாம். அதேபோல் கார்பரேட்டட் பாக்ஸ் மேக்கிங்க்கு 1 லட்சம் முதல் 5 லட்சம் ரூபாய்க்கு இயந்திரங்கள் இருக்கின்றன. அதுபோன்ற சின்ன இயந்திரங்களை நீங்கள் வாங்கி கொண்டால் நடுத்தரமான பெட்டிகளை நீங்கள் தயாரிக்க முடியும். ஆக மொத்தம் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு உள் இடத்தினுடைய அட்வான்ஸ் இந்த இயந்திரங்கள், கட்டிங் மிஷின், ஸ்கோரிங் மிஷின், ஒரு ஆஃப்செட் அல்லது மினி ஆஃப்செட் அல்லது அட்டைப்பெட்டிகளை, இப்போதெல்லாம் ஜெராக்ஸ் மிஷின் போல் இருக்கும், ஜெராக்ஸும் எடுக்கும், கலர் அட்டைப்பெட்டிகளிலே நீங்கள் கொடுக்கிற அழைப்புகளையும் அடித்து கொடுக்கும், அதுபோன்ற மிஷின்களையும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். நல்ல கராக்கி உள்ள தொழில் பெரிய பெரிய கம்பெனிகள் முதல்ல அட்வான்ஸ் கொடுத்து எங்களுக்கு இன்ன சைஸ் அட்டைப்பெட்டி வேணும், இன்ன சைஸ் திக்கான பெரிய அட்டைப்பெட்டிகள் வேணும், அது இவ்வளவு திக்னஸ் இருக்க வேண்டும், அதை இப்படி பேக் செய்வதற்குரிய வாய்ப்புள்ள வகையிலே கட் பண்ணி தர வேண்டும். இதிலேயே வெளியே ஸ்கிரீன் பிரிண்டிங் மூலம் எங்களுடைய கம்பெனி பெயரையும் நீங்கள் 1 கலர் 2 கலர் 3 கலரிலே பிரிண்டிங் செய்து தந்தால் நலமாக இருக்கும் என்று கேட்பார்கள். அப்போது நீங்கள் ஸ்கிரீன் பிரிண்டிங் ரொம்ப ஈஸியானது, 1 கலர் 2 கலரை பெரிய டேபிள் வைத்து கையாலேயே தயாரிப்பது தான் நல்லது, இதற்கு பெரிய இயந்திரங்கள் தேவையில்லை. ஆக தயாரிப்பு, கட்டிங் செய்து அட்டைப்பெட்டியாக மாற்றுதல், அதன் பிறகு அந்த கார்கரேட்டட் பாக்ஸிலே அந்த நிறுவனத்தினுடைய பெயரை பல்வேறு கலர்களை பிரிண்ட் செய்து கொடுத்தல், இவை அனைத்துக்கும் 3 முதல் 5 பேர் வேலைக்கு தேவை. மிக லாபகரமான தொழில், தினந்தோறும் 12 மணி நேரம் இயங்கக்கூடிய விஷயம், எப்போதும் ஆர்டர் வந்து கொண்டே இருக்கும். பெரிய தொழில் பட்டைகளிலே சென்று நீங்கள் ஆர்டர் எடுத்தால் தொடர்ந்து சில நிறுவனங்கள் நான் பார்த்திருக்கிறேன், இரவும் பகலும் அட்டைப்பெட்டி தயாரித்து கொண்டே இருப்பார்கள். ஒரு பக்கம் சின்ன அட்டைப்பெட்டி ஓடிக்கொண்டே இருக்கும், ஒரு பக்கம் பெரிய அட்டைப்பெட்டி ஓடிக்கொண்டே இருக்கும், ஒரு பக்கம் ஃபினிஷ்டு செய்து அதன் மீது பிரிண்டிங், ஸ்கிரீன் பிரிண்டிங்கிலே அந்த கம்பெனியினுடைய பெயர் அல்லது வேறு என்ன விவரங்கள் கொடுக்கிறார்களோ விளம்பரம், அதை பிரிண்ட் செய்து அழகாக பேக் செய்து அடிக்க அனுப்பி கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் இது சென்றால்தான் அங்கே அந்த நிறுவனங்களிலே பேக் செய்து வெளியே அனுப்ப முடியும். இதிலும் பல்வேறு வகையான அழகு அழகு பை அட்டைப்பெட்டிகள் வந்துவிட்டன. அதிலும் உள்ளே வேறு சில அட்டைகள் வைத்து அசையாமல், பொருட்கள் அசையாமல் இருக்கிறதுக்குரிய அமைப்புகள் எல்லாம் வந்துவிட்டன. பலர்

0: பழங்கள் அது போன்ற பொருட்களை பேக் செய்வதற்கு அப்படியே வைத்து அதன் மீது வைக்கோல் அல்லது கட் செய்யப்பட்ட வேஸ்ட் பேப்பர்கள் வேஸ்ட்டு பிரிண்டிங் வேஸ்ட்டுகளை எல்லாம் போட்டு அனுப்பலாம். அதோ எனவே இந்த அட்டைப்பட்டியிலேயே பல வகை இருக்கிறது, அதையும் நீங்கள் சேர்த்து தயாரிக்கலாம். அதிகம் முதலீடு கிடையாது, ஒரு 5 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வருடம் முழுவதும். ஏனென்றால் வருடம் முழுவதும் தொழிற்சாலை இயங்க வேண்டும். அவருடைய பழங்களாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், தயாரிக்கப்பட்ட பொருளாக இருக்கட்டும், முட்டையாக இருக்கட்டும், வேறு பிளாஸ்டிக் பொருட்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை பேக் செய்து அனுப்ப வேண்டும். ஒரு சோப்பு தயாரிப்பார், ஒருத்தர் குளிர் பானங்கள் தயாரிப்பார், இன்னொருவர் பல்வேறு வகையான ஜாம் ஜூஸ் தயார் பண்ணி பாட்டில்களிலே போட்டு அழகாக பேக் செய்திருப்பார். இதை பேக் செய்து அனுப்ப வேண்டுமே. முதலில் ஒரு டசனை அழகாக பேக் செய்து ஒட்டி ரெடி செய்வார்கள். அதன் பிறகு 3 டசன் 4 டசன் சின்ன அட்டைப்பெட்டி, பெரிய கம்பெனியாக இருந்தால் 10 டசன் வைக்கக்கூடிய பெரிய அட்டைப்பெட்டியை வைத்துத்தான் அது உடையாமல் இருக்கின்ற வகையிலே அனுப்ப வேண்டும். இல்லாவிட்டால் உடைந்துவிடும். அப்போது அட்டைப்பெட்டியோ அல்லது இந்த பேக்கிங் மெட்டீரியலோ இல்லாத எந்த நிறுவனமும் இயங்க முடியாது. எனவே சாதாரண அட்டைப்பெட்டியிலிருந்து பல்வேறு பொருட்களை வைக்கக்கூடிய திக்கான அட்டையில் தயாரிக்கப்பட்ட நடுத்தரமான அட்டை, ஏனென்றால் வெயிட்டாக இருக்கும், ஒரு அயன் பாக்ஸ் வெயிட்டாக இருக்கும், அதே நேரத்தில் மிக்சி வெயிட் கம்மியாக இருக்கும், அதற்கேற்ற திக்னஸில் இந்த அட்டைப்பெட்டி தயாரிக்கணும். பல வண்ணங்களில் நீங்களும் பிரிண்ட் செய்யலாம் அல்லது வெளியே இருந்து கூட பிரிண்ட் செய்து வாங்கி கொள்ளலாம். எனவே அனைத்து வகையான இந்த பேக்கிங் மெட்டீரியல்களையும் அட்டைப்பெட்டிகளையும் தயாரித்து அதை அவ்வப்போது சரியான நேரத்துக்கு கொண்டு கொடுப்பது ஒரு அருமையான தொழில். ஒரு 2 முதல் 3 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். தொழில்நுட்பம் பெரிய அளவில் இல்லை, ஈஸியாக எங்கும் சென்று கற்றுக்கொள்ளலாம். ஆனால் மூலப்பொருளை காசு கொடுத்துத்தான் வாங்க வேண்டும். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவ்வப்போது அட்வான்ஸ் வாங்கித்தான் கொடுக்க வேண்டும். கொடுத்தவுடன் எங்களுக்கு பணம் வேண்டும், அப்போதுதான் நேரத்துக்கு உங்களுக்கு பேக்கிங் மெட்டீரியல் வரும் என்று சொல்லி அதற்கேற்றாற்போல் ஆர்டர் எடுத்து நீங்கள் சப்ளை செய்தால்தான் உங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை அவ்வப்போது வாங்கி கொண்டே இருக்க முடியும். ஏனென்றால் 1ஆம் தேதியானால் மூலப்பொருட்காரர்கள் மொத்த பணத்தை கேட்பார்கள். சம்பளம், பேட்டா, மாலையிலே 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஓட்டி பார்த்திருந்தால் அந்த சம்பளம், வாடகை, மின்சார கட்டணம், சில வகை வரிகள், இன்னும் பல விஷயங்கள், வங்கிக்கு செலுத்த வேண்டிய தொகை, இவையெல்லாம் நீங்கள் கரெக்டாக செலுத்தினால்தான் அடுத்த மாதம் அந்த நிறுவனம் நன்றாக நடக்கும். எனவே நீங்கள் ஏனென்றால் இந்த துறையிலே பலர் கடன் வாங்கிவிட்டு அந்த கம்பெனிகள் ஏதாவது சிக்கல் வந்தால் பணம் கொடுக்க முடியாமல் லேட் செய்து விடுவார்கள். அதனால் நிறைய தொழில்கள் நலிவடைந்து இருக்கின்றன. எனவே அப்படி இல்லாமல் உடனுக்குடன் எங்களுக்கு காசு தர வேண்டும், அப்போதுதான் சப்ளை செய்வேன் என்று சொல்லி விலையை சிறிதளவு லாபத்தை குறைத்து விலையை குறைத்தீர்களானால் எல்லோரும் ஆர்டர் கொடுப்பார்கள். உங்களுடைய இடத்திலிருந்து வெகு தூரம் செல்லக்கூடிய இடங்களிலே ஆர்டர் எடுக்காமல் 10 முதல் 20 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் உள்ள தொழிற்பேட்டைகள், தொழிற்சாலைகள், சின்னஞ்சிறு பொருட்கள் தயாரிக்கக்கூடியவர்கள் அட்டைப்பெட்டிக்கு அப்படிப்பட்ட நிறுவனங்களை தொடர்பு கொண்டு அருகில் அருகில் இருந்தால் அவ்வப்போது 1/2 நேரம் 1 மணி நேரத்திலே சின்ன டாடா ஏசிலோ ஒரு வேனிலோ நீங்கள் போய் டெலிவரி கொடுத்து விட முடியும். எனவே அருமையான தொழில், பலருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கும் தொழில், 25 முதல் 35% வரை லாபம் வரக்கூடிய இந்த தொழிலை தொடங்கி முன்னேற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தொழில் தொடங்குவோம். வழங்கியவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள்.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா தமிழே அமுதே உரை வழங்குறாங்க திருவருள் லத்தீஃப் அவர்கள்.

0: இறங்கும் திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே.
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே
0: தமிழே.
1: அமுதே
2: வணக்கம். நாலடியார் ஒரு சிறந்த நூல். திருக்குறளோடு ஒன்றாக வைத்து மதிக்கப்பட்டு வரும் நூல் அது. திருக்குறளிலுள்ள சிறந்த கருத்துக்கள் பலவற்றை நாலடி வெண்பாக்களில் காணலாம். நாலடி வெண்பாக்கள் இனிமையானது, படிப்பதற்கு எளியவை. அதாவது இங்கு 18வது அதிகாரம் நல்லின

சேர்தல், நல்லவருடன் சேர்ந்து வாழ்வதால் ஏற்படும் நன்மை என்ற நாலடியார் 177வது பாடலை பார்ப்போம். பாலோடு அலையா நீர் அல்லது நீராய் நிறம் தெரிந்து தோன்றாதாம் தேரின் சிறியார் சிறுமையும் தோன்றாதாம் நல்ல பெரியார் பெருமையை சார்ந்து. பாலோடு அலையா நீர், பாலுடன் ஒன்றாக கலந்த தண்ணீர் பாலாகும் அல்லது பாலாகவே மாறிவிடும் அல்லாமல் நீராய் தண்ணீராக நிறம் தெரிந்து தனி நிறமாக தெரிந்து தோன்றாது ஆம் காணப்படாதது. இதுபோல தேரின் ஆராய்ந்து பார்த்தால் சிறியார் சிறுமையும் கீழோர்களின் இழிந்த குணமும் நல்ல பெரியார் அவர்கள் சிறந்த பெரியவர்களுடன் சேர்ந்து வாழ்வார்கள். பெருமையை சார்ந்து அவர்கள் பெருமையோடு சேர்வதாகும் தோன்றாது ஆம் காணப்படாமல் மறையும். அதாவது பாலுடன் கலந்த நீரானது தன் நிறத்தை இழந்து பாலாகவே மாறும். அதுபோல நற்குணமுடைய பெரியோர்களின் பெருமையோடு சேரும்போது சிறியோரின் சிறுமை குணமும் மறைந்து போகும். இதனுடன் இணைந்த கருத்துள்ள இரு குறள்களை இங்கு சொல்கின்றேன். முதலில் சிற்றினம் சேராமை 46வது அதிகாரம், கீழ்த்தனமான எண்ணம் கொள்வோரிடம் சேராதிருத்தல், அதாவது 452வது குறள். நிலத்தியல்வான் நீர்திரிந்து அற்று ஆகும் மாண்டதற்கு இனத்தியல்பு அது ஆகும் அறிவு. நிலத்தியல்பு மண்ணின் தன்மை, நீர் மழை நீர் திரிந்து மாற்றமடைந்து அற்று ஆகும் தன் இயல்பை இழந்துவிடும். இதன் கருத்து பெரியவர்களை போற்றி மதித்து அவர்களுடன் நட்பு கொண்டு நம்முடன் ஒருவராக்கிக் கொள்வது பெரும் பேறுகளில் உயர்ந்ததாகும். இது அந்த நாலடியாருடைய அந்த கருத்து தான் இந்த குறளின் கருத்தாகும். கூடுதல் இணை குறள் ஒன்றை இங்கு நான் சொல்கின்றேன். அது பெரியாரை துணைக்கோடல், அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமராக்குழல். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமராக்குழல். அரியவற்றுள் சிறந்த செயல்களில் எல்லாம் அரிதே மிகச் சிறப்பானது பெரியாரை பேணி பெரியவர்களை போற்றி தமரா தமது உறவினர்களாக குழல் ஏற்றுக்கொள்க. இதற்கு விளக்க உரை, பெரியவர்களை போற்றி மதித்து அவர்களுடன் நட்பு கொண்டு நம்முடன் ஒருவராக்கிக் கொள்வது பெரும் பேர்களில் உயர்ந்ததாகும்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. கல்லடைக்குறிச்சி மேலக்கல்லூர் துணை மின் நிலையத்தில் நாளைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரைக்கும் சுற்றியுள்ள ஊர்களுக்கெல்லாம் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கெல்லாம் அப்படின்னா மேலக்கல்லூர், சுத்தமல்லி, சங்கன்திரடு, கொண்டா நகரம், நடுக்கல்லூர், பழவூர், கருங்காடு, திருப்பணி கரிசல்குளம், துளுக்கர்குளம், பொலிக்கரை, வெள்ளாளங்குளம் இந்த பகுதியில் மின் விநியோகம் காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திருநெல்வேலி நமக்கு மானூர் மூலக்கரைப்பட்டி உபமின் நிலையங்கள்லையும் நாளைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால காலை 9 மணிலேருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் தடை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க.

எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மானூர், மாவடி, தெற்குப்பட்டி, கள்ளக்குடி, எட்டாங்குளம், காணார்பட்டி, பிள்ளையார்குளம், சிங்கநேரி, அம்பலம், திடியூர், மூன்றடைப்பு, பாணாங்குளம், மதவக்குறிச்சி, துலுக்கர்பட்டி, ரஸ்தா, பட்டவர்த்தி, வெங்கலப்பொட்டல், நரியூத்து, அம்பூரணி, தோட்டாக்குடி, பத்தினிப்பாறை, மருதக்குளம், பாறப்பாடி, இளங்குளம், சடையநேரி, சவனரைக்கரன்குளம், வில்லையநேரி, ஏமன்குளம், பெருமாள் நகர், கேற்கநேரி, காரன்காடு, தட்டான்குளம், இந்த மாதிரி சுற்றியுள்ள பகுதிகள் எல்லாத்துக்குமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி சில நிறைய அறிவிப்புகளையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைஞ்சிருங்க. பாடல் வந்துட்டே இருக்க ஸ்வேதா மோகன் குரலில், சங்கத்தமிழன் திரைப்படத்திலேருந்து.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. கங்கை கொண்டான் உபமின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால நாளைக்கு காலையில் 9 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் சீவலப்பேரி, கங்கை கொண்டான், பாலாமடை, 14 பேரி, குப்பக்குறிச்சி, பருத்திக்குளம், துறையூர், ராஜாபதி, வெங்கடாச்சலபுரம், ஆலடிப்பட்டி, அலவந்தான்குளம், செலியநல்லூர் பகுதிகளில் காலையில் 9:00 மாலை 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சியோட அடுத்த பகுதியாக ஆங்கிலம் அறிவும் வழங்குறாங்க தூத்துக்குடி சி பத்மாவதி அவர்கள்.

வணக்கம். இன்னைக்கு நம்ம பங்க்சுவேஷன் மார்க்ஸ் பற்றி பார்க்கலாம். இது எதுக்காக அந்த பங்க்சுவேஷன் மார்க் இருக்கு? ஒரு பெரிய ஒரு 4-5 வாக்கியங்கள் இருக்கக்கூடிய ஒரு பேராகிராஃப் வச்சுக்கிறோங்க, அதை பார்த்த உடனே நமக்கு ஒன்றுமே புரியாது. அதில் அங்கங்கே இந்த பங்க்சுவேஷன் மார்க்ஸ் இருந்தால் மட்டும்தான் தெளிவாக நம்ம படிக்க முடியும், அதை உணர முடியும், அதை புரிஞ்சிக்க முடியும். அது என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபுல் ஸ்டாப். ஃபுல் ஸ்டாப்னு என்னது? ஒரு வாக்கியம் முடிஞ்சிச்சு, கம்ப்ளீட் ஆயிட்டு, ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிட்டுனா அதுக்கு கடைசியில் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஃபுல் ஸ்டாப்னா எப்படி வைக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு பெரிய டாட், நல்ல அழுத்தமான ஒரு புள்ளி வைக்கணும், அதோட அந்த சென்டென்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னு அதை குறிக்குது. இதில் இன்னும் நீங்கள் பார்க்கணும், இந்த சென்டென்ஸ் எந்த சென்டென்ஸ் தொடக்கினாலும் முதல் எழுத்து கேபிட்டல் எழுத்துல தான் போடணும். கேபிட்டல் லெட்டரில் மட்டும்தான் வரணும். நம்ம படிச்சிருக்கோம்ல, ஏபிசிடியில் சின்ன ஏபிசிடி பெரிய ஏபிசிடின்னு படிச்சுட்டு இருக்கோம்ல, அந்த அல்ஃபபெட்டில் வரக்கூடிய கேபிட்டல் லெட்டர் மட்டும்தான் முதல் எழுத்தை போடணும். அதுக்கப்புறம் இப்போ சென்டென்ஸ் முடிஞ்சிட்டு கடைசியில் அது ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். சாதாரண ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸாக இருந்தால் ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். அதுக்கடுத்து கமா. கமாவை எங்கே யூஸ் பண்ணலாம்? இப்போ ஒரே சென்டென்ஸில் வகை வகையான ஒரு 4-5 திங்ஸ் வருதுன்னு வச்சுக்கிறோங்களேன். வெஜிடபிள்ஸ் நேம்ஸ் வருது. இப்போ பொட்டேட்டோ, டொமேட்டோ, பிரிஞ்சால், ட்ரம்ஸ்டிக் அப்படின்னு வரப்போது மொத்தமாக நம்ம வாசிக்க முடியாது. பொட்டேட்டோக்கு அடுத்து ஒரு கமா, டொமேட்டோக்கு அடுத்து ஒரு கமா, அப்படி எல்லாத்துக்கும் கமா போட்டு தான் நம்ம எழுதணும். மை மதர் பாட் இந்த வெஜிடபிள்ஸ் பேர் எழுதும்போது கமா கமா போடணும். அதுக்கப்புறம் கடைசியில் வந்து ஃபுல் ஸ்டாப் போட முடிக்கணும் சென்டென்ஸை. இதுக்கு நமக்கு உதவுறது தான் கமா. இது எப்படி போடணும்னா, அந்த ஃபுல் ஸ்டாப் போட்டோம்ல, கீழே லேசை ஒரு இழுத்து விடணும். அடுத்தது வந்து கேள்விக்குறி, கொஸ்டின் மார்க். இதிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கொஸ்டின்னா கொஸ்டின் வந்துச்சுன்னா கடைசியில் கண்டிப்பாக கொஸ்டின் மார்க் தான் போடணும். ஃபுல் ஸ்டாப்போ கமா எதுவும் போடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியக்குறி, எக்ஸ்க்ளமேஷன் மார்க். ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயங்கள் பேசும் பொழுது கடைசியில் கண்டிப்பாக அந்த குறி போடணும். அது வந்து ஒரு 1 மாதிரி போட்டு கீழே ஒரு புள்ளி வைக்கணும், டாட் வைக்கணும். உதாரணம் பார்க்கலாம். வாட் அ பியூட்டிஃபுல் பில்டிங் த தாஜ்மஹால் இஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு வாக்கியம். இவ்வளோ அழகான ஒரு கட்டிடம் தாஜ்மஹால் அப்படிங்கிறத ஆச்சரியமாக நம்ம சொல்கிறதுனால கடைசியில் ஃபுல் ஸ்டாப் வைக்கும். இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல டபிள்யூ வந்து கேபிட்டலில் தான் எழுதணும். அதேமாதிரி தாஜ்மஹால் வந்திருக்கனால TM ரெண்டையுமே கேபிட்டல். இது வந்து பெயர், அதனால் இதே நீங்கள் பார்த்துக்கிறோம். பங்க்சுவேஷன் மார்க்கில் கேபிட்டல் லெட்டர்ஸ் எங்கே போடணுங்கிறது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அடுத்து என்னென்னா கோலன். கோலன்னா மேலே ஒரு டாட், கீழே ஒரு டாட். இதே எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? முக்கியமான இதை நம்ம சொல்கிறோம், குறிப்பு வரைக, குறிப்பு, விளக்கம் அப்படின்னு போட்டுட்டு இந்த டாட் வைக்க அது முக்கியமான ஒரு பொருள்படுது. அடுத்து செமிகோலன். செமிகோலன்னா மேலே டாட்

0: கீழே ஒரு கம்மா போடுறது. அதுக்கு அடுத்தது அப்பாஸ்ட்ரஃபி. அப்பாஸ்ட்ரஃபி என்னது? ஒரு இப்போ உதாரணத்துக்கு செல்வனுடைய பேக் அப்படின்னா செல்வன்ஸ் பேக், அவனுடைய அப்படிங்கிறத குறிக்கிறது. அப்படி குறிக்கும் பொழுது அந்த பெயரை எழுதிட்டு மேல் பகமாக அந்த கடைசி எழுத்துடைய மேலே ஒரு கம்மா போட்டு எஸ் போடுறோம், இது பேர் அப்பாஸ்ட்ரஃபி. இது தவிர பிராக்கெட், ஹைஃபன், டேஷ் இந்த மாதிரிலாம் பங்க்சுவேஷன் மார்க்ஸ் இருக்குது.
1: நேர்கள் இதுவரை கேட்டது ஆங்கிலம் அறிவோம். வழங்கியவர் தூத்துக்குடி சி. பத்மாவதி அவர்கள். தொடரும் பாடல் கணவர் பெயரான சிங்கம் திரைப்படத்திலிருந்து கோல் தேவராஜ் குரலில்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹர்ட்ஸின் ஒலிபரப்புல இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு காய்கறிகள், கீரைகள், பழங்கள், கிழங்கு வகைகள் என்னென்ன விலையில விற்குது அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தக்காளி ஒரு கிலோ

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு காய்கறிகள், கீரைகள், பழங்கள், கிழங்கு வகைகள் என்னென்ன விலையில் விற்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தக்காளி ஒரு கிலோ 25 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் 48 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 20 ரூபாய்க்கும், புடலங்காய் 35 ரூபாய்க்கும், சுரக்காய் 12 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 40 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 12 ரூபாய்க்கும், தடியங்காய் 12 ரூபாய்க்கும், அவரைக்காய் 40 ரூபாய்க்கும், கொத்தவரங்காய் 28 ரூபாய்க்கும், பாகக்காய் 55 ரூபாய்க்கும், பச்சைமிளகாய் 40 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 56 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 76 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. அதே மாதிரி காராமணி 20 ரூபாய்க்கும், கோவக்காய் 40 ரூபாய்க்கும், வாழைக்காய் 30 ரூபாய்க்கும், வாழைப்பூ 15 ரூபாய்க்கும், மல்லியலை 40 ரூபாய்க்கும், புதினா 60 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 30 ரூபாய்க்கும், இஞ்சி 170 ரூபாய்க்கும், நார்த்தங்காய் 35 ரூபாய்க்கும், முள்ளங்கி 35 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 26 ரூபாய்க்கும், கேரட் 70 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 34 ரூபாய்க்கும், சௌச்சோ 38 ரூபாய்க்கும், குடமிளகாய் 65 ரூபாய்க்கும், பச்சைப்பட்டாணி 180 ரூபாய்க்கும், சேம்பு 45 ரூபாய்க்கும், சேனக்கிழங்கு 45 ரூபாய்க்கும், சீனிக்கிழங்கு 53 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. பழங்களை பொறுத்தளவில் வாழைப்பழத்தில் செவ்வாழை 100 ரூபாய்க்கும், ஏலக்கி 90 ரூபாய்க்கும், மட்டி நேந்திர வாழைப்பழம் 80 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி கோழிக்கூடு நாட்டு வாழைப்பழங்கள் 60 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. எலுமிச்சை 130 ரூபாய்க்கும், அன்னாசி 70 ரூபாய்க்கும், மாதுளை 180 ரூபாய்க்கும், கொய்யா 80 ரூபாய்க்கும், பப்பாளி 40 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 50 ரூபாய்க்கும், திராட்சை 120 ரூபாய்க்கும், கிர்ணிப்பழம் 50 ரூபாய்க்கும், சீதாப்பழம் 100 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. நிகழ்ச்சியில் அடுத்ததாவதாக பாடல் வந்துட்டு இருக்குது, கோடி திரைப்படத்திலிருந்து.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணியின் நிகழ்ச்சிக்காக விஸ்வநாத பேரி துறைமின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணி நாளைக்கு நடைபெற இருக்கிறதுனால காலை 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் சிவகிரி, தேவிப்பட்டினம், விஸ்வநாத பேரி, தெற்கு சத்திரம், வடக்கு சத்திரம், வழிவழிக்குளம், மேலக்கரசல் குளம், ராயகிரி, கொத்தாடைப்பட்டி, சொக்கநாதன்புத்தூர், மேலூர், துறைச்சாமியாபுரம் மற்றும் வடகப்பட்டி பகுதிகளில் காலை 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாளையங்கோட்டை சமாதானபுரம் துணை மின் நிலையத்திலையும் பராமரிப்பு பணி நடக்க இருக்கிறதுனால நாளைக்கு காலையில் 9 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் விஎம் சத்திரம், கிருஷ்ணாபுரம், கட்டபொம்மன் நகர், செய்துங்கநல்லூர், அரியக்குளம், மேலக்குளம், நடுவக்குறிச்சி, ரஹ்மத் நகர் நீதிமன்ற பகுதி, சாந்தி நகர், சமாதானபுரம், அசோக் திரையரங்கம் பகுதி, பாளை மார்க்கெட் பகுதி, திருச்செந்தூர் சாலை, கான்சாபுரம், திம்மராஜபுரம், பொட்டல், படப்பக்குறிச்சி, திருமலை கொழுந்துபுரம், மணப்படை வீடு, கீழநத்தம், பாளை பேருந்து நிலையம், முருகன்குறிச்சி பகுதிகளிலையும் நாளைக்கு மின் விநியோகம் இருக்காது. காலையில் 9 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடல் வந்துட்டே இருக்கு கனா திரைப்படத்தில்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
4: நேர்கள் இணைந்திருப்பது வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. மேலக்கல்லூர் துணைமின்நிலை உபமின் நிலையத்தில் நாளைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால மேலக்கல்லூர், நடுக்கல்லூர், கோடகநல்லூர், பழவூர், கொண்டா நகரம், பெரியார் நகர், சுத்தமல்லி, பாரதியார் நகர், ரயில் நகர், திருமால் நகர், திருப்பணி, கரிசல்குளம், சங்கன் திரடு, கருங்காடு, வவுசி நகர், சத்யா நகர், மகாத்மா காந்தி நகர் போன்ற பகுதிகளுக்கு காலையில் 9 மணியிலிருந்து மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மலையாங்குளம், கலிங்கப்பட்டி, திருவேங்கடம், நங்கலமுத்தன்பட்டி ஆகிய உபமின் நிலையங்களையும் பராமரிப்பு பணி நடக்க இருக்கிறதுனால காலை 9 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் கலிங்கப்பட்டி, சத்திரப்பட்டி, ஆலடிப்பட்டி, மலையடிப்பட்டி, சுப்பலாபுரம், செல்லிக்குளம், பாறைப்பட்டி, பருவக்குடி, கரிசல்குளம் மற்றும் ரங்கசமுத்திரம் ஆகிய ஊர்களுக்கும், திருவேங்கடம், உமையத்தலைவன்பட்டி, ஆலமநாயக்கன்பட்டி, மகாதேவர்பட்டி, ஆலடிப்பட்டி, கரிசல்குளம், குறிஞ்சாங்குளம், வெள்ளாங்குளம், சங்குப்பட்டி, புதுப்பட்டி, ஆவுடையார்புரம் மற்றும் குண்டம்பட்டி ஆகிய ஊர்களுக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலையில் 9 மணிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் இந்த பகுதிகளெல்லாம் மின் விநியோகம் தடை செய்யப்பட்டிருக்கு.

0: சைவாலின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

நேயர்கள் இணைந்திருப்பது வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. நவலடி மற்றும் சங்கரான்குளம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால நாளைக்கு காலையில் 9 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் நவலடி, ஆற்றங்கரை பள்ளிவாசல், தோட்டவிளை, தெற்கு புலிமான்குளம், கோடாவிளை, மார்க்காடு விளை, செம்பொன்விளை, காளிகுமாரபுரம், குண்டல், உவரி, கூடுதாழை, கூட்டப்பனை, குட்டம், பெட்டைக்குளம், உருமன்குளம் பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடரும் பாடலோடு நிறைவு பெறுகிறது வணக்கம் பரணி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ரக்ஷாபந்தன் பண்டிகை காலம் காலமாக நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் ஒரு அங்கமாக விளங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் திரு டேமியன் பெர்னாண்டோ நேற்று புதுதில்லியில் விமானப்படை துணைத் தளபதி ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித்தை சந்தித்து பேசினார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்டுக் கொண்டுவர தமிழக அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. சென்னையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை வெற்றிகரமாக நிறைவு செய்ய பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா ஆலய திருவிழாவை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு விரைவு

போக்குவரத்து கழகம் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சிறப்பு பேருந்துகளை இயக்கி வருகிறது. தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று நடத்திய திடீர் சோதனையில் 1,18,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் நேற்று நடைபெற்ற ஆவணி மாத பௌர்ணமி கிரிவலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை ஜபல்பூர் இடையே இயக்கப்பட்டு வரும் வாராந்திர விரைவு சிறப்பு ரயில் நிரந்தர ரயிலாக மாற்றப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் காணாமல் போன மற்றும் திருடப்பட்ட 400 செல்போன்களை பல்வேறு மாநிலங்களிலிருந்து மீட்டு உரியவர்களிடம் காவல்துறையினர் நேற்று ஒப்படைத்தனர். தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 90 அமெரிக்கர்களை காணவில்லை என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக தில்லி காத்மண்டு இடையிலான பேருந்து சேவை தற்காலிகமாக தடைபட்டுள்ளது. காசா மீது இஸ்ரேல் நேற்று நடத்திய வான்வழி தாக்குதலில் பாலஸ்தீனர்கள் 3 பேர் கொல்லப்பட்டனர், பலர் படுகாயமடைந்தனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மதுரை அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்ளவுள்ளது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஜெர்மனியை வென்று 5வது இடத்தை பிடித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எண்ணங்கள் ஈடேறும் என்னாலும் நன்னாளே, இந்நாளும் அவ்வாறாய் அமையட்டும். வணக்கம் நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.6 இப்போது கேட்க இருக்கிறோம் வழக்கென்று வந்தால். இன்றைய நிகழ்ச்சியில் தகவல் அறியும் உரிமை சட்டம் பற்றி விளக்கம் அளிக்கிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இன்று தெரிந்து கொள்ளப் போவது தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005, ஆர்டிஐ ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை. இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் என்பது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் நிறுவனங்களிடம் உள்ள தகவல்களை குடிமக்கள் உரிமையுடன் கேட்டு பெற வழிவகுக்கும் ஒரு இந்திய சட்டமாகும். இந்த சட்டம் வந்து 2005 வருடம் ஜூன் மாதம் 15 அன்று குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெறப்பட்டது. 2005 ஜூன் 21 அன்று அரசு பதிவிதழில் வெளியிடப்பட்டு 2005 அக்டோபர் 12 அன்று முதல் நடைமுறைக்கு வந்தது. தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது கடிதம் அனுப்பியோ எளிய முறையில் மனு தாக்கல் செய்யலாம். இந்த மனு தாக்கல் வந்து இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 6 கீழ் அனுப்ப வேண்டும். அரசாங்கம் சார்ந்த அல்லது அரசு உதவி பெறும் நிறுவனங்கள், துறைகள், அலுவலகங்கள் அனைத்தும் தங்களை பற்றிய தகவல்களை தாமாகவே முன்வந்து மக்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டது. குறிப்பாக தகவல்களை பெறும் நோக்கோடு மக்கள் தங்களிடம் கேட்கும் பொழுது அத்தகைய தகவல்களை அளிக்க வேண்டியது அரசு நிறுவன அலுவலர்களின் கடமை என இந்த சட்டம் கூறுகிறது. இப்போ இந்த விண்ணப்பத்தை வந்து எளிதாக ஆன்லைன்லையும் நாம் தாக்கல் செய்யலாம். அதாவது மத்திய அரசு துறைகளுக்கு, இப்போ மத்திய அரசு துறைகள் மற்றும் அமைச்சகங்களுக்கு அந்த விண்ணப்பிக்கிறதுக்கு ஆர்டிஐ ஆன்லைன் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி இருக்கு, அந்த வலைத்தளத்தை பயன்படுத்தலாம். அந்த தளத்திற்கு சென்று சப்மிட் ரெக்வஸ்ட் என்பதை கிளிக் செய்து உங்களை பற்றிய விவரங்களை பதிவு செய்து உள்ளே நுழையவும். நீங்கள் தகவல் கேட்க விரும்பும் அமைச்சகம் அல்லது பொதுத்துறை நிறுவனத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். கேட்க விரும்பும் தகவலை தெளிவாக எழுதி தேவையான

0: ஆவணங்களை அதாவது பிடிஎஃப் வடிவில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். இந்த ஏழை எளிய மக்கள், அதாவது இந்த பிபிஎல்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அவங்க வந்து இதில் வந்து சான்றிதழ்கள் எது இருந்தாலும் அவங்களுக்கு கட்டணம் கிடையாது. மற்றவர்கள் ரூபாய் 10 ரூபாய் கட்டணத்தை இப்போல்லாம் யூபிஐ டெபிட் கார்டு நெட் பேங்க் மூலமாகவும் செலுத்தலாம். அது ஈஸியாகி போய்விட்டது. இப்பொழுது அந்த சமர்ப்பித்த பிறகு கிடைக்கும் ஒரு பிரத்யேக பதிவு எண்ணை கொண்டு ஆர்டிஐ ஆன்லைன் போர்ட்டல் தளத்தில் அதனுடைய நிலைமை, அந்த ஸ்டேட்டஸை அவ்வப்போது நாம் கண்காணித்துக் கொள்ளலாம். அதே மாதிரி தபால் மூலம் மனு தாக்கல் செய்யக்கூடிய முறைகளை பார்க்கும்போது சம்பந்தப்பட்ட துறை அலுவலகத்தின் பொது தகவல் அலுவலர், அதாவது பிஐஓன்னு சொல்லுவாங்க, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃபீஸர், அவருடைய பெயருக்கு விண்ணப்பத்தை அனுப்பி வைக்க வேண்டும். இங்கேயும் அந்த 10 ரூபாய்க்கான ஸ்டாம்பு, கோர்ட் ஃபீ ஸ்டாம்ப்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டாம்பு, 10 ரூபாய் ஸ்டாம்பு அல்லது போஸ்டல் ஆர்டரு அல்லது டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்தோ இணைக்கலாம். இந்த மனுவில் வந்து உங்களது பெயர், முகவரி மற்றும் தேவையான தகவலை மிக தெளிவாக குறிப்பிட வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு தாசில்தார் அவர்களிடமிருந்து ஒரு தகவல் நமக்கு வேண்டும் என்றால் பொது தகவல் தரும் அதிகாரி அப்படின்னு தான் அனுப்புனர் பெயருக்கு வந்து அந்த பெறுநர் பெயரே இருக்க வேண்டும். பொது தகவல் தரும் அதிகாரி, அதுக்கு கீழே மாவட்ட வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம், மாவட்ட இல்லை வட்டாட்சியர் அலுவலகம் அப்படின்னு சொல்லி அந்த தகவலை அதுக்கு அந்த பெறுநர் முகவரியில் கொடுக்க வேண்டும். நேரடியாக அதாவது இந்த தகவல் தரும் அதிகாரி அப்படிங்கிற பெயரை போடாமல் வருவாய் வட்டாட்சியர் அவர்கள் என்று எழுதக்கூடாது. அந்த முதல்ல அதை போட வேண்டும். அதே மாதிரி இந்த தகவல் வழங்கும் காலம் என்பதை பார்க்கும்போது பொதுவான தகவல்களுக்கு மனு பெற்ற 30 நாட்களுக்குள் பதில் அளிக்கப்படும். அதே மாதிரி மனித உயிருக்கு அல்லது சுதந்திரத்திற்கு ஆபத்து என்ற நிலையில் 48 மணி நேரத்துக்குள் தகவல் வந்து வழங்கப்பட வேண்டும். இந்த காவல்துறை சார்ந்த விவகாரங்களில் ஆர்டிஐ மனு தாக்கல் செய்யும் பொழுது மிகவும் எச்சரிக்கையாகவும் துல்லியமாகவும் செயல்பட வேண்டும். ஏனெனில் சட்டம் ஒழுங்கு மற்றும் குற்றப்புலனாய்வு போன்ற காரணங்களினால் சில தகவல்களுக்கு விலக்கு அளிக்கப்பட வாய்ப்புள்ளது. இப்போ தமிழ்நாடு காவல்துறையில் நீங்கள் ஆர்டிஐ மனு போடுவதற்கான விதிமுறைகள் என்னன்னு பார்க்கும் பொழுது நீங்கள் எந்த மட்டத்தில் தகவல் கேட்கிறீர்கள் என்பதை பொறுத்து முகவரி மாறும். இப்போ உள்ளூர் காவல் நிலையம் அப்படின்னு சொல்லும்போது அந்த காவல் நிலையத்தின் துணை காவல் கண்காணிப்பாளர் டிஎஸ்பி, இங்கே சிட்டி அப்படின்னு சொன்னால் அசிஸ்டன்ட் கமிஷனர், அல்லது மாவட்ட காவல் அலுவலகம்னா எஸ்பி ஆஃபீஸ், பொது தகவல் அலுவலர் அப்படின்னு பெறுநருங்கிறதுல போடணும், அந்த முகவரிக்கு அனுப்பணும். இப்போ தலைமையகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் மாநில அளவிலான விவகாரங்களுக்கு பொது தகவல் அலுவலர், காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகம், சென்னை 604 என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும். இந்த காவல்துறையிடம் என்னென்ன தகவல்களை கேட்கலாம் என்று நாம் தெரிந்து கொள்வது அவசியம். அதாவது காவல்துறையிடம் கேட்கும் கேள்விகள் எப்போதும் ஆவணங்கள் சார்ந்ததாக மட்டுமே இருக்க வேண்டும். ஏன் செய்யவில்லை போன்ற விளக்கங்களை கேட்கக்கூடாது. நீங்கள் கொடுத்த புகாரின் தற்போதைய நிலை என்ன, சிஎஸ்ஆர் அதாவது கம்யூனிட்டி சர்வீஸ் ரீசன் சொல்லக்கூடிய சிஎஸ்ஆர் அல்லது முதல் தகவல் அறிக்கையோட நகல்களை கேட்கலாம். உங்கள் புகார் மீது விசாரணை நடத்திய அதிகாரியின், அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, அவருடைய பெயர் மற்றும் விவரத்தை கேட்கலாம். காவல் நிலையத்தின் தினசரி பொது நாட்குறிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய டெய்லி டைரி ஒன்று உண்டு, அதிலிருந்து நீங்கள் விவரம் கேட்கலாம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் தரும் அதிக சட்டம் வந்து இந்திய மக்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இதன் தொடர்ச்சியை நாம் நாளை கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நீர்கள் இதுவரை வழக்கென்று வந்தால் கேட்டீர்கள். இன்று தகவல் அறியும் உரிமைச் சட்டம் பற்றி விளக்கங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். தொடர்வது திரையிசை. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் அனேகன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் காலை 8:15. எஃப்எம் ரெயின்போ 102.6 இனி கேட்கலாம் வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தர பாண்டியபுரம்.

0: சி சக்திவேல் அவர்கள்.
1: நான்கு வகையான அபிநயங்களில் ஆகாரி அபிநயத்தில் ஊழ் பெரிதா, முயற்சி பெரிதா, இதனை சஞ்சாரியாக கையாள முடியும். ஊழ் பெரிதா, முயற்சி பெரிதா, இதனை பற்றி பிரம்மதேவரும் வசிஷ்டரும் உரையாடியிருக்கின்றார்கள். வசிஷ்டர் பிரம்மதேவரை பார்த்து, ஊழ் வினைக்கு வலிமை அதிகமா, முயற்சிதான் வலிமையுடையதா, இதனை எனக்கு விளக்கமாக விளம்ப வேண்டும் என்று வினாவினார். பிரம்மதேவர் கூறுவனாயினர், விதையிலிருந்து முளை முளைக்கின்றது, முளையிலிருந்து இலை உண்டாகிறது, இலையிலிருந்து காம்பு உண்டாகின்றது, காம்பிலிருந்து கிளை உண்டாகின்றது, கிளையிலிருந்து மலர் உண்டாகிறது, மலரிலிருந்து கனி உண்டாகின்றது, கனியில் திரும்ப விதை விளைகின்றது, வித்திலிருந்து திரும்ப எல்லாம் உண்டாகின்றன, விதையில்லாமல் ஒன்றும் உண்டாவதில்லை, விதையின்றி பயனில்லை, விதை விதைப்பவன் நிலத்தை அடைந்து எவ்வகையான விதையை விதைக்கின்றானோ அவ்வகையான பயனையே அடைகின்றான். அதுபோல் நல்வினை செய்தவன் இன்பத்தையும் தீவினை செய்தவன் துன்பத்தையும் அனுபவிக்கின்றான். நிலமில்லாமல் விதை விளையாது. முயற்சி நிலம் போன்றது, விதை ஊழ் போன்றது. முயற்சி செய்தவனுக்கு ஊழ் விளைந்து பயன் தருகின்றது. நிலமும் விதையும் சேர்ந்தே பயன் தருவது போல் முயற்சியும் பண்டை ஊழும் சேர்ந்தே பயன் தருகின்றன. தீவினை செய்தவன் புண்ணில் உப்பு நீர் விட்டது போல் வேதனையை நுகர்கின்றான். தானம், தானியம், கல்வி, சுகம், புகழ் யாவும் முயற்சியால் வருகின்றன. பிராமணன் தூய்மையாலும், அரசன் வலிமையினாலும், வணிகன் முயற்சியினாலும், வேளாளன் தொழிலாலும் செல்வத்தை பெறுகின்றார்கள். சோம்பேறியிடம் செல்வம் சேராது. சிறிய நெருப்பும் காற்றினால் பெரிதாவது போல் சிறிய ஊழ்வினையும் முயற்சியால் பெரிதாகி நன்மை செய்கின்றது. முயற்சி என்ற எண்ணெயை விடவில்லையானால் விளக்கு மங்கி விடுவது போல வாழ்வும் மங்கி விடுகிறது என்றார். எவன் எந்தெந்த வினைகளை செய்வானோ அவன் அவைகளை நுகர்கின்றான். நடந்தே சேத்திர யாத்திரை செய்தவன் தேர், குதிரை, யானை முதலிய வாகனங்களை பெறுவான். பொய்யாமையால் மெய்யான பதத்தை பெறுகின்றான். எவனை கண்டு தந்தை மகிழ்கின்றானோ அவனை கண்டு பிரம்மதேவர் மகிழ்கிறார். எவன் தாயை திருப்தி செய்து வைப்பானோ அவனை நிலமகள் ஆதரிக்கின்றாள். எவன் குருவை மகிழ்விக்கின்றானோ அவனிடம் தெய்வ மகிழ்ச்சி அடைகிறது. தாய், தந்தை, குரு இந்த மூவரையும் ஆராதிக்காதவன் செய்யும் புண்ணியங்கள் யாவும் களர் நிலத்தில் இட்ட விதை போல் பயனற்று போகின்றன. உள்ளத்தை வென்றவன் உலகத்தை வென்று விடுகிறான். மனதடக்கியவனுக்கு சினம் அடங்கி விடுகிறது. தனம் உள்ளவனிடம் தானம் இருக்க வேண்டும், நிதி உள்ளவனிடம் நீதி இருக்க வேண்டும், மனம் உள்ளவனிடம் மானம் இருக்க வேண்டும். இத்தகைய உத்தமமான குணங்களையுடையவனை உலகம் வணங்குகிறது என்கிறார். இதனை நாம் சஞ்சாரியாக கையாள முடியும். தொடர்ந்து சிந்திப்போம்.
0: வேதமும் நாதமும் உரை கேட்டீர்கள். வழங்கினார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.

எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்களை, இன்றிரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் மஞ்சள் நீர் காயல் எம் சிங்காரவேல் அவர்களுடைய தொகுப்பில் தான் பாடல்களை கேட்க இருக்கிறோம். நிகழ்ச்சியை கேட்க மறக்காதீங்க. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு லீலை திரைப்படத்திலிருந்து.

0: உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 8:31. இனி கேட்கலாம் இன்றைய குறுஞ்செய்தி.
2: இன்றைய குறுஞ்செய்தி: காலை வணக்கம் மன்னா.
3: மந்திரியாரே வணக்கம் வணக்கம். இப்படி அமரும்.
2: ஆஹா, உணவு மேஜை நிறைய உணவு. மன்னரின் வாயிலும் நிறைய உணவு.
3: நான் சாப்பிட்டு விட்டு வருகிறேன். நீரும் வந்து சாப்பிடும் மந்திரியாரே. ஏகப்பட்ட உணவுகள் இருக்கின்றன.
2: பார்த்தாலே தெரிகிறது.
3: உம்மை பார்க்க வைத்து விட்டு நான் சாப்பிட்டால் எனக்கு வயிறு வலிக்காதா?
2: அதெல்லாம் வலிக்காது மன்னா. நான் ஏற்கனவே வீட்டில் திருப்தியாக சாப்பிட்டு விட்டுதான் வந்திருக்கிறேன். அரசவைக்கு நேரமாகிறது.
3: இதோ 5 நிமிடம் அவ்வளவு உணவையும் காலி செய்து விட்டு வருகிறேன்.
2: என்ன, 5 நிமிடத்தில் காலி செய்கிறாரா? இவ்வளவு உணவையுமா? ஆஹா, என்ன மன்னர் இந்த வேகத்தில் உணவுகளை அள்ளி போட்டு தள்ளி கொண்டிருக்கிறார். மன்னா, இது என்ன, வயிறா இல்ல குப்பை கிடங்கா? மெதுவாக சாப்பிடுங்கள், அவசரம் தேவையில்லை.
3: அரசவையில் அனைவரும் காத்திருப்பார்கள். சீக்கிரமாக சாப்பிட வேண்டும். அதுவும் எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டும்.
2: நமக்கு எதற்கு வம்பு? பின் விளைவை சந்திக்கும் போது மன்னருக்கு தெரியும், புரியும்.
3: இந்த மந்திரியாருக்கு வேறு வேலை இல்லை, உளறிக் கொண்டிருக்கிறார். நாம் சாப்பிடுவோம்.
2: யாரங்கே, அந்த கோப்புகளை எடுத்து வாருங்கள். மன்னர் உடனே பார்க்க வேண்டுமா?
3: மந்திரியாரே, எனக்கு லேசாக பசிப்பது போல் இருக்கிறது.
2: மன்னா, தாங்கள் காலை உணவை முடித்து அரசவைக்கு வந்தே 30 மணி நேரம் தான் ஆகிறது. அதற்குள்
3: அதுதான் புரியவே இல்லை மந்திரியாரே. வயிறு முட்டை சாப்பிட்டு விட்டேன், ஆனால் ஒரு நிறைவே இல்லை. மீண்டும் பசிப்பது போல் இருக்கிறது.
2: இப்போது புரிகிறது மன்னா. இதற்கு தான் பின்விளைவை சந்திக்கும் போது தங்களுக்கு புரியும், தெரியும் என்று கூறினேன்.
3: இப்படி தலைகால் புரியாமல் பேசினால் எனக்கு எப்படி புரியும்?
2: சாப்பிடுவதில் இருவகை பழக்கம் கொண்டவர்கள் உள்ளனர் மன்னா. மென்று பொறுமையாக சாப்பிடுவோம், மற்றொன்று அவசர அவசரமாக சாப்பிடுவோம். இப்படி சாப்பிடுவோருக்கு என்ன நடக்கும் என்று ஆய்வு ஒன்றை நடத்தி முடிவை வெளியிட்டிருக்கிறார்கள்.
3: அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஆமாம், இதற்கெல்லாம் எதுக்கு ஆய்வு நடத்துகிறார்கள்?
2: அப்படி ஒன்றை நடத்துகிறார்கள் என்றால் ஏதோ ஒரு விஷயம் அதில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
3: சரி சரி, அப்படி என்னதான் கூறியிருக்கிறார்கள் அந்த ஆய்வின் முடிவில்?
2: சரியான நேரத்திற்கு சாப்பிடுவதே அரிதாகி வருகிறது இந்த காலகட்டத்தில். அப்படி சாப்பிட்டாலும் வேகம் சாப்பிட வேண்டிய சூழல் அல்லது கட்டாயம் ஏற்படுகிறது. இப்படி வேகமாக சாப்பிடுவதால் உடல் எடை அதிகரிக்கும் என பல ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன.
3: வேகமாக சாப்பிடுவதால் உடல் எடை அதிகரிக்குமா? இது எப்படி நடக்கும்? புரியவில்லையே, புரியும்படியாக கூறும்.
2: உடல் எடை அதிகரிக்க நீங்கள் என்ன உணவு சாப்பிடுகிறீர்கள் என்பதை விட எப்படி சாப்பிடுகிறீர்கள் என்பதே முக்கிய காரணம். வேகமாக சாப்பிட்டால் சாப்பிட்டதற்கான திருப்தியே இருக்காது, நிறைவான உணவாகவும் இருக்காது. ஆனால் வயிறு நிறைந்த உணர்வு மட்டும் இருக்கும்.
3: நானும் அப்படித்தான் உணர்கிறேன். எனக்கும் அப்படித்தான் இருக்கிறது.
2: அதற்கு காரணம், மூளைக்கு கட்டளையிடப்பட்டு அது வேலை செய்வதற்கு முன்னரே எல்லாம் முடிந்து விடுவதுதான். இதனால் கலோரிகள் அதிகமாகின்றன. இதற்கு போதுமான ஆற்றல் இல்லாத போது அவை கொழுப்பாக சேர்ந்து உடல் எடை அதிகரிக்கிறது. உடல் எடை மட்டுமின்றி நீரிழிவு நோய், ரத்த கொதிப்பு, இதய பிரச்சனை, அஜீரணம் போன்ற நோய்களும் வரும் வாய்ப்புள்ளதாக அந்த ஆய்வுகள் எச்சரிக்கின்றன மன்னா.
3: ஐயோ, இது வேறா?
2: ஆம் மன்னா, இது குறித்து செய்யப்பட்ட இன்னொரு ஆராய்ச்சியில் ஒரு வாய் உணவை குறைந்தது 20 முறையாவது மென்று சாப்பிட வேண்டும். அப்போதுதான் அந்த உணவின் ருசி மனம் மூளைக்கு சென்று திருப்தி கிடைக்கும். இந்த பழக்கத்தை வழக்கமாக்கிக் கொண்டால் நீங்களே நினைத்து பார்க்காத வகையில் உங்கள் உடல் எடை குறையும் என்று சொல்கிறது அந்த ஆராய்ச்சி முடிவு.
3: நீர் சொல்வதை பார்த்தால் மென்று சாப்பிட்டால் தான் நாம் சாப்பிடுவது மூளைக்கு தெரியும். வேகமாக சாப்பிடுவதால் மூளைக்கு தெரியாது, இதனால் தான் மீண்டும் பசிக்கிறது.
2: அடடா மன்னா, கான்செப்டை புரிந்து கொண்டு ஒரே லைனில் சொல்லிவிட்டீர்களே, பலே பலே.
3: ஆக மொத்தம் மென்று சாப்பிட்டால் உடல் எடையை குறைக்கலாம். அப்படி என்றால் நான் சாப்பிடுவதற்கு பல மணி நேரம் ஆகுமே.
2: ஏன் ஏன் மன்னா அவ்வளவு நேரம் எடுத்துக் கொள்ளும்?
3: ஒரு வாய் உணவை 20 முறை மென்று சாப்பிட வேண்டும் என்றால் நான் தான் 20 வகையான உணவை சாப்பிடுவேன். அப்போது எனக்கு ஒரு நாள் போதுமா?

0: பார்த்தாரேன்னு நினைக்கிறேன். பார்க்கிறாரே பார்க்கிறாரே, சிரித்து வைப்போம். இன்றைய குறுஞ்செய்தி.
1: எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.

கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்களை இன்று 8:05 ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் ஒயில் கும்மி பாடல்கள் வழங்குவோர் சிவகிரி அண்ணா எம் அண்ணாதுரை குழுவினர். நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.

நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்று மதியம் 1 மணிக்கு நலந்தானா நிகழ்ச்சியில் குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் குழந்தைகள் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள். தொடர்ந்து 1:05 நலந்தானா நிகழ்ச்சியில் தேசிய கண் தான 2 வார விழாவை முன்னிட்டு கண் தானம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை வழங்குகிறார் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் முகமது ஃபைசல் அவர்கள். தொடர்ந்து அருகமுள்ளின் அற்புத மருத்துவ குணங்கள் குறித்து கேட்கலாம். நிகழ்ச்சியை கேட்க மறக்காதீங்க. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு சமர் திரைப்படத்துலேருந்து கேட்டு ரசிங்க.

0: நேரம் காலை 8:50 கேட்டுட்டு இருக்கிறீங்க FM ரெயின்போ 102.6.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
0: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
5: ஒரு டாக்டர் ஆஸ்பத்திரியில் இருக்கிற வரைக்கும் டாக்டரா இருக்கலாம், அவர் மனைவிகிட்டையும் அவர் டாக்டரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வக்கீல் வந்து கோர்ட்ல இருக்கிற வரைக்கும் வக்கீலா இருக்கலாம், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் வக்கீலா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டுல வந்து குழந்தைகள் கிட்ட விளையாடும் பொழுதும் அதுகள்கிட்ட ஃபீஸ் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது.

0: நம்ம எப்படி இருக்கணும்னு பெரியவங்க சொல்றாங்கன்னா மனசோட சேரக்கூடாதான். அப்படி சேராம வாழ்க்கையை கவனிக்கணுமா, மனசை அப்படியே தனியா எடுத்து பக்கத்துல வச்சுடணும். அப்படின்னா அதை அப்படியே தூக்கி எறிஞ்சுடு அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா மனசுங்கிறது நமக்கு உபயோகப்படக்கூடிய ஒன்று தான். எப்போ எப்போ அது தேவையோ அப்பப்போ எடுத்து உபயோகப்படுத்திக்கணும். தேவைப்படுறப்போ எடுத்து கண்ணாடி மாட்டிக்கிறோம்ல, படிக்கும் பொழுது கண்ணாடி தேவைப்படுது, எடுத்து மாட்டிக்கிறோம் இல்லையா. அது மாதிரி கணக்கு போடுறதுக்கு மனசு தேவை. கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குகிறோம், காசு கொடுக்குறோம், மீதி சில்லற சரியா இருக்கா அப்படின்னு எண்ணி பார்த்து வாங்க வேண்டியிருக்கு. அந்த சமயத்தில் மனசை எடுத்து தனியாக வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. பரீட்சைக்கு படிக்க வேண்டியிருக்குது, படித்ததையெல்லாம் அப்படியே நினைவில் வச்சுக்க வேண்டியிருக்கு, அந்த சமயத்தில் மனசை தூக்கி எறிஞ்சுட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அப்படி சொன்னால் பரீட்சை நம்மளை தூக்கி எறிஞ்சிடும். அதனால தேவைப்படுறப்போ மனசை உபயோகப்படுத்தணும், தேவையில்லாதப்போ அதை தனியாக ஓய்வு எடுத்துக்க விட்டுடணும். இப்படி நாம் பழக்கப்படுத்திக்கிட்டா வாழ்க்கைங்கிறது நமக்கு புதுசாக தெரியுமா, மனசுக்கும் ஒரு சக்தி கிடைக்கும். யந்திரங்களுக்கு ஓய்வு கொடுக்குற மாதிரி மனசுக்கும் ஓய்வு கொடுக்கணும், இல்லைன்னா அது களைச்சி போயிடும். குழந்தைகள் மனசை சுமந்துகிட்டு இருக்கிறது இல்லை. இது வந்து முதியவர்கள் குழந்தைகள்கிட்டே இருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம். ஆனாலும் இந்த கால குழந்தைகள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கு. ஒரு தாத்தாவும் பேரனும் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. தாத்தா எனக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடு அப்படிங்கிறான் பேரன். சைக்கிள் உயரம் கூட இல்லை, அதுக்குள்ளே சைக்கிள் ஓட்டணுமா அப்படின்னார் தாத்தா. ஏன் தாத்தா, ரயில் ஓட்டுறாரு, அவர் என்ன ரயில் நீளமா இருக்கார் அப்படின்னு கேட்டானா அந்த பையன்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில் பருவா சைபால்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
9: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

விவேக் மிர்வின் இசையில் பாடல் கேட்டோம். வடகரி திரைப்படத்திலிருந்து நேரிலே அடுத்ததாக நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் உணவு உடை உறைவிடத்திற்கு அடுத்ததாக வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் நிகழ்ச்சியில் உங்களோட பேச நான் தயாராக இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: 9 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ரக்ஷாபந்தன் பண்டிகை காலம் காலமாக நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் ஒரு அங்கமாக விளங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் திரு டேமியன் பெர்னாண்டோ நேற்று புதுதில்லியில் விமானப்படை துணைத் தளபதி ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீட்சித்தை சந்தித்து பேசினார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்டுக் கொண்டுவர தமிழக அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. சென்னையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை வெற்றிகரமாக நிறைவு செய்ய பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டுமென்று மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா ஆலய திருவிழாவை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகளை இயக்கி வருகிறது. தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று நடத்திய திடீர் சோதனையில் 1,18,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் நேற்று நடைபெற்ற ஆவணி மாத பௌர்ணமி கிரிவலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை ஜபல்பூர் இடையே இயக்கப்பட்டு வரும் வாராந்திர விரைவு சிறப்பு ரயில் நிரந்தர ரயிலாக மாற்றப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் காணாமல் போன மற்றும் திருடப்பட்ட 400 செல்போன்களை பல்வேறு மாநிலங்களில் இருந்து மீட்டு உரியவர்களிடம் காவல்துறையினர் நேற்று ஒப்படைத்தனர். தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 90 அமெரிக்கர்களை காணவில்லை என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக தில்லி காத்மண்டு இடையிலான பேருந்து சேவை தற்காலிகமாக தடைபட்டுள்ளது. காசா மீது இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் பாலஸ்தீனர்கள் 3 பேர் கொல்லப்பட்டனர், பலர் படுகாயமடைந்தனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மதுரை அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்ளவுள்ளது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா ஜெர்மனியை வென்று 5வது இடத்தை பிடித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இது ஆனந்த பூங்காற்று, காற்றலையில் ஒரு கருத்து மேடை. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சிக்காக உங்களுடன் காற்றலையில் நான் ஆர்ஜே ரம்யா. இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேச இருக்கிறோம் அப்படின்னா, உணவு உடை உறைவிடத்திற்கு அடுத்ததாக வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும்? உணவு உடை உறைவிடம், இதுதான் நம்மளுடைய அடிப்படை தேவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதையும் தாண்டி நீங்கள் வாழ்க்கையில் எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பீங்க, இந்த ஒரு விஷயம் இல்லைனா என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க? நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசலாம். கால் பண்ணுங்கள். நெல்லையின் முன் இணைப்பு எண் 04626 சேர்த்து 25611332, அப்படி இல்லாட்டி 25611333 அப்படிங்கிற நம்பருக்கு. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில பேச வராங்க முதல் நேயர், வணக்கம்.
2: வணக்கம். இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் தலில்டம்மன் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்கிறேன். வெள்ளிக்கு

0: நம்ம காலையில உற்சாகம் மகிழ்ச்சியா இருக்கிறோமா?
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
0: உணவு உடை உறைவிடத்திற்கு அடுத்து வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும்? ஒரு அருமையான தலைப்பு என்றால் மிகையாகாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மூணுமே ஒரு மனிதனுக்கு முக்கியமானது. அந்த மூணும் போக மேலும் முக்கியமான ரெண்டே ரெண்டு இருக்குமா, ஒண்ணு உடல் ஆரோக்கியம், இன்னொன்னு நல்ல உறவுகள். இந்த இவ்வளவு அம்சமும் இருந்துச்சு உண்டுமானா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எந்த விதமான மனக்கஷ்டமோ எந்த விதமான ஒரு இதோ இருக்காதுமா? வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு அடிப்படையான அந்த அஞ்சு உறவுகள், அந்த இந்த ரெண்டு உறவுகளும் இருந்துன்னு உண்டுமானா, ஒரு வாழ்க்கையில அவன் வந்து ஒரு மேம்பட்ட மனிதனா வாழ்வான், நிம்மதியான மனிதனாகவும் ஒரு நிறைவான மனிதனாகவும் வாழ்வங்கிறது தான் என்னுடைய கருத்து. வாய்ப்பளித்த நெல் ரெயின்போ வானிலைக்கு அன்பு சகோதரிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோமா? வாய்ப்பளித்தக்கு நன்றியம்மா.
1: நன்றி நன்றி. நான் வந்து ஆரோக்கியத்துக்கும் என்னுடைய உறவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ வணக்கம். வாழ்க வளமுடன்.
1: ஆ சாந்தி அம்மா சொல்லுங்க.
2: உணவு உடை உறைவிடம் அதுக்கடுத்து நிறை மனம்.
1: நிறை மனம். மனம் ஓகே.
2: நிறைவான
1: மனசு இருந்தாலே சந்தோஷமா இருக்கேன், மன நிறைவோட இருக்கேன். மன நிறைவு அதுக்கான முக்கியத்துவம் கொடுப்பேன்.
2: நிறைவே காணும் மனம் வேண்டும், இறைவா நீ அதை தர வேண்டும். ஒரு
1: பாட்டு சூப்பர் சூப்பர் அருமையா சொல்லிருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேயர் அங்க வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க?
3: கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் கங்கர் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
3: வேற என்னமா வேணும்? வேற ஒண்ணும் தேவையில்லையம்மா.
1: உணவு உடை இருப்பிட உடை விட மட்டும் போதுங்கிறீங்க?
3: போதுமேம்மா. சரி, இந்த மூணு தவிர வேற என்ன வேணும்மா? இந்த மூணு தாராளமா கிடைச்சிச்சுன்னா மனுஷனுக்கு நிம்மதி வந்துடும். அந்த நிம்மதி வந்துட்டால வேற ஒண்ணும் தேவையில்லையே.
1: ஓகே ஓகே ஓகே. சரி, எனக்கு இதே போதும். நான் இதுலயே வந்து நான் திருப்தி
3: அடைஞ்சிருக்கேன். கடைசி வரைக்கும் கடவுள் புண்ணியத்துல கிடைச்சுக்கிட்டே இருந்தா அதே போதும்ங்கிறது என்னுடைய கருத்து.
1: ஓகே அக்கா, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. இந்த உணவு உடை உறைவிடம் இது மூணுமே வந்து போதும், இதுதான் அடிப்படை தேவைகள். அது இருந்தாலே நான் வந்து நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில. உணவு உடை உறைவிடத்திற்கு அடுத்ததாக வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும்? இப்ப நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்கு. இளையராஜா இசையில் நா முத்துக்குமார் வரிகளில் இளையராஜா பேலா ஷிண்டே பாடியிருக்கிறாங்க பாடல் நீதானே என் பொன் வசந்தம். திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் காலை 9:13 ஆயிற்றுக்கு கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆனந்த பூங்காற்று. இன்றைக்கி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம் உணவு உடை உறைவிடத்திற்கு அடுத்ததாக வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் நிகழ்ச்சியில் நேரங்க நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரெங்கிருந்து பேசுறீங்க?
1: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் தேச்சி முத்து.
0: சொல்லுங்க, நீங்க வந்து உணவு உடை உறைவிடத்திற்கு அடுத்ததாக எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க?
1: இந்த டைம் மேனேஜ்மெண்ட், இந்த நேர மேலாண்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பேங்க மேடம். ஏன்னா இந்த காலம்ங்கிறது பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து காலம்ங்கிறது பொன் போன்றதுன்னு இல்ல, காலம்ங்கிறது உயிர் போன்றது அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க மேடம். ஏன்னா காலம் அதாவது பொண்ணை எப்ப வேணாலும் வாங்கலாம், ஆனா தவறவிட்ட காலத்தை எப்பவுமே வாங்க முடியாது மேடம். அது உயிர் போனதுக்கு சம்பந்தம்.
0: நிச்சயமா நிச்சயமா, அதனால நேர காலத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க, அருமையா சொல்லியிருக்கிறீங்க. நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு அடுத்தனே ஏறவன.

0: வணக்கம்.
1: வணக்கம் ரம்யாமா.
0: வணக்கம். உங்க குரல் வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆ சொல்லுங்க.
1: காரைக்குறிச்சி புதுக்குடியில இருந்து கனகா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நிகழ்ச்சி அஞ்சு நாள் கேட்காம இப்போ நல்லா இருக்கும்.
0: ஓ சரி சரி, மகிழ்ச்சி.
1: ஏன்னா லைன் சரியா இல்ல, இப்போ கிளியரா வந்துட்டு ஏதோ ஒரு ஆனா ஒரு சந்தோஷம் வருங்க மனசுக்குள்ள. அது 102.6 யாரு கேட்டாதான். நீங்க சொன்னீங்க உணவு கூட இருப்பிடம் தவிர என்ன வேணும் ரேடியோ இருந்தா போதுங்க.
0: ஓகே, எனக்கு அதுக்கு அந்த ரேடியோ சத்தம் காதுல கேட்டுட்டு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க.
1: போதுங்க போதும்.
0: சரி சரி, மகிழ்ச்சிமா. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு.
1: நன்றி
0: நன்றி நன்றி. எனக்கு வானொலி தாங்க முக்கியம், அதை கேட்டுட்டே நான் இருந்துருவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க.
2: அடுத்தனே
0: வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருச்சி மாவட்டம் பெருகமணியில இருந்து வீர முகமது இப்ராஹிம் பேசுறாங்கம்மா.
0: சொல்லுங்கய்யா.
2: உணவு உறைவிடம் இதெல்லாம் சொல்லிட்டீங்க. அதிகமா நம்ம வந்து அதிகமா மறுபடியும் நமக்கு கவனிக்க வேண்டியது வந்துட்டு அந்த ஆரோக்கியம் தாமா.
0: ஆரோக்கியம் தான்.
2: ஏன்னா உணவு கிடைக்கட்டும், நம்ம மற்றபடி உறைவிடம் கிடைக்கட்டும், இருப்பிடம் எல்லாமே கிடைக்கட்டும், அதுவும் நம்ம ஆரோக்கியமா இருந்தா நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியும்.
0: ஆமா, அதெல்லாம் இருந்தா அனுபவிக்கிறதுக்கு ஆரோக்கியம் இருந்தா தானே அனுபவிக்க முடியும்.
2: ஆமாமா ஆமாமா. அதனால வந்துட்டு அதான் நவீனன் சொன்னாங்கம்மா, என்னுடைய சமுதாயத்தை மக்கள் உலகம் முழுவதும் என்னுடைய சமுதாயத்தை மக்கள் பூரா வந்து ரெண்டு விஷயத்தையும் வீணடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு வந்து ஓய்வு, ரெண்டாவது வந்து ஆரோக்கியம் அப்படிங்கிறாங்கம்மா. அதனால அந்த ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது.
0: கண்டிப்பா கண்டிப்பா. அதனால ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில நேர்களோட பேசுறதுக்கு முன்னாடி இப்ப பாடல் நம்ம கேட்க போறோம். பாகன் திரைப்படத்துல இருந்து.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

0: கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து. இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், உணவு உடை உறைவிடத்திற்கு அடுத்ததாக வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும்? நிகழ்ச்சியில் நேரங்க நேயர் வணக்கம்.
1: அன்பு தோழியவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வாறு குறிச்சி பரமசிவானந்தம். நலம் நலமறியாவல்.
0: நான் நலமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கணும்.
0: சொல்லுங்க.
1: அதாவது உண்ண உணவு, இருப்பிடம், உடை, இது மூணு வேணும்னா நமக்கு என்ன வேணும்?
0: என்ன வேணும்?
1: பணம் வேணும். அந்த பணம் வேணும்னா
0: உழைக்கணும்.
1: உழைப்பு வேணும். அந்த உழைப்பதான் நான் முக்கியமான
0: நினைக்கிறேன்.
1: ஏன்னா எல்லாம் வேணும்னா நம்ம அதுக்காக வேண்டி பாடுபடணும்ல, சும்மா எப்படி கிடைக்கும்?
0: கண்டிப்பா. திடீர்னு அவங்களோட இணைப்பு விட்டு போச்சு. உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கமா.
0: வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க.
2: எல்லாமே வேணும்தாம்மா. இந்த நிமிஷம் எனக்கு வேண்டும் அப்படிங்கிற நிலைக்கு அமைஞ்சிருச்சேம்மா.
0: என்ன வேண்டும்?
2: அடுத்த ஒரு செகண்ட்ல எனக்கு ஒரே முயற்சியில இணைப்பு கிடைக்கும்.
0: ஓ, இப்போதைக்கு எனக்கு போன் லைன் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, வாழ்க்கையில வேற எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க?
2: அதாம்மா, இந்த நிமிஷத்தை நேசிச்சுட்டே இருக்கணும், காதலிச்சுட்டே இருக்கணுங்கிற அந்த நிமிடத்தை நான் அந்த நிமிடத்துக்கு கொடுத்துட்டு இருப்பேன்மா.
0: ஓகே, நீங்களும் வந்து நேரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன்.
2: நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த நேரத்துல நாம இருக்கிற நிலை இருக்கு பாருங்க, அது முக்கியத்துவம் கொடுக்கணும். எந்த விதமான சிந்தனை, எதிர்மறையான சிந்தனை, எதிர்மறையான செயல்கள் எதுவுமே இல்லாம வாழ்வியல் அறம் சார்ந்த நிகழ்வுக்கு உண்டான சிந்தனை நம்ம கொடுக்கணும். அந்த நேரத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம்.
0: கண்டிப்பா.
2: அதுதான் வள்ளுவன் சொல்லாரு, யாதனின் யாதனி நோங்கியா நோதல் அதனின் அதனின் இளன்னு போடுறாரு. எதை எது நமக்கு வாழ்க்கைக்கு துன்பம் துன்பம் துன்பம் நினைக்கிறோமோ, எதை எது நம்மளுக்கு மகிழ்ச்சி தரும் தரும் நினைக்கிறோமோ, எல்லாம் வேண்டாம்னு விட்டு ஒழிஞ்சாலே அந்த நேரம் நல்ல நேரம்.
0: நிச்சயமா, நிச்சயமா,
2: நிச்சயமா. அதுக்கு மேல புறநானூற்றுல ஒரு பாடல் வருதுமா, உடுப்பவை 2, 9, 7 மனிதனுக்கு தேவை.
0: ஆமா,
2: ரெண்டுமே. அதாவது அறுசுவை உணவு சாப்பிட சொல்லல, உயிர் வாழ்றதுக்கு பசி ஆறதுக்கு கொஞ்சம் சோறு, மானத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு 2 உடை
0: போதும்.
2: இதை தவிர உன்னோடதுன்னு எதுவுமே சொல்லி கொண்டாட முடியாது அப்படிங்கறத வலியுறுத்தி சொல்றாரு. அதனால வாழ்வியல் அறநெறி சார்ந்த நல்ல நிலை வேண்டுங்கிறதா என்னோட வாய்ப்புக்கு.
0: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு அடுத்த நேர சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: தேனியிலிருந்து நீதிமோகன்மா.
0: சொல்லுங்க ஐயா.

0: நாலு நாளாக ரொம்ப பாடுபட்டு எப்பவுக்கு
1: லைன் கிடைக்காமையா?
0: இல்லை இல்லை இல்லை இல்லை, இது கிடைக்காம சிக்னல் கிடைக்காம.
1: சரி சரி சரி, இப்போ கிடைச்சிருச்சு இல்லையா?
0: இப்போ கிடைச்சிருச்சு, இன்னைக்கு கிடைச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த மூணும் இருந்தும் உண்மையான அன்பு வேணுமா?
1: உண்மையான அன்பு வேணும்.
0: உண்மையான அன்பு இருந்தா தான் இந்த மூணுமே செல்லும். இந்த மூணு இருந்து உண்மையான அன்பு இல்லைன்னா எதுவுமே செல்லாது.
1: அன்பு இருந்தாதாங்க இந்த உணவு உடை உறைவிடத்திற்கெல்லாம் நல்ல ஒரு மதிப்பு இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க, தொடர்ந்து நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ பாடல் கேட்கலாம், திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திலிருந்து.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்களின் நினைவிற்கு நேர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் மஞ்சள் நீர்காயல் எம் சிங்காரவேல் அவங்களுடைய தொகுப்பில் தான் பாடல்கள் கேட்க இருக்கிறோம்.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் காலை 9:30 கடந்து போயிட்டுருக்கு. கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆனந்த பூங்காற்று. இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோம் உணவு உடை உறவிடத்திற்கு அடுத்ததாக நம்ம வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் அப்படின்னு தான் பேசிகிட்ருக்கிறோம். நிகழ்ச்சியில் இணையிறாங்க நேயர், வணக்கம்.
1: அன்பு சகோதரிக்கு பணிமான கலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் பன்னரை பாறப்பாளையிலிருந்து சேரங்கசாமி பேசுகிறேன்.
0: சொல்லுங்கய்யா.
1: உணவு உடை உறவிடம் இதை தவிர்த்து எதுக்கு முக்கியத்துவம் முன்னுரிமை தருவேன்னு கேக்குறீங்க?
0: ஆமா,
1: அது இதெல்லாம் இருக்கும்னா பொருள் வேணுங்க. பொருள் வேணா வேலைக்கு போகணுங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: வேலைக்கு போனா வந்து ஆரோக்கியம் வேணும். ஆரோக்கியம் வந்து கரெக்டா உழைக்க முடியுங்க. ஒவ்வொரு இடத்துக்கு அது மாதிரி தேவைப்படுங்க. முக்கியத்துவம்னா அந்த நேரத்துக்கு மாதிரி முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ கல்வின்னா குழந்தைங்க வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. நம்ம மாதிரி ஏதாவது குடும்ப ஃபேமிலி தான் வந்து குடும்ப உறவுகள்லாம் வேலைக்கு போகணுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கழிவு காலையில மாறுங்க. ஆனா இதுல எல்லா விட நாலாவது வந்து ஆரோக்கியம்ங்கிறது என்னுடைய உறுதியான கருத்தா இருக்கிறது.
0: ஓகே ஓகே சார், நன்றி நிகழ்ச்சியில் இருந்ததற்கு. ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து நம்ம வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு வயதுக்கு ஏற்ற மாதிரி தேவைகள் மாறுபடும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ரம்யா மேடம், காலை ஒரு பணிவான வணக்கம். ரவிக்குமுதா மூளைரெட்டி மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கிறீங்கய்யா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்க மேடம். 5 நாள் கேட்கும்போது ரம்யா மேடம் வந்தவொடனே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் மேடம்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
2: உறவுதான் மேடம்,
0: உறவுகளுக்கு தான்
2: என்கிட்ட ஒரு 100 யானைக்கு சமம். நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதோ உடக்கிறதோ 4 தூண்கள் தான் அந்த குடும்பத்துக்கு வலிமையா இருக்கும். என் மனைவிக்கு முதலிடம் கொடுப்பேன், பிள்ளைகளுக்கு முதலிடம் கொடுப்பேன், அவங்களோட சுத்தி நமக்கு வேற எதுவுமே கிடையாது. ஆரோக்கியமா நம்மளை கவனிக்கிறாங்க, அவங்கள கவனி அதுக்கு 100 யானைக்கு சமம்னு சொல்லிக்கலாம் மேடம். வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றிங்க மேடம்.
0: நன்றி நன்றி. உறவுகள் இருந்தாலே போதும், நமக்கு எல்லாமே கிடைச்சிரும். அதை தவிர வேற என்னங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அடுத்த நேர் சந்திச்சலாம். வணக்கம் வணக்கம்
3: வணக்கம். அரியலூர் மாவட்டம் தேவனூர் ஜோதிலட்சுமி.
0: வணக்கம்மா, வாங்க சொல்லுங்க.
3: அதாவது பாத்தீங்கன்னா, பசி தீர்க்கும் உணவும் மானங்காக்கும் உடையும் நிழல் தரும் உறைவிடத்தையும் தவிர்த்து நான் விரும்புவது நல்ல உடல் ஆரோக்கியத்தை தான்.
0: நல்ல உடல் ஆரோக்கியம் கண்டிப்பா கண்டிப்பா.
3: நம் உடல் தான் நம் வாழ்நாள் முழுவதும் நம்ம நம்மோட பயணிக்கும் ஒரே வாகனம் அதுதான். அதனால பத்திரமா அதை பாதுகாப்பதுதான் எனது முதல் கடமையா நான் நினைக்கிறேன்.
0: சூப்பர் சூப்பர், அருமையா சொல்லியிருக்கீங்கம்மா. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. உடல் ஆரோக்கியம் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம். உணவு உடை உறைவிடத்திற்கு அடுத்ததாக வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும்? ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. காலக்கூத்து திரைப்படத்துல இருந்து கேட்டு ரசிங்க.

0: இணைந்திருக்கிறோம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோடு. இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்றைக்கி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் கேட்டிருந்தேன், உணவு உடை உறைவிடத்திற்கு அடுத்ததாக வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்ல வராங்க நீர்கள். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம், நான் கும்பகோணம் மனோகரன் பேசுகிறேன்.
0: சொல்லுங்கய்யா.

0: அதாவது நம்மளுக்கு உணவு உடை உறவிடம் எல்லாம் கிடைச்சாலும் நம்ம வேற ஒண்ணு என்னன்னா கள்ளம் கபடம் இல்லாம நல்ல சிநேக பாவத்தோட இருக்கிற நல்ல நண்பர்கள் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் மேடம். அது ஒண்ணு கிடைக்கணும். அதே மாதிரியே வந்து எல்லாருமே யாருமே எந்த குறையும் சொல்லாத ஒரு நண்பர்களும் வேணும். அது மாதிரி நல்ல நேர்மையான குணம் இருக்கணும், நம்மளுக்கிட்டையும் குணம் இருக்கணும். அது எது எந்த விதத்திலையும் யாரு யாரு சொல்லி கொடுத்தா கூட அது மாறாம அப்படியே நல்ல பேர் வாங்கணும், நல்ல பேர் எடுக்கணுங்கிறதா என்னோட கருத்து.
1: கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமா நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம். பாளையங்கோட்டையில இருந்து காமராஜ்.
1: சொல்லுங்கய்யா.
2: உணவு உடை துறையுடன் இதை தவிர ஒரு மனிதனுக்கு என்ன வேணும் கேட்டுக்கீங்க.
1: ஆமா.
2: அப்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். வளர்ச்சி வந்து தடுக்க முடியாது. முடியோட வளர்ச்சி, மனிதனுடைய வளர்ச்சி,
1: ஆமா,
2: இதெல்லாம் இருக்கதான் செய்யும். அப்போ நம்மளே நம்ம சில இதுகள் செய்ய முடியாத காரியங்கள் வரும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா தான் இருக்கணும். உதவி இல்லாத நிலை வராது.
1: நிச்சயமா
2: இந்த உதவி இல்லாத நிலையை வரக்கூடிய சூழ்நிலை வராது. அத்தியாவசிய தேவைக்காக தான் நம்ம ஓடிக்கிட்டு
1: இருக்கோம்.
2: அந்த ஓட்டம் இல்லைனாலும் நம்ம முதுமையெல்லாம் தள்ளிப்பட முடியாது, நம்ம முடியோட வளர்ச்சியும் தள்ளிப்பட முடியாது. அதை அலங்காரம் பண்ணுவதற்காக சிலருக்குரிய உதவி தேவைப்படும். நம்மளே தனியா இருந்து உதவி செய்ய முடியாதுங்கிறது என்னுடைய.
1: நிச்சயமா நமக்கு ஒத்தாசையா செய்யறதுக்கு நம்மளை சுத்தி இருக்கிறவங்க அந்த சொந்த பந்தங்கள் உறவுகள் எல்லாமே நமக்கு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்தனே ஏறுவாங்க. வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம். இறங்கி பேசுறீங்க.
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: வாங்க. வணக்கம். சொல்லுங்க.
3: வணக்கம். வணக்கம். அதாவது உணவு உள்ள உறவிடம் மூணு பேர் மனிதனுக்கு அடிப்படை தேவைதான் போதும். இது போக ஒழுக்கம் இருந்தா போதும் மேடம்.
1: அது போக ஒழுக்கம்
3: வாழ்க்கை வந்து எப்படிங்கிறத ஒழுக்கம் தான் கற்றுக் கொடுக்கும்.
1: நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா
3: ஒழுக்கமும் அவசியமான ஒன்று மேடம்.
1: கண்டிப்பா ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நேரம் காலை 9:41 ஆயிட்டிருக்கு. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இப்போ பாடலுக்கான நேரம். பாடல் வந்துட்டே இருக்கு. கும்கி திரைப்படத்துலேருந்து கேட்டு ரசிங்க.

நேயர்களின் நினைவிற்கு நேர்களை நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்று இரவு 8:05 ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் ஒயில் கும்மி பாடல்கள் வழங்குவோர் சிவகிரி எம் அண்ணாதுரை குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள் கேட்கலாம். இரவு 9 மணிக்கு இடைவிடாத இசைமொழி, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் வள்ளலாரின் மனுமுறை கண்ட வாசகம் இடம்பெறும். நிகழ்ச்சிகளை கேட்க மறக்காதீங்க.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கலிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: உணவு, அப்புறம் உறைவிடம், உடை இருக்கீங்க. உணவு சாப்பிடுறதுக்கே உடல் நலம் நல்ல இல்லைன்னா எப்படிமா உணவே சாப்பிட முடியும்?
1: கண்டிப்பா கண்டிப்பா,
0: உணவு கூட சிலவங்களுக்கு சாப்பிட முடியாத அளவுக்கு எல்லாம் உடல் நலம் இல்லாம இருக்குதே.
1: நிச்சயமா.
0: அதனால உணவு, அந்த உடை போடுறதுக்கு கூட முடியாத கை கால் வலி எல்லாம் இருக்குது, எல்லாமே அவசியம் தான். நான் ஒரு நாலஞ்சு ஆறு ஏழு தானே நான் கவனித்தேன், அதுல வந்து நோயற்ற வாழ்வு தான் குறைவற்ற செல்வம்மா. முதல் தேவை ஒரு மனுஷனுக்கு எவ்வளவுதான் இது இந்த மூணுமே இருந்தாலும் அவங்களுக்கு உடல் நலம் நல்லா இருக்கணும்.
1: நிச்சயமா.
0: அப்புறம் அன்பு அரவணைப்பு அதுவும் தேவை. கல்வி அப்படி ஒண்ணு ஒண்ணா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சுயமரியாதை, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, மன நிம்மதி, அப்படி எல்லாமே வேணும். மொத்தத்துல அவங்களுக்கு நல்ல ஒரு உடல் நலம் இருந்தாலே அவங்க மத்ததெல்லாம் உழைப்பு போயிருவாங்க. உடல்நலம் இருந்தாதானே உழைப்புக்கு போயிருவாங்களே.
1: ஆமா ஆமா ஆமா.
0: அப்புறம் கல்விக்கு போயிருவாங்களே.
1: ஆமா ஆமா ஆமா.
0: அவங்க எல்லாத்துலயுமே அவங்கள்ட்ட மத்தவங்க இப்படி நல்லா இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட அடுத்தவங்க தன்னாலேயே அன்பு பாராட்டுவாங்களே. அப்படி எல்லாமே கிடைச்சிரும் என்னுடைய கருத்து. அதனால உடல் நலத்துக்குத்தான் நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்க. நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். ஹெல்த் இஸ் வெல். நன்றி.
1: நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு அடுத்த நேயர் வாங்க வணக்கம். நேயரோட இணைப்பு நமக்கு கிடைக்கல. வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யாரைக்கு வந்து பேசுறீங்க? சொல்லுங்க.
2: கேக்குதா?
1: கேக்குதுங்க. எங்க இருந்து பேசுறீங்க?
2: மஞ்சள் நீர்காயிலிருந்து கிங்கரவல் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, உணவு உடை உறைவிடத்துக்கு அடுத்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்?
2: செல்வங்கள் இருந்தாலும் உழைப்பு வந்து நல்லபடியா உழைச்சி நல்ல ஆரோக்கியமான இயற்கையான இடத்துல நம்ம வாழ தோட்டம் அது இதுன்னு போட்டு வேலை பாக்குறவங்களை பாருங்க. 80 வயசானாலும் இன்னும் அப்படி பிடிக்கு வேலை பாக்குங்க. அதனால எல்லா உடம்பு ஆரோக்கியமா இருந்தா எல்லா நலனும் பெறலாம்ங்கிறது என்னுடைய கருத்துமா. வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றிங்க. யா நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. உடல் ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தனே வணக்கம்.
3: இனிய நற்காலை வணக்கங்கள். நலம் நலமறியாவல் இன்றைய பொழுதும் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: வணக்கம் வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
3: அதாவது உணவு உடை இருப்பிடம் அதெல்லாம் இருந்துட்டு அதற்கு மேற்கொண்டு என்ன வேணும் தானே கேக்குறீங்க?
1: ஆமா.
3: அந்த உணவை வந்து நாம வந்து ஒரு காலகட்டத்துல வந்து உணவே மருந்துங்கிறதாக மாத்திக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி வயசுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வந்து உடை வந்து அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி கூட மாத்திக்கலாம். அப்படின்னா இருப்பிடத்தை வந்து நாம வந்து இம்ப்ரூவ் பண்ணி கட்டிக்கலாம். இல்லட்டா பெருசா போட்டுக்கலாம். இல்லட்டா எத்தனை பசங்க இருக்காங்களோ அவங்களுக்காக டிவைட் பண்ணி அப்ப அப்படி கட்டி கொடுத்துக்கலாம். ஆனா எத்தனை கோடி செல்வம் இருந்தாலும் நிம்மதி வேண்டும் வீட்டிலே, நிம்மதி வேண்டும் வீட்டிலே. அதாவது அந்த எல்லாமே கிடைச்சிருந்தா ஒரு சுவாரஸ்யம் இருந்து நிம்மதியா இருக்கணும். அதான் அவங்க படிச்சிருந்தாங்க, எத்தனை கோடி செல்வம் இருந்தாலும் நிம்மதி வேண்டும் வீட்டிலே. நிம்மதிதான் முக்கியமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியம் இருந்தாலும் நலம் இருக்கும், நலம் இருந்தால் வளமும் இருக்கும். அது இயற்கை தான். எல்லாமே இருந்தாலும் எல்லாமே நம்ம சுத்திச்சூடு இருக்கிறது. நிம்மதி எங்கே போயிடுத்து? எங்கே நிம்மதி? எங்கே நிம்மதி தேடி பார்த்தேன்? அது எங்கேயும் இல்லைன்னு புலம்ப கூடாது. ஆமா. அப்புறம் அவருபடுத்த எங்கே நிம்மதி, இங்கே நிம்மதி அப்படி தேடி அலையவும் கூடாது. அதையும் நாம வந்து சுதாரித்துக் கொள்ளும்படியாக நாம வந்து பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்மை.
1: நிச்சயமா நிம்மதி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க ஐயா, நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அழகா பாடல் கூட பாடுறீங்க. நேரம் காலை 9:51 ஆயிற்றுக்கு. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் ஐ திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். தொடர்ந்து நினைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6.
4: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: நேரம் காலை 9:47 இணைந்திருக்கிறோம். எஃப்எம் ரெயின்போ 106.6 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோடு இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோம். உணவு உடை உறைவிடத்திற்கு அடுத்ததாக வாழ்க்கையில் நம்ம எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் அப்படின்ட்டு நிகழ்ச்சியில் நேராங்க நேயர்கள் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரைங்க இருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில இருந்து கே கே தாமஸ் பேசுறேம்மா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கோமா. அதாவது

நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று. இன்றைக்கி ஆனந்த பூங்காற்றில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், உணவு உடை உறைவிடத்திற்கு அடுத்ததாக வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேர்கள் சொன்ன விஷயங்களில் முக்கியமானது என்ன அப்படின்னா, உடல் ஆரோக்கியம், நோயற்ற வாழ்வு இருக்கணும், அது இருந்தால் தான் அந்த உணவு உடை இருப்பிடம் எல்லாத்தையும் நம்ம வந்து அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று மன நிறை

மன நிம்மதி ரொம்ப முக்கியம். நல்ல நேசமான அன்பான உறவுகள் நமக்கு ரொம்ப முக்கியம். நேரம் அதை நம்ம சரியாக பயன்படுத்தணும், அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்புறம் இன்னொருத்தவங்க சொன்னாங்க, உழைப்புக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசின எல்லா நேர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் ஆர்ஜி ரம்யா. நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு. அம்மா கணக்கு திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் பாடல் கேட்கலாம். பாடலை தொடர்ந்து 10 மணிக்கு செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து 12க்கு மனம் விரும்புதே நிகழ்ச்சி இருக்கு. தொலைபேசி வழியாக உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு பெறலாம். தொடர்ந்து நினைஞ்சிருங்க FM Rainbow 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 469 உயர்ந்துள்ளது. காணாமல் போனவர்களை தேடி கண்டுபிடிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்கும் பணியினை ஒருங்கிணைக்க மாநில அமைச்சர்கள் 4 பேர் தில்லியில் முகாமிட்டுள்ளனர். அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். உணவுப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். சர்க்கரை, மிளகாய், அரிசி உள்ளிட்ட பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதாகவும், விலை உயர்வை குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சட்டமன்ற அதிமுக கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அத்தியாவசியமான உணவுப் பொருட்களை ரேஷன் கடைகளில் வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் குறைந்து 117,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறை அடுத்த பாராசூர் ஊராட்சியில் குளம் தூர்வாரும் பணியை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 90 அமெரிக்கர்களை காணவில்லை என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக தில்லி காத்மண்டு இடையிலான பேருந்து சேவை தற்காலிகமாக தடைபட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் 7வது 8வது இடத்திற்கான போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஜெர்மனியை வென்று 5வது இடத்தை பிடித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மதுரை அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்ள உள்ளது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. அமெரிக்காவில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்ஞானந்தா இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் ஃபேபினோ கருணாவை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிமிடத்தில் நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்களை உங்களோட சேர்ந்து கேட்கறதுக்கு ரெடி ஆயிட்டேன். நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே டயல் பண்ணுங்கள். 0462256113232 மற்றும் 0462256113333 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் முதலாவதா வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
1: காலை வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நாகர்கோவில் உள்ளி நகர், ஜெயக்குமார்.
1: ஜெயக்குமார் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
2: படம் வந்து இரட்டை ஜடை வாய்ப்பு, அது ஜெயவாணி சையில் கிருஷ்ணராஜ் மாரியா, ஒரு ஜாலியான பாடல்.
1: கண்டிப்பா
2: சார்,
1: உங்களுக்கே சிரிப்பு வருதுன்னா இந்த பாட்டு பாடும்போது. நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நம்ம நிகழ்ச்சியில அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, இந்திய அறிவியல் வளர்ச்சி கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1876, ஆப்ஷன் பி 1976. இந்த கேள்விக்கான பதில யோசிச்சுக்கிட்டே பாடலை கேட்டு நினைச்சிருங்க.

0: நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக நேரம் காலை 10:10. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவது தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
1: வணக்கம்மா.
0: வணக்கம் சார், உங்க ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க.
1: டவுன் மேல இருந்து கருப்பசாமி பேசுறேன்.
0: கருப்பசாமி சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சின்ன மாப்பிள்ள இருந்து காதோரம் லோலா கொடுங்க.
0: கண்டிப்பா சார். இந்திய அறிவியல் வளர்ச்சிக் கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1876, 1976? 1876 அப்படிங்கிறது தான் சரியான பதில். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கேன். இந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, இந்திய அறிவியல் வளர்ச்சிக் கழகம் 1876 நிறுவப்பட்டது. இதன் முழு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் அசோசியேஷன் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ். அதாவது கொல்கத்தாவில் அமைஞ்சிருக்கிற இந்த அறிவியல் வளர்ச்சிக் கழகத்தை நிறுவினவர் டாக்டர் மகேந்திரலால் சர்க்கார். இந்தியாவின் மிக பழமையான அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனம். இங்கே தான் சர் சி வி ராமன் தன்னுடைய புகழ்பெற்ற ராமன் விளைவையும் கண்டுபிடிச்சார். கவால் புலிகள் காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ தெலுங்கானா, ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம். இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நெஞ்சிருங்க.

0: 10:17 நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரிங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரிங்க இருந்து பேசுறீங்க?
1: சுதா பேசுறேன்.
0: சுதா, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து உன்னை கூட என்ன தருவேன் படத்துல இருந்து அதே பாட்டு போட்டேன்.
0: கண்டிப்பா அதே படத்துல இருந்து அதே பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி, கவால் புலிகள் காப்பகம் எங்க அமைந்துள்ளதுன்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். ஆப்ஷன் ஏ தெலுங்கானா, ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம்.
1: உத்தரப்பிரதேசம்.
0: தெலுங்கானா அப்படிங்கிறது தான் சரியான பதில். நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி உங்களுக்காக.

பாடல் வந்துட்டே இருக்குது. நான் இந்த பாடல் கேட்குறதுக்கு முன்னாடி, கவால் புலிகள் காப்பகம் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய மஞ்சிரியால் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இது தெலுங்கானாவின் இரண்டாவது புலிகள் காப்பகம். புலிகள், சிறுத்தைகள், காட்டெருமைகள் உள்ளிட்ட பல்வேறு வன விலங்குகளுக்கு முக்கிய வாழிடமாக இந்த சரணாலயம் இருக்குது. தெலுங்கானாவின் வடக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த காப்பகம் தக்காண பீடபூமியின் வனச்சூழலில் ஒரு பகுதியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, பீல்ஸ் பதக்கம் எந்த துறையில் சிறந்த சாதனைகளுக்காக வழங்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ இயற்பியல், ஆப்ஷன் பி கணிதம். கேள்விக்கு பதிலாக யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக அடுத்ததாவது யாரெங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். யாரெங்கிருந்து பேசுறீங்க?
1: தென்காசி மாவட்டம் போலாங்குளத்தில் சுப்பிரமணியம் பேசுறேன் மேடம்.
0: வணக்கம் சார். நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ஊர் விட்டு ஊர் வந்து இந்த படத்துல இருந்து சொற்கமே இருந்தாலும் நம்ம ஊரை போகலாகுமா, அந்த பாட்டு வேணும் மேடம்.
0: கண்டிப்பா சார், நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு.

0: 10:28 நேயர்கள் இணைந்திருப்பது மனமிரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: வணக்கம் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். நான் கருங்கல் பால், கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பாலூர்ல இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: பிரான்சிஸ் சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: படம் பஞ்சதந்திரம் பாடல். வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன், வைரம் பழுது நெஞ்சம் தேடி வந்தேன், எனது கனவு கனவை எடுத்து சொல்ல வந்தேன்.
0: சூப்பர் சார், உங்களுக்காக நீங்க கேட்ட அந்த பாடல் வந்துட்டே இருக்கு சார். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.

0: 10:34 நிமிடத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, நான் துர்கா பேசுறேன்.
0: துர்கா, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: முதலன் படத்துல இருந்து குறுக்கு சிறுத்தை.
0: கண்டிப்பா அந்த பாடல் கொடுத்துடலாம். நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், பீல்ஸ் பதக்கம் எந்த துறையில் சிறந்த சாதனைகளுக்காக வழங்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ இயற்பியல், ஆப்ஷன் பி கணிதம்.
1: இயற்பியல்.
0: கணிதம்காக வழங்கப்படுது. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. பீல்ஸ் பதக்கம் அப்படிங்கிறது கணிதத்துறையில் சிறந்த சாதனை புரிகிறவங்களுக்காக வழங்கப்படக்கூடிய ஒரு உயரிய விருது. இது கணிதத்திற்கான நோபல் பரிசு அப்படின்னும் சொல்லப்படுது. இதை வந்து யார் நமக்காக அறிமுகப்படுத்தினாங்கன்னா, கனேடிய கணிதவியலாளர் ஜான் சார்லஸ் பீல்ஸ் அப்படிங்கிறவர் நிறுவினார். முதன் முதலாக 1936 இது வழங்கப்பட்டது. 4 வருஷத்துக்கு ஒரு முறை 40 வயதுக்கு உட்பட்ட 2 முதல் 4 கணிதவியலாளர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுது. நிகழ்ச்சியில் துர்கா கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, உணவு விலை குறியீட்டை வெளியிட்ட அமைப்பு எது? ஆப்ஷன் ஏ உலக உணவு திட்டம், ஆப்ஷன் பி உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு. கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நினைச்சிருங்க.

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை

0: ஒளிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.
2: நிமிடத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம்மா, அனைவருக்கும் காலை நேரம் வணக்கம்.
2: காலை வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?

கடல் உங்களுக்காக கொடுத்துடலாம். உணவு விலை குறியீட்டை வெளியிட்ட அமைப்பு எதுன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். உணவு விலை குறியீட்டை வெளியிட்ட அமைப்பு எது? ஆப்ஷன் ஏ உலக உணவு திட்டம், ஆப்ஷன் பி உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இதுக்கான பதில் தெரியுமா உங்களுக்கு? சரியான பதில். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சரியான பதில் சொல்லிட்டீங்க. மாணிக்கவாசகம் சார்க்காக பாடல் வந்துட்டே இருக்கு. அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, உணவு விலை குறியீட்டை உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு வெளியிடுது. இது உலகளாவிய உணவு விலைகளின் மாற்றங்களை கண்காணிக்க பயன்படுத்தப்படுகிறது. உணவு விலைகளின் குறியீடு அப்படிங்கிறது உலகளாவிய உணவு விலைகளின் மாற்றங்களை அளவிடும் ஒரு குறியீடுன்னு சொல்கிறாங்க. இது FAO-ஆல் வெளியிடப்படுது மற்றும் உணவு பாதுகாப்பு மற்றும் விலை நிலைத்தன்மை குறித்தும் கண்காணிக்க பயன்படுத்தப்படுது. தௌலாதார் வன விலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ இமாச்சல பிரதேசம், ஆப்ஷன் பி அருணாச்சல பிரதேசம். இந்த கேள்விக்கான பதில யோசிச்சுட்டே பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

0: நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்,
1: யார்? ஜோதி பேசுறேன் மேடம்.
0: ஜோதி, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: கடையப்பா படத்துல இருந்து வாழ்க்கையில் ஆயிரம் தகப்பா.
0: கண்டிப்பா அந்த பாடல் கொடுத்துடலாம். தௌலதார் வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளதுன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். ஆப்ஷன் ஏ இமாச்சல பிரதேசம், ஆப்ஷன் பி அருணாச்சல பிரதேசம்.
1: அருணாச்சல பிரதேசம்.
0: இமாச்சல பிரதேசம் அப்படிங்கறதா சரியான பதில். நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. பாடல் வந்துட்டே இருக்கு. அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, தௌலதார் வனவிலங்கு சரணாலயம் இமாச்சல பிரதேசத்துல அமைஞ்சிருக்கு. இது ஒரு முக்கியமான வனவிலங்கு சரணாலயம். இது பனிப்பாறைகள், பள்ளத்தாக்குகள் மற்றும் வனவிலங்குகளுக்கு பெயர் பெற்றது. இந்த சரணாலயம் பனி சிறுத்தை, முகல், அப்புறம் காட்டுப்பன்றி மற்றும் பல்வேறு வகையான பறவைகள் உட்பட பல்வேறு வனவிலங்குகளின் வாழ்விடமா இருக்குது. சந்த் கபீர் விருது எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ ஓவியம், ஆப்ஷன் பி கைத்தறி. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நெஞ்சிருங்க.

0: 6 நிமிடத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: மகாலட்சுமி பேசுறேன்.
0: மகாலட்சுமி நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு பார்வை ஒன்றை பொறுமையில் அசைத்தாடும் காட்டுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலும்.
0: கண்டிப்பா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, தொடரும் பாடலோடு நிறைவு பெறுகிறது மனம் விரும்புதே.

0: நேரம் 11 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். உலக சமஸ்கிருத தினத்தையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சமூக சீர்திருத்தவாதி ஐயங்காளியின் பிறந்த நாளையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மரியாதை செலுத்தியுள்ளார். ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக அயராது பாடுபட்டவர் ஐயங்காளி என்றும் அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பிரதமரின் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இந்த திட்டத்தில் இதுவரை 59 கோடிக்கும் அதிகமான கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நேபாள வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 392 அதிகரித்துள்ளது. மாயமான சுமார் 1500 பேரை தேடும் பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்கும் பணிகளை ஒருங்கிணைக்க மாநில அமைச்சர்கள் 4 பேர் தில்லியில் முகாமிட்டுள்ளனர். அத்தியாவசியப் பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். உணவுப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சர்க்கரை, மிளகாய், அரிசி உள்ளிட்ட பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதாகவும் விலை உயர்வை குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சட்டமன்ற அதிமுக கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 600 ரூபாய் குறைந்து 1,17,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்யானந்தாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் 7வது மற்றும் 8வது இடத்திற்கான போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மதுரை இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது நம் பாரதத்தின் சிறப்புகளை பட்டியலிடும் மணித்திரு நாடு நிகழ்ச்சிக்காக காற்றலில் உங்களுடன் நான் ஆர்ஜே ரம்யா. உலகில் 4வது மிகப்பெரிய ரயில்வே நெட்வொர்க் கொண்ட நாடு எதுங்க? நம்ம இந்தியா தான். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் 1853 தான் முதல் முதலாக மும்பையிலிருந்து தானே வரைக்கும் முதல் பயணிகள் ரயில் வந்து இயக்கப்பட்டது. அந்த ரயிலுக்கும் இப்போ இருக்கக்கூடிய நவீன ரயில்களுக்குடைய எத்தனை மாற்றங்கள் இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையும் நம்ம ஒரே இடத்துல பார்த்து ரசிக்க பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இடம் எது அப்படின்னா, புதுடெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய ரயில்வே அருங்காட்சியகம், நேஷ்னல் ரயில் மியூசியம். முதன் முதலாக இந்த மாதிரி ஒரு ரயில் அருங்காட்சியகம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைநகர் டெல்லியில் அமைச்சிருக்கிறாங்க. இந்திய ரயில்வே கடந்து வந்த பாதையை நம்ம இந்த ரயில் அருங்காட்சியகம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அப்படி இங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது தெரிஞ்சுக்கலாம். பாடலுக்கு பிறகு சிவா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

மணித்திரு நாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கக்கூடிய தேசிய ரயில் அருங்காட்சியகம் பற்றி தான் சொல்லிட்டுருக்கிறேன். இந்த அருங்காட்சியகம் அமைப்பதற்கான அடிக்கல்லை யார் நாட்டினாங்க அப்படின்னா, இந்திய குடியரசு தலைவராக முன்னாடி இருந்த மாண்புமிகு திரு வி கிரி அவங்க தான் 1971 அக்டோபர் 7 அடிக்கல் நாட்டு வச்சாங்க. அதுக்கப்புறம் இது வந்து இந்தியாவின் முதல் போக்குவரத்து அருங்காட்சியகமாக அமைக்கணும், ரயில் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான போக்குவரத்துக்கும் இருக்கிற மாதிரி ஒரு போக்குவரத்து அருங்காட்சியகமாக தான் அமைக்கணும்னு முடிவு எடுத்திருந்திருக்கிறாங்க. அதெல்லாம் ஆரம்பத்தில் அந்த ரயில் சம்மந்தப்பட்டதெல்லாம் வச்சுருந்ததுனால ரயில் போக்குவரத்து அருங்காட்சியகம் அப்படின்னு பெயரிட்டிருக்கிறாங்க. 1977 பிப்ரவரி 1 அப்போதைய ரயில்வே அமைச்சராக இருந்த கமலபதி திரிபாதி அவங்க தான் இந்த தேசிய ரயில் அருங்காட்சியகத்தை வந்து திறந்து வச்சு பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வச்சுருக்கிறாங்க. இது 1995 தேசிய ரயில் அருங்காட்சியகம் அப்படின்னு வந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. சரி, இந்த அருங்காட்சியகத்தில் என்னெல்லாம் இருக்குது தெரிஞ்சுக்கலாம். பாடலுக்கு பிறகு பாடல் வந்துட்டே இருக்குது. வேதம் புதிது திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா குரலில் பாடல்.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

கேட்டுட்ருக்கிறீங்க மணித்திருநாடு. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் புதுடெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய ரயில் அருங்காட்சியகம் பற்றி தாங்க சொல்லிட்டுருக்கிறேன். புதுடெல்லியில் சாணக்கியபுரி அப்படிங்கிற இடத்துல கிட்டத்தட்ட 11 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பில் இந்த அருங்காட்சியகம் அமைஞ்சிருக்கு. அதுவும் இதில் வந்து ரெண்டு விதமாக அந்த காட்சியகத்தை வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து வெளிப்புற கேலரி, வெளிப்புற காட்சியகம், இன்னொன்று வந்து உள்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்டோர் கேலரி. இப்படி ரெண்டு விதமாக அவங்க வந்து பிரிச்சிருக்கிறாங்க. அதுவும் ரயில்வே யார்டு எப்படி இருக்கும், அந்த ரயில்கள்லாம் நிப்பாட்டி வச்சிருப்பாங்களா, அந்த இடம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்சிப்படுத்துற மாதிரி இந்த வெளிப்புற கேலரி வந்து அமைச்சிருக்காங்களா. இதுல பல்வேறு வகையான இன்ஜின்களோட கொண்ட ரயில்கள், நீராவி இன்ஜின்

டீசல் என்ஜின், மின்சார என்ஜின்கள் கொண்ட ரயில்கள் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. வேகன்கள் அப்படின்னு சொல்லுவாள் அது, அப்புறம் ராயல் சலூன், ராயல் கார், இந்த மாதிரி பல்வேறு வகையான என்ஜின்களோட கொண்ட ரயில்களை வந்து அங்கே காட்சிக்கு வச்சுருக்கிறாங்க. சரி, உள்புறத்தில் என்னெல்லாம் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, ஆரம்பகால போக்குவரத்துலேருந்தும் இப்போ வரைக்கும் இந்திய ரயில்வேயில் என்னென்ன விதமான மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க அதை தெரிவிக்கிற மாதிரியான காட்சிகள், படங்கள் அதெல்லாமே உள்ளே வச்சுருக்கிறாங்க. வரலாற்று புகைப்படங்கள், ஆவணங்கள், ரயில்வே சம்மந்தப்பட்ட கலைப்பொருட்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே உள்புற அரங்கில் வந்து காட்சிக்கு வச்சுருக்கிறாங்க. இங்கே காட்சிக்கு வச்சுருக்கக்கூடிய ரயில்களில் சிறப்பான ரயில்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிற பாடலுக்கு பிறகு பாடல் வந்துட்டே இருக்கு. காதல் பரிசு திரைப்படத்திலேருந்து இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாடியிருக்கிறாங்க. புலமை பித்தன் வரிகளுக்கு பாடல்

கேட்டுட்ருக்கிறோம் மணித்திருநாடு நிகழ்ச்சியோடு. இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் புதுதில்லியில் இருக்கக்கூடிய தேசிய ரயில் அருங்காட்சியகம் பற்றி தாங்க சொல்லிட்டுருக்கிறேன். அதாவது இந்த மாதிரி ஒரு ரயில் சம்மந்தப்பட்ட ஒரு அருங்காட்சியகம் அமைக்கணும் அப்படின்னு முதன் முதலாக அந்த புதுடெல்லியில் தான் அமைச்சிருக்கிறாங்க. இந்த தேசிய ரயில் அருங்காட்சியகத்தில் பல வகையான ரயில் என்ஜின்கள்லாம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதுவும் உலகின் மிக பழமையான, இன்றைக்குமே இயங்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான நீராவி இன்ஜின் தான் ஃபேரி குவீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேரி குவீனோட இன்ஜினை நாம் இங்கே பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, 100 ஆண்டுகள் பழமையான ரப்பர் டயர்களில் ஓடக்கூடிய அரிய வகை இன்ஜின், அதுக்கு பேர் மோரிஸ் ஃபயர் இன்ஜின்னு பேர். ஸோ இந்த வகை இன்ஜினில் உள்ள ரயில்கள்லாம் அங்கே பார்க்கலாம். அது இந்தியாவில் மிகப்பெரிய நீராவி இன்ஜின். நம்ம இப்போல்லாம் வந்து மின்சாரத்தில் ரயில்கள் இயங்குது, அந்த காலத்துலலாம் வந்து நீராவியில் இயங்கிட்டு இருந்திருக்கு. அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் இயங்கிட்டு இருந்த மிகப்பெரிய நீராவி இன்ஜின்கள் ஒன்றுன்னா கெரட் என்ஜின், அதுக்கப்புறம் மிக பழமையான ராம்கோட்டி என்ஜின், இதெல்லாம் நம்ம அங்கே பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம பொதுவாக ட்ரெயின் போகுது அப்படின்னா அந்த தண்டவாளத்தில் நமக்கு 2 தண்டவாளம் இருக்கும் இல்லையா, ஆனால் ஒரே ஒரு தண்டவாளத்தில் போகக்கூடிய மோனோ ரயில், இது வந்து பாட்டியாலா மகாராஜா பூபிந்தர் சிங் வந்து பயன்படுத்தியிருந்த 108 ஆண்டுகள் பழமையான ஒரு மோனோ ரயிலை வந்து இங்கே நாம் பார்க்கலாம். இந்த தேசிய ரயில் அருங்காட்சியகத்தில் வேறு என்னெல்லாம் இருக்குது தெரிஞ்சுக்கலாம். பாடலுக்கு பிறகு பாடல் வந்துகிட்டே இருக்குது. உரிமை கீதம் திரைப்படத்திலிருந்து மனோஜ் கியான் இரட்டை இசையமைப்பாளர்கள் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் வித்யா குரலில் பாடல் கேட்கலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

கேட்டுட்ருக்கிறீங்க மணித்திரு நாடு நம்ம எஃப்எம் ரெயின்போ 106.6. இன்றைக்கி மணித்திரு நாடு நிகழ்ச்சியில் புதுடெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய ரயில் அருங்காட்சியகம் பற்றி தாங்க சொல்லிட்டுருக்கிறேன். அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம என்னென்ன ரயில் இன்ஜின்கள்லாம் வந்திருக்கு, வித்தியாச வித்தியாசமான என்னென்ன ரயில்கள்லாம் இருந்திருக்கு, அதை எல்லாத்தையுமே இந்த அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அப்படி குறிப்பாக மன்னர்கள் இளவரசர்கள் அவங்க பயன்படுத்தின, அவங்களுடைய பயணத்துக்கு பயன்படுத்தின சொகுசு ரயில் பெட்டிகள் எல்லாமே எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க மன்னர்கள் பயன்படுத்தின அந்த சொகுசு ரயில் பெட்டிகளை வந்து ராயல் சலூன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ராயல் கார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலும் குறிப்பாக மைசூர் மகாராஜா, இந்தூர் மகாராஜா, பரோடா மகாராஜா இவங்க பயன்படுத்தின அந்த சொகுசு ரயில் பெட்டிகள்லாம் பார்க்கறதுக்கே அவ்வளோ பிரமிப்பாக இருக்குமாங்க. தேக்கு மரம், தங்கம், யானை தந்தம் இதெல்லாம் வச்சு உட்புற அலங்காரம் எல்லாமே வந்து செஞ்சுருப்பாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குமா. அதிலும் குறிப்பாக இப்போ வந்து பேலஸ் ஆன் வீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரயில் இருக்குது. இதுவும் வந்து ஒரு பிரம்மாண்டமான ரயில் தான். உள்ளுக்குள்ளே நல்ல சாப்பாடு வசதியோட ஒரு ராஜாராணி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான வசதிகள் கொண்ட அந்த புகழ்பெற்ற பேலஸ் ஆன் வீல்ஸ் ரயிலோட சில பெட்டிகளை கூட இங்கே வந்து காட்சிக்கு வச்சுருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்குது. டி ராஜேந்தர் எழுதி இசையமைத்து பாடிய பாடல் கேட்கலாம், மைத்திலி என்னை காதலி திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை மறுநாள் ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும்.
0: மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம்.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறன்று காலை 11 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: கேட்டுட்டு இருக்கிறீங்க. மணித்திருநாடு நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் புதுடெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய ரயில் அருங்காட்சியகம் பற்றி தாங்க சொல்லிட்டு இருக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய ஒரு உணவகத்தில் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு தேவையான சாப்பாடை வந்து அப்படியே ஒரு குட்டி ரயில் வந்து கொண்டு வந்து கொடுத்து பரிமாறுவாங்க. குவாலியர் மகாராஜா அவருடைய விருந்து மேஜையில் இந்த மாதிரி ஒரு மாடல் ரயில் வந்து வச்சுருந்துருக்கிறாங்க. அப்படியே குட்டி ட்ரெயின் வந்து தேவையான சாப்பாடை அப்படியே அந்த டேபிளில் சுற்றி வந்து கொடுத்துட்ருக்குமா. ஸோ இதே ஒரு மாடலை அப்படியே இங்கே இருக்கக்கூடிய உணவகத்திலையும் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வெளிப்புற கேலரியில் நீராவி இன்ஜின்கள், டீசல் இன்ஜின்கள், மின்சார இன்ஜின்கள், அப்புறம் வந்து கவச ரயில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்மர் ட்ரெயின்ஸ், அதுக்கப்புறம் வந்து வேகன்கள், இப்படி வந்து பெரிய படையே நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டாய் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்க்கறதுக்கு குட்டியாக இருக்கும், அந்த மாதிரி ட்ரெயினில்

பயணம் செய்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது ஒரு சில இடங்களில் நம்ம இந்தியாவில் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து குழந்தைகள் பெரியவர்கள்லாம் போகக்கூடிய அளவுக்கு டாய் ட்ரெயின் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஜாலியாக அந்த டாய் ட்ரெயினில் நம்ம வந்து ரைடு போகலாம். 3D சிமுலேஷன் மூலம் ஓடக்கூடிய ஒரு ரயில் அனுபவத்தை இங்கே நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. விண்டேஜ் என்ஜின்கள், பழங்கால என்ஜின்களோட புகைப்படம் எடுக்கிறதுக்கு ஒரு சிறந்த இடம் இந்த தேசிய ரயில் அருங்காட்சியகம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர்லாம் ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்களாங்க. இங்கே இன்னொரு ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய புகைப்படத்தை அப்படியே வந்து அட்டையில் வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மேகசின் அட்டையில் நம்மளுடைய புகைப்படம் இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அதையும் வந்து இங்கே வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ வாய்ப்பு கிடைச்சா புதுடெல்லிக்கு நீங்கள் போனீங்க, டூர் போனீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த தேசிய ரயில் அருங்காட்சியகத்துக்கும் ஒரு விசிட் போயிட்டு வாங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். நடிகன் திரைப்படத்திலேருந்து இளையராஜா இசையில் வாலியின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கிறாங்க இந்த பாடலை.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 11:45 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திருநாடு, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து. இனி மணித்திருநாடு நிகழ்ச்சியில நம்ம உள்ளூர் தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க
1: ஞானங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளை நிறைவு செய்யறதுக்கு குடும்ப அட்டை ரொம்ப முக்கியமா இருக்கு இப்ப உள்ள காலகட்டத்தில். இந்த குடும்ப அட்டையில வந்து நம்ம ஆதாரை இணைக்கிறது, அது தொடர்பாக நம்மளுடைய கை விரல் ரேகையை வந்து பதிவு செய்யறதுக்கான முகாம் வந்து எல்லா நியாய விலை கடைகளையும் நடந்துட்டு இருந்தது. ஏதாவது ஒரு வேலைன்னு போயிருப்பாங்க, முக்கியமான அன்னைக்கு ரேஷன் கடை லீவ் இருக்கன்னைக்கு தான் இவங்களுக்கு வந்து ஒர்க்கா இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான நெருக்கடியிலேருந்து தவிர்க்கிறதுக்கு நாளைக்கு வந்து எல்லா நியாய விலை கடையிலையும் வந்து முகாம் வச்சிருக்காங்க. 5 முதல் 18 வயதுக்குட்பட்டோர், முதியோர்கள், கைரேகை இல்லாதவங்க இவங்க எல்லாம் பக்கத்துல உள்ள வட்டாட்சியர் அலுவலகம், வட்டார வளர்ச்சி மற்றும் ஆதார் மையங்கள்ல தங்களுடைய ஆதார் அட்டையில கைவிரல் ரேகை மற்றும் கண்விழி பதிவை புதுப்பித்த பின்னர் அந்த கைவிரல் ரேகை பதிவை மேற்கொள்ள வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இறந்த குடும்ப அட்டை உறுப்பினரின் குடும்ப அட்டை எண்ணுடன் ஆதார் அட்டையின் நகலை நியாய விலை கடை விற்பனையாளரிடம் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களும் உங்களுடைய கைரேகையை நீங்கள் ரேஷன் கடையில் கொடுத்துருக்கிறீங்களா அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கோங்க, இல்லாட்டி இந்த முகாமில் மறக்காமல் கலந்துக்கோங்க. அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, சேரன் மாதேவி வட்டார தோட்டக்கலை துறை உதவி இயக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ வந்து வறட்சி எல்நினோ காலம் இருக்குது அப்படிங்கிறதுனால கார் பருவ பயிர்கள் பாதிக்கப்பட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வாழை பயிர்கள் வச்சுருக்கக்கூடிய விவசாயிகள் கண்டிப்பாக நீங்கள் வந்து காப்பீடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வர 15ஆம் தேதிக்குள்ளே காப்பீடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே கடன் வாங்கக்கூடிய விவசாயிகளாக இருந்தீங்க அப்படின்னா வேளாண் கடன் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாகவும் இல்லாட்டி தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலமாகவும் நீங்கள் காப்பீடு செய்யலாம். கடன் பெறாத விவசாயிகளாக இருந்தீங்க அப்படின்னா பொது சேவை மையங்களில் போயிட்டு PMFPY அப்படிங்கிற தேசிய பயிர் காப்பீடு இணையதளத்தில் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க.
1: அனைவரும் எதிர்பார்த்த அரசு பொருட்காட்சி நாளை தொடங்க இருக்குது. நாளைக்கு தொடங்குகிற இந்த பொருட்காட்சி வந்து தொடர்ந்து 45 நாட்கள் நடைபெறும். தினமும் மாலை 4 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இந்த பொருட்காட்சி நடைபெறும். இதனால என்ன பண்ணுறாங்கன்னா, பிற்பகல் 3 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் சிறப்பு அரசு பேருந்துகளும் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நுழைவு கட்டணமாக பெரியவங்களுக்கு 15 ரூபாயும் சிறியவங்களுக்கு 10 ரூபாயும், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு சலுகையாக 5 ரூபாய் கட்டணமும் நிர்ணயிச்சிருக்காங்க. கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் நடைபெறும். பொதுமக்கள் இந்த பொருட்காட்சியை பார்வையிடணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க.
0: இப்போ நிச்சயமாக எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, இப்போ நிகழ்ச்சியில் பாடலில் கேட்டு அடுத்து நம்ம என்னென்ன தகவல் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பாடல் வந்துட்டு இருக்கு கும்பக்கரை தங்கையா திரைப்படத்துலேருந்து.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. உள்ளூர் தகவல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திரு நாடே நம்ம FM ரெயின்போ 102.6 இருந்து. அடுத்த தகவல் என்ன சொல்ல போறீங்க கோமதி? தயாரா உட்காந்துருக்கீங்க சொல்றதுக்கு?
3: தயாரா அப்படின்னு சொல்றதை விட ஆச்சரியமாவும் அதிசயமாவும் பாக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு தேவையானது எதுவோ அதை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். அந்த வகையில பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து குற்றாலம் பண்பொழி கோயில்ல செப்டம்பர் 1 முதல் செல்போனுக்கு தடை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வந்து 5வது விரல், அதாவது 6வது விரல் சொல்ற அளவுக்கு செல்போன் எங்க போனாலும் நம்ம கூட இருக்கு. இப்பெல்லாம் பர்ஸ் எடுத்துட்டு போறோமோ இல்லையோ, செல்போன் எடுத்துட்டு போனா போதும் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கு. அந்த வகையில் முக்கியமான சில திருக்கோவில்கள் எல்லாம் இப்போ வந்து 1 முதல் மொபைலுக்கு தடைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில இருந்து போகும்போதே அந்த மொபைலை எடுத்துட்டு போகாம இருக்கிறது பெஸ்ட். ஏன்னா அங்க கொண்டு போய் நம்ம வேற எங்கேயாவது வச்சு தொலைகிறதுக்கோ இல்லை வேற ஏதாவது ஆகிறதுக்கு மொபைல அந்த நேரத்துல கொஞ்சம் வீட்டில் வச்சுட்டு போறது நல்லது அப்படிங்கிறத இந்த நேரத்துல நம்ம பதிவு பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம பக்தர்கள் வந்து செல்போன்களை பாதுகாப்பா வைத்து செல்ல ஏதுவா கோயிலின் நுழைவு வாயில் பகுதியில செல்போன் பாதுகாப்பு மையம் அமைக்கப்பட்டிருக்கு.

0: பக்தர்கள் தங்களது செல்போன்களை பாதுகாப்பு மையத்தில் வச்சு செல்லலாம். ஒரு செல்போனுக்கு 5 ரூபாய் வீதம் கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: ஓகே, கோயிலுக்கு போனோமா சாமி கும்பிட்டோமான அங்கே உட்காந்து ஃபோன் பேசுறது, ஃபோட்டோ எடுக்கிறது,
0: சாமி கும்பிட்றதை விட்டுட்டு செல்போன் எடுத்துட்டு இன்ஸ்டாலில்
1: வேலையெல்லாம் செய்யாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இது கொண்டு வந்திருக்காங்க.
0: கண்டிப்பாக மதுரை செங்கோட்டை பகுதியில் ரயில் வந்து ரத்து, ரயில் பகுதி ரத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென்காசி செங்கோட்டை இடையே பாலம் வேலையால 29:30-31 காலை 7:25 புறப்படக்கூடிய மதுரை செங்கோட்டை ரயில் வந்து மதியம் 12:20 செங்கோட்டை மதுரை ரயில் தென்காசி செங்கோட்டை இடையே பகுதியில் பகுதியாக ரத்து செய்யப்படுது அப்படின்னு சொல்லி.
1: அடுத்தது நிறைவான தகவல் என்ன அப்படின்னா, தென்காசி மாவட்டத்தில் சமரச தீர்வு முகாம் வந்து நடக்க போகுதுங்க. அதாவது தென்காசி மாவட்ட கோர்ட்டுகளில் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட கோர்ட்டுகள், தாலுகா கோர்ட்டுகளில் வர அக்டோபர் 1 முதல் டிசம்பர் 31 வரைக்கும் சமரச தீர்வு முகாம் நடக்குது. உங்களுக்கு ஏதாவது கோர்ட்டில் நிலுவையில் வழக்குகள் இருக்குது, குறிப்பாக உரிமையல் வழக்கு, குடும்ப தகராறு வழக்கு, அப்புறம் வாகன விபத்து நஷ்டஈடு வழக்கு, காசோலை மோசடி வழக்கு, நுகர்வோர் மற்றும் வணிக கடன் தொடர்பான வழக்கு, இந்த மாதிரி நிறைய வழக்குகளுக்கு நீங்கள் வந்து சமரசமாக தீர்வு காணணும் அப்படின்னா இந்த சமரச தீர்வு முகாமை நீங்கள் வந்து அதில் கலந்துக்கிட்டு பயன்பெறலாம். கால விரயம் வந்து இதில் தவிர்க்க விடும். நீங்கள் ஒரு கேஸை எடுத்து நம்ம நடத்துகிறோம் அப்படின்னா ரொம்ப காலம் போய்கிட்டே இருக்கும். இந்த சமரச தீர்வு மையத்துக்கு போகும்போது அந்த கேஸ் டக்குன்னு முடியறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தென்காசி மாவட்ட கோர்ட்டில் இருக்கக்கூடிய வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க.
0: கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறோம். நிச்சயமாக இது பயன்படுற வகையில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து நீங்கள் வேறு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா?
1: இல்லை, நம்ம நேரம் 11:55 கடந்து போயாச்சு அப்படின்னால நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய தருணத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். அது தேவைப்படுறவங்களுக்கும் கொண்டு செல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நான் ஆர்ஜி ரம்யா.
0: நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்.
1: நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு. வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து ஜானகி பாடின பாடல். பாடலை தொடர்ந்து செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலகம். தொடர்ந்து நினைஞ்சிருங்க FM Rainbow 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் நாட்டு மக்களிடையே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு ஜன்தன் யோஜனா திட்டம் வலுவான அடித்தளத்தை அமைத்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியாவும் கனடாவும் இருதரப்பு பொருளாதாரம் மற்றும் நிதிசார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. நாட்டில் 8.78 கிகாவாட் மின் திறனுடன் 7 இடங்களில் 24 மின் உலைகள் செயல்பட்டு வருவதாக இந்திய அணுசக்தித்துறை தெரிவித்துள்ளது. உலக சமஸ்கிருத தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நேபாள வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 392 அதிகரித்துள்ளது. காணாமல் போன சுமார் 1500 பேரை தேடும் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அத்தியாவசியப் பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். உணவுப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சர்க்கரை, மிளகாய், அரிசி உள்ளிட்ட பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதாகவும் விலை உயர்வை குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் சட்டமன்ற அதிமுக கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 600 ரூபாய் குறைந்து 117,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்பே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா மணீஷ் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன் அமெரிக்காவின் விர்ஜினியா கிராக்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய நண்பர்கள் வணக்கம். நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 12:03. நம்ம நிலைப்பண்பலை 102.6 இனி உங்களுக்காக என்னெல்லாம் நிகழ்ச்சிகள் காத்துட்டு இருக்கு தெரிஞ்சுக்கலாம். இது நிகழ்ச்சி குறிப்புகள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:10 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம பேச இருக்கிற

0: தலைப்பு திருமணமான பெண்கள் பிறந்த வீட்டின் பெருமை பேசுவது நல்லதா. இது பற்றி தோழிகளே நீங்கள் நேரலையில் பங்கேற்று உங்களோட கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம். ஒரு மணிக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குறாங்க குழந்தைகள் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள். 1:05 தொடர்ந்து நலம் தானா நிகழ்ச்சியில் தேசிய கண்தான இருவார விழாவை முன்னிட்டு கண்தானம் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தராங்க. கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் முகமது ஃபைசல் அவர்கள் தொடர்ந்து அருகம்புல்லின் அற்புத மருத்துவ குணங்கள் பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். 2 மணிக்கு குக்கு நேர் விருப்ப பாடல்களை கேட்டு மகளெல்லாம் 3:30 நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்க. 3:30 தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். மாலை 4:00 பொதுகை தும்பி 5:00 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு 1980 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து திரை தகவல்களோடு பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 6:00 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள் கேட்கலாம். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றிரவு 7:00 அறிவியல் தகவல்களை கேட்கலாம். 8:05 ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம ஒயில் கொம்மை பாடல்கள் கேட்டு மகளெல்லாம் வழங்குறாங்க சிவகிரி எம் அண்ணாதுரை குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள் கேட்கலாம். 9:00 இடைவிடாத இசை மழையில் நினையலாம். 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வள்ளலாரின் மனுமுறை கண்ட வாசகம் பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். 10:00 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் மஞ்சள் நீர்காயல் எம் சிங்காரவேல் அவர்களின் தொகுப்பு உலாவர கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, எல்லா நிகழ்ச்சியுமே உங்களுக்காகனால எந்த நிகழ்ச்சியுமே மிஸ் பண்ணாம கேளுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர் நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் 12:10. இது ஸ்நேகிதியே நிகழ்ச்சி. இது பெண்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய நேரலை நிகழ்ச்சி. தோழிகளே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசுறதுக்காக ரொம்ப மகிழ்ச்சியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் உங்கள் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் அஜய் ரம்யா.
0: ரம்யா, எப்படி இருக்கீங்க?
1: நான் ஜாலியா ஹாப்பியா இருக்கேன்.
0: நல்ல கலர்ஃபுல்லா இருக்கீங்க.
1: ஆமா.
0: இன்னைக்கு நம்ம என்ன தலைப்புல பேச போறோம் தெரியுமா?
1: பெண்களுக்கு பிடிச்ச தலைப்பு.
0: என்னன்னா, இந்த தலைப்பை கேட்ட உடனே பெண்களால வந்து, அதுவும் திருமணமான பெண்களால பேசாமலே இருக்க முடியாது. லைன் பிடிச்சி எப்படியாவது வந்து என்னோட கருத்தை நான் பதிவு பண்ணிடணும்ப்பா அப்படின்னு வந்துருவாங்கன்னு தான் நாங்க நினைக்கிறோம். சரி, என்னதான் தலைப்பு அப்படின்னு தோழிகள் கிட்ட சொல்லிடலாம். தோழிகளை இன்னைக்கு நம்ம வந்து திருமணமான பெண்கள் வந்து பிறந்த வீட்டோட பெருமையை பேசுறது நல்லதா அப்படின்னு கேட்டிருக்கோம். நீங்க வந்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நீங்க என்னலாம் கருத்துக்கள் சொல்ல போறீங்க, இல்ல பேசலாமா இல்ல பேசக்கூடாதா, எந்த இடத்துல பேசணும், எப்படி பேசணும், யாருக்காக பேசணும், அதை எந்த மாதிரி அப்படியே ஒரு லாஜிக்கா அப்படி பேசணும், இதெல்லாம் நிறைய ட்ரிக்ஸ் வந்து தோழிகள் நம்மளுக்கு ஷேர் பண்ண போறாங்க. நீங்க இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கணும் அப்படின்னா
1: கால் பண்ணுங்க 0462-256-1132 அப்படி இல்லாட்டி 0462-256-1133 அப்படிங்கிற நம்பருக்கு. சொல்லிட்டு இருக்கும்போது தோழிகளும் வர ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க கூட பேசிடலாமா?
0: பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்கம்மா.
2: வணக்கம் மேடம். நல்லா
0: இருக்குமா? யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: காயத்ரி பேசுறேன்.
0: காயத்ரி?
2: ஆமா
0: காயத்ரி, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: யாரு பாட்டு போட்டா
0: பாத்தீங்களா, நீங்க டாபிக்கு வராம பாட்டு யாரு போட்டா அப்படின்னு. ரம்யா
2: போட்டீங்க?
0: ரம்யா தான் போட்டாங்க. ரம்யா உங்களுக்கு சூப்பரா போட்டீங்கன்னு வாழ்த்து வந்துச்சு.
1: பாட்டு நல்லா இருந்துச்சா?
2: பாட்டு ஒண்ணு போட்டீங்களே, ரொம்ப நல்லா
1: இருந்துச்சு.
0: சரிம்மா, அதே சந்தோஷத்தோட
1: சொல்லுங்க.
0: இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள வாங்களே. திருமணமான பெண்கள் பிறந்த வீட்டோட பெருமையை பேசுறது நல்லதா அப்படின்னு கேட்டிருக்கோம்.
2: பேசாம எப்படி மேடம் இருக்க முடியும்?
0: சரி, பேசுறதால பிரச்சனை எதுவும் வராதா?
2: வரும், ஒரு நேரத்துல வரதான் செய்யும். இருந்தாலும் பேசாம இருக்க முடியாது.
0: இருக்க முடியாது. என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க இத பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகுறீங்க?
2: ஏதாவது மன கஷ்டம்னுட்டு ஏதாவது வீட்டுல திட்டுனாங்கன்னா கண்டிப்பா சொல்ல வேண்டியது வரும்.
0: எங்க வீட்டுல எல்லாம் என்ன வந்து அப்படி பாத்துப்பாங்க?
2: பேச மாட்டா. ஏதாவது ஒரு பிரச்சனைட்டு வரும்போது வீட்டை வந்து இழுக்க வேண்டிய வரும்.
0: வரும். ஆனா அதே பிரச்சனை இத பேசுறப்ப பெருசாகுதா என்ன?
2: அது பிரச்சனை வரதான் செய்யும். ஒருத்தங்க கோபப்படுவாங்க, ஒருத்தங்க கோபப்பட மாட்டாங்க, அதை பத்தி வந்து எல்லாருமாங்க.
0: அப்படி எப்படியோ அப்படியே சமாளிச்சிருவீங்க. ஆனா பிறந்த வீட்டோட பெருமையை பேசும்போது கொஞ்சம் மனசு வந்து ஆறுதல் ஆகுது அப்படின்னு சொல்றீங்களா?
2: ஆமா, கண்டிப்பா.
0: சூப்பர்மா, நன்றிமா.
2: தேங்க்யூமா.
0: முதல் தோழி வந்து பேசாமலாம் இருக்க முடியாதுப்பா. கண்டிப்பா வந்து அந்த சிச்சுவேஷன் எங்களை பேச வச்சிருதுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நாங்களும் எவ்வளோ பேசக்கூடாது நினைச்சாலும், நாங்களும் எங்கள் வீட்டில் இப்படி இருந்தோம்ப்பான்னு சொல்லி ஏதோ ஒரு 4 வார்த்தை சொன்னாதான் மனசு

0: ஆறுதல் ஆகுது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த தொழில் வாங்க. வணக்கம் வணக்கம்,
1: வணக்கம்
0: சொல்லுங்க, யாரேங்க
1: வணக்கம்
0: பேசுறீங்க?
1: லெஸ்லி மேடம், நான் வாசுதேவன் ஆனந்தி பேசுறேன்.
0: ஆனந்தி எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க ஆனந்தி.
1: பிறந்து விட்டு பெருமையா பேசத்தான் வேணும் மேடம். ஆனா இடம்பொருள் லேவல் தெரிஞ்சு அந்த பிரச்சனை வரும், இந்த நபர் பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட எல்லாம் ரொம்ப பேச வேண்டாம். முக்கியமா நம்மளோட கணவரை இழிவுபடுத்துற மாதிரி பேசக்கூடாது. உதாரணத்துக்கு மானம் உள்ள பொண்ணு மருதையில கேட்டாங்க, மன்னார்குடியில் கேட்டாங்க அப்படின்லாம் சொல்லிடவே கூடாது. அப்பதான் அங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. எப்பவுமே கணவரை விட்டு கொடுத்து பேசவே கூடாது. நம்ம விட்டு கொடுக்காம நம்ம கணவரை எப்படி இருந்தாலும் நம்ம உயர்வா பேசணும், உயர்வா நினைச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கணவரோட தோழமையோட எல்லாமே சமாளிச்சிடலாம். அவங்களோட துணையோடயே எல்லாமே சமாளிச்சிடலாம். என் மனைவியை பார்த்து அப்படி இப்படி சொல்லாதீங்க சொல்லுவாங்க, அவங்க நமக்கு சப்போர்ட் போடுவாங்க. ஆமா, அந்த மாதிரி இருந்துகிட்டாலே நம்ம கணவர் தான் நமக்கு முதல் முக்கியம். அப்புறம் பிரச்சனையே வராது என்ன பேசினாலும்.
0: சரியா சொல்லிருக்கீங்க, நன்றி
1: நன்றி நன்றி.
0: ரம்யா, என்ன தோழிகள் வந்து ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. கணவர் தான் வந்து திருமணத்துக்கு அப்புறம் எல்லாமே ஃபர்ஸ்ட். ஆனா எந்த இடத்துலயுமே கணவரை விட்டு கொடுத்து பேசக்கூடாது அப்படின்னு நம்ம என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, பிறந்த வீட்டோட பெருமை பேசுறது நல்லதா அப்படின்னு கேட்டிருக்கோம். நம்ம வந்து சில சமயம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிப்போம் பாத்திருக்கீங்களா?
2: ஆமா,
0: ஏதாவது ஒண்ணு இங்க நம்மளுக்கு சூட் ஆகல அப்படின்னா, நான்லாம் எங்க அம்மா வீட்டுல அப்படி இருந்தேங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அங்க பூகம்பம் வெடிச்சிரும். அதனால கணவர் வந்து விட்டு கொடுக்கூடாது. அது ஒரு விதத்தில் இருந்தாலும் இன்னொரு விதத்தில் கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி ஒரு கேரக்டர் நம்மக்கிட்ட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் நம்ம வந்து எங்கே பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், யாருக்கிட்ட பேசுகிறோம், எதை பற்றி பேசுகிறோம், இந்த கொஸ்டின் எல்லாம் மனசில் வச்சுட்டு பேசணும் அப்படின்னா பிரச்சனைகளை நம்மளால் தவிர்க்க முடியும். அதுக்காக பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்ல தோழிகள் சொல்லல இல்லையா?
2: ஆமா, நம்ம பேசாம எப்படி இருக்க முடியும்? புகுந்த வீட்டு பெருமை, பிறந்த வீட்டு பெருமை நம்ம சொல்லதானே செய்வோம்.
0: சொல்லதானே செய்வோம். இத்தனை வருஷம் வளர்ந்துருக்கோம், நிறைய நினைவுகள் நம்மளுக்குள்ள இருக்கும். அதெல்லாம் அப்படியே வாயே அடைச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால சில சிச்சுவேஷன்ல நம்ம பேசதான் செய்வோம். ஆனா இந்த மாதிரி கொஸ்டின்ஸை மனசுல வச்சுட்டு பேசினீங்க அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. பூவெல்லாம் முன்வாசம் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில சுவர்ணலதா பாடியிருக்காங்க.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 12:23. சிநேகிதிய நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி நாம் திருமணமான பெண்கள் பிறந்த வீட்டின் பெருமையை பேசுறது நல்லதா அப்படிங்கிற தலைப்பில் தோழிகள் கிட்ட பேசிட்டு இருக்கோம். ரம்யா, அடுத்த தோழிக்கிட்ட பேசலாம்.
1: வணக்கம். வணக்கம்
2: மேடம். வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: நான் கோமதி மேடம், பாளையங்கோட்டையிலிருந்து பேசுறேன்.
0: நல்லா இருக்கும் கோமதிமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க நல்லா இருக்கோம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
2: அதாவது மேடம், தவறு
1: தவறுதான்,
2: தவறுதான். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, பேசலாம் மேடம், அதாவது அந்த இடம் பொருள் அறிஞ்சு அவங்க பேசணும். முதல்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா மாதிரி இந்த வீட்டுல இருக்கவங்களையும் தன்னுடைய அம்மாவா நினைக்கணும். அவங்க வந்து அதை நினைக்காம என்னன்னா, எப்ப பார்த்தாலும் அவங்களுடைய அம்மாவையே பெருமையா பேசுவாங்க. அப்ப அந்த இது வந்து நமக்கு அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னு இங்கள கோபம் வந்துருது.
0: வந்துருதுல,
2: வந்துடும், கட்டாயமா வரும்.
0: சரி,
2: இப்ப நான் தான் இருக்கேன். இப்ப என்னுடைய மருமக

0: வந்து நான் மகளா நினைச்சு எல்லாம் செய்வேன். அப்ப ஒரு சின்ன தவறு நானே பண்ணிருக்கேன்னு வைங்களேன், அத நேர்ல சொல்லிட்டா நமக்கு மனசு போடாது. ஆனா அத குற்றமா அவங்க வந்து அங்க பேசுவாங்க அப்படிங்கும் போது அந்த இடம் பொருள் அறிஞ்சு பேசணும் மேடம். அதே மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கணவன் முன்னாடி வந்து சரிசமமா பேசணும். அது வந்து அப்படி பேசலன்னா பிரச்சனைகள் வரதான் செய்யும் மேடம். ஏன்னா அவங்க அம்மாவும் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, புகுந்த வீட்டைத்தான் வந்து பெருமை இருந்தே உனைய கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, இனி உனக்கு அவங்கதான் எல்லாமே அப்படிங்கறத அவங்களும் அறிவுறுத்தணும். ஆனா அவங்க வந்து சில நேரங்கள் சில பெற்றோர்கள் அதை செய்ய மாட்டேங்காங்க.
1: ஆமா ஆமா ஆமா.
0: அப்படிங்கும் போது அந்த பிள்ளைங்க வந்து இந்த வீட்டுக்கு வந்த உடனே இதை ஒரு வேற வீடா நினைக்காங்க. இதுதான் நம்ம வீடு அப்படிங்கிற எண்ணத்தை அவங்க கொண்டு வந்து பேசலாம். அதாவது அதுக்காக தப்பா சொல்லல, 25 வருஷம் அவங்க பெற்று வளர்த்தவங்க தான். ஆனா அவங்க அம்மா அவங்களுக்கு உண்மையா தேவைதான், உண்மையா அவங்களுடைய அன்பு தேவை. ஆனா அவங்க வந்து அதையும் நினைக்கணும், அதே மாதிரி இந்த இடத்தையும் நினைச்சு நம்மளையும் அவங்க அந்த இடத்துல விட்டு கொடுக்காம பேசணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: நன்றிமா.
0: நன்றி மேடம்.
1: நன்றி. அடுத்த தோழி சந்திச்சிடலாமா?
2: வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
3: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
2: ராஜேஸ்வரி அம்மா சொல்லுங்க.
1: பிறந்த வீட்டு பெருமைய நம்ம பேசுவோம் இல்லையா, கண்டிப்பா எல்லாருமே பேசுவோம். அப்படி பேசுறது அது வந்து பேசுறது நல்லதா, எந்த இடத்துல நம்ம பேசலாம், எந்த இடத்துல அதை தவிர்க்கலாம் அப்படிங்கறத பேசிட்டு இருக்கோம்.
3: அதாவது ரொம்ப பேசுறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுதாங்கம்மா.
1: ஓ சரி.
3: பெருமை, பிறந்த வீட்டு பெருமைய பேச பேச நம்மளோட தரம் குறையும்னு அகத்தியரே சொல்லுவாரு படத்துல.
1: ஓ, படத்துல சொல்லிருக்காரு.
3: அதாவது அகத்தியர் வந்து இந்த அந்த அம்மா வந்து சிவனோட திருமணத்துக்கு, ரெண்டு பேர் திருமணத்துக்கு சாப்பாடு எல்லாம் நிறைய செஞ்சு வச்சிருப்பாங்க. அப்போ யாருமே சாப்பிட வரலன்னு எகத்தாளமா பேசுவாங்க பார்வதி அம்மா சிவனை பார்த்து. என்ன உங்க வாழ்க்கை ஒருத்தருமே சாப்பிட வரக்கானா அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்லுவாரு, ரெண்டு பேருக்கு போடு அது போதும்னு ரெண்டு குண்டர்களை வர சொல்லி அம்புட்டையும் சாப்பிட்டுருவாங்க. பத்தாவது பத்தலை பத்தலைன்னு பசின்னு சொல்லுவாங்க. அப்பதான் அந்த அவ அந்த அம்மா பெருமை தெரிஞ்சிருவாங்க. ஐயோ, நம்ம அப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு. அப்பதான் அகத்தியர் வந்து ரெண்டு பேரும் காட்சி அளிக்கும் போது சொல்லுவாரு, எப்பவுமே வந்து பெண்கள் வந்து பெருமை பேசவே கூடாது, பிறந்த இடத்து பெருமைய பேச பேச அவங்களுக்கு தாழ்வு நிலை ஏற்படும். ஆனா அவங்க வந்து அமைதியா இருக்கும் போது அவங்களுக்கு பெருமை கிடைக்கும் சொல்லுவாரு. அது போலதான் நானும் சொல்லுவேன். ஏன்னா பெருமையை பேச பேச வந்து கொஞ்சம் வெறுப்பு தான் உண்டாகும் இல்லையா.
2: ராஜேஸ்வரி அம்மா, அப்ப நீங்க வந்து புகுந்த வீட்டுல உங்களோட பிறந்த வீட்டு பெருமை பேசினதே இல்லையா?
3: இல்ல, நான் ரொம்ப அதிகமா பேச மாட்டேங்கம்மா. என்ன இருக்கோ அதை சொல்லுவேன். அதாவது என்ன இருக்கோ, நம்ம அம்மா எப்படி வளர்த்தாங்க, எப்படி கஷ்டப்பட்டாங்க, எப்படி ஒழுக்க நெறி தர்ம நெறிகள்லாம் சொல்லி கொடுத்தாங்கிறத சொல்லுவேனே தவிர, எங்க வீட்டுல பெரிய மணிக்கணக்கு இது கிடக்கும், இங்கிட்டு செல்வம் கொட்டி கிடக்கும், அங்கிட்டு வகை வகையா உணவுகள் இருக்கும், இங்க என்ன உணவு கொடுத்தீங்க அப்படி எல்லாம் கொஞ்சம் ஒரு தாழ்வா நம்ம பேசுனதே கிடையாதுங்கம்மா. பேசாம இருக்கிறதுனால எங்க மாமியாரும் என்னை புரிஞ்சுக்கிட்டு அதுபடி நாங்க ஒருத்தருக்கு ஒருத்த நல்லா அன்பா பரிமாற்றம் பண்ணிக்கிருவோம். ஆனா பெருமைகள் வந்து ஒரு அளவுதான், ரொம்ப அதிகமா என்ன இல்லாததெல்லாம் சொல்லுவாங்க சில பேரு. எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா சேலை வாங்கி கொடுப்பாங்க, எங்க வீட்டுல நகையெல்லாம் அப்படி செஞ்சு கொடுப்பாங்க, என்ன செல்லமா வளர்த்தாங்க, என்ன ஒருவேளை இங்கிட்டு கிடக்குறது இங்கிட்டு பார்க்க விடாம பண்ணுவாங்கன்னு சொல்லும் போது, ஐயா அப்ப அங்கேயே இருந்துக்கிற வேண்டிய எதுக்கு வந்தேன்னு
2: புரிஞ்சு பெருசாயிரும் இல்லையா.
3: அதனால நம்ம அளவோட பேசி வளமோட வாழ்வோங்கம்மா.
2: சூப்பர்மா, நன்றிமா.
3: நன்றி நன்றி
2: ரம்யா. தோழிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக அவங்களோட கருத்துக்கள் நம்மக்கிட்ட பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுமே ஒரு விஷயம் சொல்லிக்கலாம், கண்டிப்பாக வந்து பிறந்த வீட்டோட பெருமையை வந்து நம்ம பேசாமல் இருக்கக்கூடாது இல்லையா. ஆனால் வந்து தோழிகள் சொன்ன மாதிரி எந்த இடத்துல பேசணும், வந்து நம்ம பெற்றோர்களை பற்றி பெருமையாக பேசலாம். நான் எங்கள் அம்மா வந்து கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ஒரு வேல்யூ பாயிண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு. பரவாயில்லப்பா, கஷ்டப்பட்டு வளர்ந்த பிள்ளை இன்னைக்கு நல்லா இருக்குது அப்படின்னு அவங்களுமே சந்தோஷப்பட்டுப்பாங்க. அதே மாதிரி அம்மா எனக்காக நிறைய தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல நிறைய தியாகத்துக்கு மத்தியில் வளர்ந்த பிள்ளை, அப்போ அதெல்லாம் பார்த்து வளர்ந்த பிள்ளை எப்படி வளர்ந்துருக்கும் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவாக அவங்க மைண்டில் வந்து ஸ்டோர் ஆக வாய்ப்பு
1: இருக்கு.
2: இந்த மாதிரி நிறைய வந்து நம்மளுக்கு பிரச்சனை வராத அளவில் நீங்கள் வந்து பிறந்த வீட்டோட பெருமையை பேசிக்கலாம். சரி.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 12:35. இது ஸ்நேகிதிய நிகழ்ச்சி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நாம் திருமணமான பெண்கள் பிறந்த வீட்டின் பெருமை பேசுவது நல்லதா, இதை பற்றி பேசிகிட்ருக்கோம். தோழிகளும் நேரலையில் அவங்களோட கருத்துக்களை சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்த தோழி வாங்க, வணக்கம்.
1: கே, உங்களுடைய இணைப்பு கிடைக்கல. அடுத்த தோழி வணக்கம்.
2: வணக்கம்மா, நான் லலிதா பேசுகிறேன்.
1: ம், சொல்லுங்கள் லலிதா. பிறந்த வீட்டு பெருமையே பேசுறது நல்லதா இல்லை எந்தெந்த இடத்துல பேசலாம்? ஆ, நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்கும் லலிதாம்மா, சொல்லுங்கம்மா.
2: பேசக்கூடாதும்மா,
1: பேசவே கூடாது. ஆனால் ஏதாவது எப்பயாவது நம்ம பேசாம இருக்க மாட்டோமே.
2: நாடாளத்தை ராஜ்யம் விட்டு பொண்ணானாலும் சரி, அண்ணனுக்கு பாடுபட்டு கஞ்சி குடிக்கிற வீட்டு பொண்ணானாலும் ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க வருது. அதனால அந்த பிள்ளைக்கு உரிமைகள் அவங்க கொடுக்கணும்.
1: ஓ, சரி சரி சரி,
2: அவங்க கொடுக்கணும். அதே மாதிரி கணவன் வந்து மனைவி வந்து விட்டு கொடுக்க கூடாது. அதே மாதிரி பிறந்த வீட்லயும் கணவன் வந்து நம்ம அந்த மனைவி வந்து விட்டு கொடுக்க கூடாது. அந்த நம்ம திருமண இருக்காங்கம்மா, மகள் இருக்குதா, அந்த மகளை கட்டின உடனே அந்த திருமண கேட்டாரா, மனைவிட்டு கேட்டாரா, எப்படிமா இருக்குன்னு
1: கேட்டாரா.
2: அந்த அம்மா பதில் சொல்லிச்சான், எங்க அப்பா விட்டு தர்சா குடிச்சு காணாதுன்னு.
1: அப்பாவுக்கு என்ன காணாது?
2: எங்க அப்பா விட்டு ஜல்கா புரியனாக்கா குதிரை கட்ட இடாச்சுதாம்மா.
1: ஓ, அந்த அளவுக்கு தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க.
2: அந்த அளவுக்கு கூட நீ கேட்டினா திருமணாக்க மகள் வந்து காணாமல் இருக்கான்.
1: ஓ,
2: ஆமா. அதே மாதிரி நம்ம அவங்க பேசினா அவன் பேசதான் வரணும். அவங்க இந்த கல்யாணம் முடிஞ்ச இந்த பிள்ளைகள் அவங்க உரிமையோட கொடுக்கணுமா?
1: ஓ, சரி சரி சரி, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
2: எல்லாருமே ஒரே கனவு, இந்த படிச்ச பிள்ளைங்க பாவோட பிள்ளைங்க கனவுரோட வருவாங்க. அந்த கணவன் வந்து அந்த மனைவி விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க போய் தான் மற்றவங்க அந்த பேச்சுல பேச வேண்டிய இடம் வரும்.
1: நிச்சயமா நிச்சயமா, சரிங்கம்மா. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அதாவது அந்த புகுந்த வீட்டுக்கு ஒரு பெண் வர்றா அப்படின்னா, அதை வந்து அவள் புகுந்த வீடு மாதிரி நம்ம ஃபீல் பண்ண கூடாது. அவங்களுக்கும் அது இன்னொரு ஒரு வீடுங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ண வச்சுட்டோம், அவங்கள வந்து கம்ஃபர்டபுளாக ஆக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க எதுக்கு பிறந்த வீட்டு பெருமையை பேச போகிறாங்க? அதாவது அதே மாதிரி கணவனும் வந்து மனைவியை விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க.
0: அடுத்த தோழி வாங்க, வணக்கம்.
3: வணக்கம். நிச்சயமா இருக்கீங்க ரம்யாமா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோ சாந்திமா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். பாட்டு சூப்பரா போட்டா 11 மணிக்கு. நம்ம எப்படி பிறந்த விட்டு பொறுமை செல்லாம இருக்க முடியும்?
1: சொல்லதான் செய்வோம்.
3: நாங்க அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம், நாங்க வாழ்க்கையில என்னமா இருந்தோம் அப்படின்னு நானும் இன்னும் சொல்லுவேன். எனக்கு 50 வயசாகும், நான் இன்னும் சொல்லிக்கிட்டு தான்
1: இருப்பேன்.
3: நாங்க இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம், நாங்க எத்தனை பேர் குளிக்க போவோம், நாங்க எத்தனை பேர் இருந்து கூட்டாஞ்சோர் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவேன்.
0: அதெல்லாம் சொல்லலாம், அது ஒரு மகிழ்ச்சி தானே சொல்லும் போது.
3: ஆமா, அது சொல்லும் போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்னா.
0: ஆமா,
3: அதே நீங்களாம் பழத்த போல அப்படி கலரி விட்டுருக்க, அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் சொல்லி பத்திலாம் இது இப்படி சொல்லியம்னா இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாரும் சொல்றது நல்லா இருந்தது.
0: சூப்பர்மா.
3: ஆமா,
0: நன்றிமா,
3: நன்றி.
1: அதாவது இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம அந்த சந்தோஷமான நிகழ்வுகளை நம்ம சொல்லும்போது கொஞ்சம் பெருமையாக தான் சொல்லுவோம். இன்னொன்று, நம்ம தாத்தா பாட்டியை பற்றி சொல்லும்போது, இப்போ நம்ம இன்னும் அப்பா அம்மா அவங்களோட தாத்தா பாட்டி இருக்கும், அம்மாவோட தாத்தா பாட்டி அவங்கள பற்றியும் நம்ம கொஞ்சம் பெருமையாக தான் நம்ம குழந்தைங்களுக்கு சொன்னால் தான் அந்த குழந்தைங்க அவங்கள நல்ல பின்ன மதிப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இடங்களில் நம்ம பிறந்த வீட்டு பெருமையை பேசுறது தப்பு இல்லை.
0: ஆமாம், ஆமாம். என்னென்னா அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, நல்ல நினைவுகள், நிறைய மகிழ்ச்சியான நினைவுகள் நம்ம மனசில் பதிஞ்சிருக்கும். சேர்ந்து விளையாடினதாக இருக்கட்டும், இந்த கூட்டாஞ்சோறு பண்ணது, இந்த மாதிரி எல்லாம் அது வந்து அதுக்கப்புறமா நடக்குமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து பாசிபிளா இருக்காது.

0: அப்போ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் சேர்ந்து விளையாடினோம், வளர்ந்தோம், அதெல்லாம் சொல்லும்போது உண்மையிலே கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கும்.
1: ஆமாம்.
0: ஒரு சின்ன வித்தியாசத்தை நம்ம இந்த இடத்துல புரிய வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, பெருமை அப்படிங்கிறது வேறு, ஒப்பீடு அப்படிங்கிறது வேறு. அதை வந்து நம்ம வந்து வேறுபாடு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சினாலே பிரச்சனைகளை தவிர்க்கிற மாதிரி நம்மளோட பேச்சுக்கள் இருக்கும்.
1: ஆமாம், பிறந்த வீட்டை பெருமை பேசுகிறேங்கிற பேரில் புகுந்த வீட்டை குறைச்சி பேசிடக்கூடாது,
0: பேசக்கூடாது.
1: அவ்வளோதான்.
0: என்ன அப்படின்னா, எங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம், ஆனால் எங்கள் அம்மா மாதிரி இங்கே யாரும் சமைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது.
1: ஆமாம்.
0: அதனால நீங்கள் பெருமையை பேசுறது கண்டிப்பாக தப்பு இல்லை, ஆனால் பேசுகிற விதம் தான் நீங்கள் வந்து பிரச்சனை வரா மாதிரி பார்த்து பேசணும். மனசுலையும் நம்ம வந்து பிரச்சனை கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக பேசணும் நினச்சிட்டோம்னா அது வேற மாதிரி ஆயிரும். ஆனால் பிரச்சனை வராமல் நம்ம வந்து இதை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட சொன்னால் அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நேர்களை இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு. உத்தமபுத்திரன் திரைப்படத்திலேருந்து.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6

0: நேரம் 12:45. இந்த சிநேகிதி நிகழ்ச்சி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பேசிட்டு இருக்கோம். திருமணமான பெண்கள் பிறந்த வீட்டின் பெருமை பேசுறது நல்லதா அப்படின்னு தோழிகள் நேரலையில் பங்கேற்று அவங்களோட கருத்துக்களை நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த தோழி வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: லக்ஷ்மிமா,
0: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும்மா. சொல்லுங்கம்மா.
2: கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எங்க வீட்டுல அப்படி செய்வோம், எங்க வீட்டுல இப்படி செய்வோம் அப்படின்னு பேசிட்டு இருப்பேன். எங்க மதினி என்கிட்ட உரிமையோட பேசுவாங்க. என்ன எது எடுத்தாலும் எங்க வீடு எங்க வீடுங்கிற, எது உங்க வீடு,
1: இதுதான்
2: என் வீடு, எங்க அத்தை, எங்க மாமா, என் கணவர், இப்படிதான் பேசணும் அது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம்தான் எனக்கு கொஞ்சம் விவரம் புரிய இருந்துச்சு. பிறந்த வீடு சத்திரம் தான், 4 நாள் தங்கலாம். இந்த வீடுதான் சொந்தங்கிற சாத்திரம், இதுதான் இயற்கை நீதினு புரிஞ்சிட்டு அப்புறம் எங்க வீட்டை பத்தி பேசுறதே இல்ல.
0: இது உங்க வீடு ஆயிருச்சு இல்லையா?
1: புகுந்த வீடுதான் இனி உங்க வீடு. ஓகே, அவங்களோட ரேடியோ
0: குடிக்குது. நல்ல ஒரு கருத்து சொன்னாங்க. எங்க வீடு எங்க வீடுன்னு சொன்னேன், எதுப்பா எங்க வீடு அப்படின்னு கேட்டு எனக்கு நல்ல ஒரு புத்திமதி சொன்னாங்க. அதுவும் நாத்தனார் சொன்னதா சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்ல வேண்டிய இடத்துல யாரு சொல்றா அப்படிங்கறது முக்கியம் கிடையாது, என்ன கருத்து சொல்றாங்க அப்படிங்கறதா முக்கியம். அதை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நான் சூப்பரா இருக்கேன் அப்படின்னு மகிழ்ச்சியா நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஹலோ,
0: சொல்லுங்கம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் சிறுவிழித்தூர்ல இருந்து விஜயலட்சுமி பேசுறேன் மேடம்.
0: விஜயலட்சுமிமா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்குமா. சொல்லுங்கம்மா.
2: எங்க கல்யாணம் முக்க புதுசுல பேசிக்கிட்டேதான் மேடம் இருந்தோம்.
0: சரி, எத்தனை வருஷம் ஆச்சு
2: கல்யாணம் பேசுறாங்க? 75 வயசு ஆகுது என்ன சொல்றாங்க. அப்புறமேட்டுதான் அந்த அம்மா சொன்ன மாதிரி கொஞ்சம் காலம் போக போக கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இப்ப கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது.
0: இதுதான் நம்ம வீடு அப்படின்னு ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டீங்க இல்லையா?
2: நாளாகும் மேம், எதையுமே புரிஞ்சுக்க நாளாகும்.
0: ஆமா, கண்டிப்பா
2: அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறணும். நம்ம ரொம்ப நாள் நம்ம அன்னைங்களோட நம்ம அம்மாவோட இருந்து சமையல் பண்ணிட்டு சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்துட்டு வருவோம். இங்க வந்து தனியா இருக்கும், ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால மேடம்.
0: சூப்பர்மா, சூப்பர், நன்றி.
1: கண்டிப்பா அந்த திருமணமான புதுல நம்ம புதுதுல நம்ம எல்லாரும் வந்து அதான் பேசியிருப்போம். அதுக்கப்புறம் போக போக இதுவும் நம்ம வீடு தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பேச்சு குறைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அழகா சொன்னாங்க.
0: ஆமா, என்ன அப்படின்னா ஒரு விஷயம் அவங்க சொன்ன மாதிரி பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? நம்ம வந்து வீட்டில் வந்து அப்படியே நம்மளுக்கு ப்ராப்பராக இந்த வேலையை நீ தான் பண்ணணும் அப்படிலாம் இருக்காது இல்லையா? நம்ம ஜாலியாக இருந்திருப்போம். டக்குன்னு ஒரு புகுந்த வீடுன்னு ஒரு வேக்குள்ளே போகும்போது என்னடா இது எல்லாமே மாறின மாதிரி இருக்குது, முகங்களும் மாறும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்த வீட்டு புகுந்த வீட்டுக்கு வந்தாலும் நம்ம அப்பா அம்மா கூட பிறந்தவங்க இந்த உறவுகள் அப்படியே தான் இருக்கும். நாம தான் அவங்கள விட்டு வந்திருப்போம். அதனால் ஒரு ஹோம் சிக் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது கொஞ்ச நாள் இருக்க தான் செய்யும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் வந்து நம்ம பேசலாம், ஆனால் நல்லபடியாக நல்ல சிந்தனையோட நல்ல மனசோட பேசினீங்கன்னா கண்டிப்பா அது பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கறதுலயும் சந்தேகம் இல்லை. இப்ப நிகழ்ச்சியில உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு வசீகரா திரைப்படத்திலிருந்து.

பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

நேரம் 12:55 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 106.6 ஸ்நேகிதியே. இன்றைக்கி ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் பிறந்த வீட்டு பெருமையை பேசுகிறது.

0: நல்லதா அப்படின்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருந்தோம்.
1: அடுத்த தோழி வாங்க. வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம். ஹலோ,
1: சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: நான் பாளையங்கட்ட குரோணிக்கப்பட்டிருந்து மாரியம்மாள் பேசுகிறேன்.
0: மாரியம்மாள், சொல்லுங்கள், பிறந்த விட்டு பெருமையை பேசுறது நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
2: நம்ம பேசாமல் இருக்க மாட்டாங்க, பேச தான் செய்வோம்.
0: ஆமாம், கண்டிப்பாக.
2: அது அதே மாதிரி இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சுதான் நம்ம பேசணும். முக்கியமாக நம்ம வீட்டுக்கார்ட்ட பேசக்கூடாது.
0: வீட்டுக்கார்ட்ட பேசக்கூடாதோ? சரி சரி சரி.
2: அவங்களுக்கு வந்து கோபம் தான் வரும். வச்சாங்க வச்சாங்க, அப்பா எப்படி பார்த்தாங்க வச்சாங்க சொன்னா அவங்களுக்கே அது, அப்ப நான் வந்து உன்னை பாக்கலையா வைக்கலையா அப்படி கேக்காங்க. அது மாதிரி மாமியாத்தையும் பேசக்கூடாது. ஆனா நம்ம சொல்லுவோம், எங்க அம்மா குழம்பு வச்சா நல்லா இருக்கும், எங்க அம்மா சமையல் பண்ணா நல்லா இருக்கும், எங்க வீட்டை நான் எப்படி இருந்தேன், நான் இங்க வந்து கஷ்டப்படுறேன்
0: அப்படின்னு
2: இருக்க மாட்டோம். ஆனா அந்த விஷயம் இல்லாம இந்த மாதிரி சமையல் நல்லா இருக்குது, எங்க அம்மா பண்ணது நல்லா இருக்குது. நம்ம கொஞ்சம் பழகணும்ல, கல்யாணம் வந்த புதுசுல நமக்கு அப்படிதான் பேசுவோம். அதுக்கப்புறம் நமக்கு அவங்க புரிய வைப்பாங்க, இது நம்ம குடும்பம், நம்ம வீடு, நம்ம மாமனார் மாமியார் நாத்தனார் எல்லாம் சொல்லி தந்தப்பறம் நம்ம அதை புரிஞ்சுக்கிடுவோம். புரிஞ்சு கொஞ்சம் நாள் ஆகும்ல. நானுமே அப்படிதான் இருந்தேன் முதல்ல.
0: ஓ சரி சரி சரி.
2: அப்புறம் அவங்க சொல்லி கொடுத்தா இப்ப நான் மாறிட்டேன்.
0: ஓ சூப்பர்மா.
2: நம்ம குடும்பம், நம்ம குடும்பம், மாப்பிள்ளை குடும்பம் நம்ம குடும்பம் மாதிரிதான், அம்மா அக்கா தான் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
0: ஓகேம்மா, மகிழ்ச்சி. நன்றி நிகழ்ச்சியில் இருந்ததற்கு.
2: நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா.
1: ரம்யா, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு இப்போ வந்துட்டோம். தோழிகள் நிறைய பேர் நேரலையில் வந்து நிறைய கருத்துக்கள் நம்மக்கிட்ட சொன்னாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம், பேசலாம் ஆனால் இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு பேசணும் அப்படின்னு ஒரு விஷயம் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பேசின விஷயம் வந்து ஒரு சின்னதாக தெரிஞ்சாலும் நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கும்.
0: ஆமாம்,
1: அதனால தான் அவங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து இப்படி தான் பேசணும் அப்படின்னு நிறைய கருத்துக்கள் நம்மக்கிட்ட சொன்னாங்க. எங்கள் வீடு அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப அதில் வந்து பாசம் இருக்கலாம், பெருமை இருக்கலாம், நினைவுகள் இருக்கலாம், அதை நாம் பேசக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. நம்ம இந்த பெருமை வந்து இன்னொருத்தவங்களை குறைவாக உணர வைக்கக்கூடாது, இதுதான் அதில் முக்கியம்.
0: நிச்சயமா,
1: பிறந்த வீட்டை நேசிக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும், ஆனால் வாழ்கிற வீட்டை மதிக்கிறது அப்படிங்கிறதும் இருக்கணும். ரெண்டையும் ஒப்பிடாமல் இருப்பது தான் இன்னும் சிறப்பு அழகு அப்படின்னு சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில் சில உறவுகள் பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்மளுக்கு ஒரு ஆணி வேர் மாதிரி இருக்கும். எவ்வளோதான் இருந்தாலும் நம்ம அதை எடுத்து டக்குன்னு தூக்கி போட்டுற முடியாது. ஆனால் சில உறவுகள் பார்த்திங்கன்னா நம்மளை தாங்கி நிற்கிற கிளைகள் மாதிரி கூடவே இருந்துகிட்ருக்கும். அதனால் வேற மறக்கக்கூடாது, கிளையும் முறிச்சிடக்கூடாது. இந்த ரெண்டு விஷயமும் நம்மளுக்குள்ள இருக்கணும். அதை வந்து நம்ம ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது அப்படிங்கிறது பெண்களால் முடியும். நாம் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா தோழிகளுக்கும் இன்றைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நிறைய கருத்துக்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிங்க. எல்லாத்துக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு நிகழ்ச்சியில் நிறைவான பாடலும் உங்களுக்காக வந்துட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில் இது வரைக்கும் உங்க கூட பேசிட்டோம். நான் உங்கள் லிசி ஜெகன் மற்றும்
0: நான் அஜய் ரம்யா.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் 1 மணி 1 நிமிடம். நேர்களே, உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கிற நம்ம நிலைப்பண்பலை 102.6 இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக.
2: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
3: குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் குழந்தைகள் மனநல மருத்துவர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள்.
4: குழந்தைங்களுக்கு படிப்பு பின்தங்களுக்கும் அந்த குழந்தையோட எழுதுற தன்மை வளர்ச்சி, அதாவது சிறு தசைகள் பயன்படுத்துகிற வளர்ச்சி, இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் இருக்குது. ஸோ சில குழந்தைங்களுக்கு எழுதுறது படிக்கிறது கணக்கு, சில குழந்தைங்களுக்கு கணக்கு மட்டும் பிரச்சனையாக இருக்கும், சில குழந்தைங்களுக்கு எழுதுறது மட்டும் பிரச்சனையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு குழந்தையும் மாறும்போது அதை முதல்லேண்டே நம்ம நிறைய விஷயங்களை அவங்க வளர்ச்சி எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுலேட்டு கொண்டு போனோங்க இந்த லேர்னிங் டிஃபிகல்ட்டின்னு சொல்கிறது. நிறைய பிள்ளைகளுக்கு இருக்குது, ஆனால் டீச்சர்ஸ் அதை கரெக்டாக பிக்கப் பண்ணி அவங்க அழகாக ரெஃபர் பண்ணுறது, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கரெக்டான டயத்தில் சொல்கிறது, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக தெரியுது. இந்த காலகட்டத்தில் நிறைய பேரண்ட்ஸ்க்கு அவங்களுக்கும் நிறைய விவரங்கள் இருக்குது, அவங்களும் ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிடுறாங்க என் குழந்தை நல்லா பேசுகிறானே, அவன் கரெக்டாக அவன் டாய்லெட்லாம் இண்டிகேட் பண்ணுறான், டாய்லெட்லாம் போகிறான், தானே சாப்பிட்றான், எல்லாம் பண்ணுறான், ஏன் வந்து எழுத மட்டும் செய்ய மாட்டேங்கிறான். சில பிள்ளைகளுக்கு இயற்கையாகவே அந்த படிப்புன்னு ஒரு விஷயத்தில் கஷ்டங்கள் இருக்குங்க. இந்த எழுத்துகள் பாருங்கள் மொழிக்கு மொழி மாறும். அதே போல் ரீடிங் சத்தங்கள், இந்த எழுத்தை நம்ம சொல்கிற விதம் அந்த சத்தமும் மாறுறது ஒரு ஒரு மொழிக்கு. வீட்டில் ஒரு குழந்தை தமிழ் பேசுகிறாங்க, தமிழ் தான் முக்கால்வாசி பேசுகிறாங்கன்னா, அண்ட் இங்கிலீஷ் ஸ்கூலில் அந்த குழந்தைய போய் சேர்க்கும்போது அந்த குழந்தைக்கு லேர்னிங் டிஃபிகல்ட்டி வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வீட்டில் நிறைய தமிழ் பேசுகிறாங்க. பட் இது மட்டுமே காரணம் இல்லைங்க, ஏன்னா இது இந்த மூளை வேலை செய்கிற விதம், அந்த குழந்தை இந்த எழுத்துகளையும் அந்த சத்தத்தையும் மேட்ச் பண்ணுற விதத்தில் தான் பிரச்சனை இருக்குது. தாய்மொழியாக இருந்தாலுமே அதில் கஷ்டங்கள் வர வாய்ப்பு இருக்குது, அதில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. பட் அது மூளை வேலை செய்கிற விதம்னு சொல்லலாங்க. எங்கள் குழந்தைங்களுக்கு எழுத்துகள் சத்தங்கள் எங்கே அவங்களுக்கு கஷ்டங்கள் இருக்குதுன்னு பார்த்து புரிஞ்சு அந்தந்த லெவலுக்கு நாங்கள் பயிற்சிகள் கொடுக்கணும். அது ஒரு சின்ன எழுத்தாக இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன வார்த்தையாக இருக்கலாம், இல்லை வரிகள் செய்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம், அந்தந்த லெவலை கண்டுபிடிச்சி பண்ணணும். இதுக்கு தனிப்பட்ட ஸ்பெஷல் டீச்சர்ஸும் இருக்காங்க. வயசுக்கு உட்பட்ட அந்த கண்காணிப்பு வேணுங்க. 6 வயசு கம்மி இருக்கிற குழந்தைங்களுக்கு முழு கண்காணிப்பு வேணும். எல்லாமே அவங்க உட்காறது நிற்கிறது எல்லாமே தெரியணும். 6-12 வயசில் இந்த குழந்தைங்களோட நம்ம கவனிக்கிற அளவு ஒரு அரைப்பகுதி கம்மியாயிடும். ஏன்னா அவங்க நிறைய விஷயங்கள் நம்ம கண்காணிப்பில் இல்லை. 8 மணி நேரம் ஸ்கூலுக்கு போகிறாங்க, வீட்டில் வந்து ஒரு 2-3 மணி நேரம் தான் இருக்காங்க. கொஞ்சம் தப்பு செய்வாங்க, தப்பை திருத்திப்பாங்க, இது எல்லாமே இந்த வயசில் நடக்கும். 12 வயசுக்கு மேலே

0: கண்காணிப்புன்னு ஒரு விஷயமே இருக்கக்கூடாது. பெற்றோர்கள் ஒரு வழிகாட்டாக இருக்கணும். நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. லூஸாக விடுறதும் ஒரு வழிகாட்டாக பக்கத்திலேயே இருக்கிறதும், கண்காணிப்பு வேற வழிகாட்டுறது வேற.
1: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் குழந்தைகள் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள்.

0: தானத்தில் சிறந்தது கண் தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுமக்களிடம் கண் தானம் குறித்த விழிப்புணர்வு குறைவாகத்தான் இருக்குது. கண் தானத்தை குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தேசிய கண் தான இருவார விழா அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில் கண் தானம் குறித்து தகவல்களை தருவதற்காக நிலையத்துக்கு வந்திருக்கிறவங்க கண் மருத்துவர் எஸ் முகமது ஃபைசல் அவர்கள். கண்ணாடி அணிபவர்கள், நீரிழிவு நோய் உள்ளவர்கள், உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இவர்களெல்லாம் கூட கண் தானம் செய்ய இயலுமா, அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
1: ஒரு கண்களை எடுத்தாங்கன்னா எல்லா பாகத்தையும் மாற்ற மாட்டாங்க, கரு வெளியே மட்டும்தான் மாற்ற போகிறாங்க. பேஷண்ட்க்கு ஒரு கிட்ட பார்வை, தூரத்து பார்வை, கண்ணாடி போடுறாங்க, அவங்களுடைய கண்களையும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். புற ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுடைய கண்களும் நல்லா இருந்தால் அதை யூஸ் பண்ணலாம். ஒரு கண் நீர் அழுத்த நோய் இருக்குது, கிளக்கோமா இருக்குது, இல்லை சக்கரைனால் ரெட்டினோபதி வந்திருக்கு, அவங்களுடைய கண்கள்லையும் கார்னியா கருவிழி நல்லா இருந்ததுண்டா அந்த கண்களையும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிடுவோம்.
0: இரத்தம் மூலமாக பரவக்கூடிய நோய்களான எய்ட்ஸ், புற்றுநோய், இந்த மாதிரி நோய்கள் உள்ளவர்களும் கண் தானம் செய்யலாமா, அந்த விவரத்தை சொல்லுங்களா சார்.
1: பொதுவாக நாங்கள் கண் எடுக்க போகும்போது பேஷண்ட்ஸ்ட ரொம்ப பேசிக்கான குவெஸ்டின்ஸ் கேட்போம். காரணம், இது இவர் எதனால தவறுனார் அப்படிங்கிற காரணம் எங்களுக்கு முக்கியமாக தெரியணும். ஒரு இறப்பு சந்தேகமாக இருக்குது, இல்லை ஒரு இறப்புக்கு காரணமே இல்லாமல் இருக்குது, எதனாலேன்னு தெரியலை அப்படிங்கிறது பொதுவாக அந்த கண்களை நாங்கள் எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்போம். ஏண்டா மேபி அதில் பிளட் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கலாம். அண்ட் அதுபோக நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் கம்யூனிகபிள், எதெல்லாம் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி எய்ட்ஸோ இல்லை சிஃபிலிஸ் அந்த மாதிரி இருக்குது, இல்லை ஒருத்தர் ரேபிஸ் நாய் கடிப்பட்டு ஒரு 6 மாதத்துக்குள்ளே தவறிட்டார், இல்லை ஒரு மலேரியா டைஃபாய்டு ஆகி ஒரு 3 மாதத்துக்குள்ளே தவறிட்டாங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஏற்கனவே ரத்தத்தில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை செப்சிஸ் ஏதாவது ரொம்ப நாள் பெட்லேயே படுத்து இருந்து ரத்தம் ஃபுல்லாகவே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகினதுனால இறந்துட்டாங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நாங்கள் பொதுவாக தொடமாட்டோம். அண்ட் அதுபோக ஒரு மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ், அல்சைமர்ஸ், இல்லை அட்வான்ஸ் பார்க்கின்சோனிசம் இந்த மாதிரி நரம்பு மண்டலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் எடுக்க மாட்டோம், இல்லை மூளை காய்ச்சல் இந்த மாதிரி இருந்தாலும் அந்த கண்களை நாங்கள் பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம், எடுக்கவும் மாட்டோம்.
0: தானத்தில் சிறந்தது கண் தானம் அப்படிம்பாங்க. இறந்த பிறகு புதைக்கவோ எரிக்கவோ செய்கிற உடலை நமது உறுப்புகளை தானம் செய்வதன் மூலம் பல குடும்பங்களில் நாம் வந்து ஒளியேற்ற முடியும். அந்த வகையில் கண் தானத்தோட முக்கியத்துவம் என்ன, கண் தானம் எப்படி செய்வது, அதை பதிவு செய்வது எப்படி அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டவங்க கண் மருத்துவர் எஸ் முகமது ஃபைசல் அவர்கள்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் 1:10. நேர்களின் நலம் தான நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு வகையான ஆரோக்கிய குறிப்புகள் பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, அருகம்புல்லோட அற்புத மருத்துவ குணங்கள் என்னெல்லாம் அப்படின்னு.

தான். நம்மளை சுற்றி எத்தனையோ தாவரங்கள் இருக்குது. சிலதை பார்த்தீங்கன்னா நம்ம அழகுக்காக வளர்க்குறோம், சிலதை வந்து உணவுக்காக பயன்படுத்துகிறோம், இன்னும் சிலதை சாதாரண புல் அப்படின்னு நினச்சி நம்ம அதை கடந்து போகிறோம். அப்படி நாம் பெரிதாக கவனிக்காமல் கடந்து செல்கிற ஒரு பசுமையான தாவரம் தான் இந்த அருகம்புல். காலையில் பார்த்திங்கன்னா வாசலில் கோலம் போடுறதுலேருந்து வயல்வெளியில் நடந்து செல்கிறது வரைக்கும் நம்முடைய பாரம்பரிய வாழ்க்கையோட பல ஆண்டுகளாக தொடர்புடையது இந்த அருகம்புல். இந்த புல்லுக்கு இவ்வளோ முக்கியத்துவமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நேர்களே, நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்திலையும் நாட்டுப்புற வாழ்வியல்லையும் அந்த அருகம்புல் பல்வேறு விதங்களில் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. அதோட ஆரோக்கிய பயன்பாடுகள் என்னெல்லாம், நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், எப்படி அணுகலாம், எதை வந்து அருகம்புல்லை பயன்படுத்தும் போது நம்ம கவனமாக எடுத்துக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்ருக்கேன் நான் எஸ் லிசி ஜெகன். அதோட கூடவே சூப்பரான உங்கள் நெஞ்சல் நிறைந்த பழைய திரைப்பட பாடல்களும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் இப்போ பாடல் வந்துட்டுருக்கு வண்ணக்கிளி திரைப்படத்திலிருந்து மருதகாசி வரிகளுக்கு. கே வி மகாதேவன் இசையில், பி சுஷீலா, எஸ் சி கிருஷ்ணன் பாடிய இந்த பாடல்.

அரும்படுத்து உடனீட கரந்தொடுத்து இத்தார கள்ளிகள்.

எஃப்எம் 91.02.6ல் இது நலம் தானா நிகழ்ச்சி, நேரம் 1:17 ஆயிட்டுருக்கு. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நாம் அருகம்புல்லோட அற்புத மருத்துவ குணங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். முதல்ல அருகம்புல்லை பற்றி தெரிஞ்சுக்கலாம். புல் வகையை சேர்ந்த இந்த தாவரம் பார்த்திங்கன்னா நம்மளோட நாட்டில் நிறைய இடங்களில் இயற்கையாகவே வளரக்கூடியது. நம்மளோட சின்ன வயசில் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் நம்ம பார்த்துருப்போம். வீட்டோட பின்புறம் வயல் வரப்புகள், தோட்டத்தோட ஓரங்களில் மலைக்கு அப்புறமா ரொம்ப பசுமையாக தெரிகிற இடங்களில் இந்த அருகம்புல்ல நம்ம ஈஸியாக பார்க்க முடியும். இந்த அருகம்புல் பார்த்திங்கன்னா எல்லா விதமான மண் வளத்திலையும் வளரக்கூடிய ஒரு புல். இது வந்து நீளமான குறுகிய பச்சை இலைகளை கொண்ட ஒரு தாவரம் அப்படின்னு கூட சொல்லலாம். தண்டுகள் பார்த்திங்கன்னா நேராக வந்து மேலே வளருது. மிக குறைஞ்ச தண்ணீர்லையும் வளரக்கூடிய திறன் இந்த அருகம்புல்லுக்கு இருக்குது. பொதுவாக வெப்பமண்டல நாடுகளில் பெரும்பாலாக இந்த அருகம்புல்ல நம்ம பார்க்கலாம். சரி, அப்படி இந்த அருகம்புல்ல என்னங்க இருக்குது? இன்றைக்கி வந்து நம்ம அருகம்புல்ல ஒரு தாவரமாக மட்டும் பார்க்காம நம்முடைய பாரம்பரிய வாழ்வியலோட ஒரு பகுதியை பார்த்தா அதோட ஆரோக்கிய பயன்பாடுகள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதா நாம் நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு. தூக்கு தூக்கி திரைப்படத்துலேருந்து மருதகாசி வரிகளுக்கு ஜி ராமநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், எம் எஸ் ராஜேஸ்வரி பாடியிருக்காங்க.

உணர்வுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய், நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 1:23 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 இது நலம் தானா நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம அருகம்புல்லோட அற்புத மருத்துவ குணங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சுத்தம் செய்யப்பட்ட அருகம்புல்லோட சாரை வந்து நம்ம குடிக்கும்போது உடல்ல உள்ள கெட்ட நீர் வெளியேறி தேவையற்ற சதை பகுதி குறையுது. அதோடு பார்த்தீங்கன்னா இந்த அருகம்புல் சாறு உடல் வெப்பத்தை சீராக வச்சு பித்தத்தையும் சமன் செய்கிற ஆற்றல் இருக்குது. இன்னும் அதிகமாக சொல்லணும் அப்படின்னா தொற்று நோய் கிருமிகள் கிட்டேருந்து கூட உடலை பாதுகாக்கிற தன்மை இந்த அருகம்புல் சாருக்கு இருக்குது. நிகழ்ச்சியில் இப்போ பாடல் கேட்கலாம். வானம்பாடி திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையில் பி சுஷிலா பாடிய பாடல்.

அதே பாவம், குரலிலும் அதே குறைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
5: மேகம் பூப்பூவாய் தூவும்.
4: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
5: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
4: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
6: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
4: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
7: இசை மலைனா அப்படித்தான் இருக்கும்.
4: என்ன இசை மலையா?
8: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலை தானே.
4: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
7: இது 102.6.

நேரம் 1:32 எஃப்எம் ரெயின்போ 102.6 இந்த நலம் தான நிகழ்ச்சி. இன்றைக்கி நாம் அருகம்புல்லோட அற்புத மருத்துவ குணங்கள் என்னலாம் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா இயற்கை நம்மளுக்கு ஆரோக்கியமான விஷயங்கள் தான் தரும். அதில் ஒன்று தான் இந்த அருகம்புல்லுங்க. இந்த அருகம்புல் இன்னும் என்னெல்லாம் பயன்கள் இதில் இருக்குது அப்படின்னா, அருகம்புல்லோட சாரை நம்ம தொடர்ந்து பருகி வரும்போது பார்த்திங்கன்னா இயற்கையான குளிர்ச்சி நம்ம உடம்புக்கு கிடைக்குது. வெப்பத்தால் ஏற்படுற அந்த சிறுநீர் எரிச்சல், வயிற்றுப்புண், உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சூடு தன்மை, இதெல்லாத்தையும் தணிக்கிற சக்தி இந்த அருகம்புல்லுக்கு இருக்குது. அதோட பார்த்திங்கன்னா பித்தம் வந்து சில பேத்துக்கு அதிகமாக இருக்கும் இல்லையா உடம்பில், அந்த மாதிரி நபர்களும் கூட இந்த அருகம்புல் சாரை தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது அது வந்து பித்தம் வந்து சமநிலைப்படுத்தப்படும். அதே மாதிரி அருகம்புல் வந்து புண்களை ஈஸியாக ஆற்றுற தன்மை இருக்குது. அதனால் காயப்பட்ட இடத்துல கூட இந்த அருகம்புல் சாரை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதுக்குமே நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதோடு இன்னும் பார்த்திங்கன்னா மஞ்சளோட சேர்த்து அரைச்சி இந்த அருகம்புல்ல வந்து நம்ம வந்து சொறி சிரங்கு, அரிப்பு, படர்தாமரை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறப்போ நம்ம வந்து அதில் கூட பூசினாலும் விரைவாக குணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட இன்னும் நிறைய நன்மைகள் இந்த அருகம்புல்ல இருக்குது என்னெல்லாம் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாசம் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் எஸ் ஜானகி பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு.

இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நலம் தானா நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். நேரம் 1:38. இன்றைக்கு நம்ம அருகம்புல்லோட அற்புத மருத்துவ குணங்கள் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் என்னலாங்க இதில் பயன்கள் இருக்குது அப்படின்னா, நம்ம உடலோட இரத்த சுத்திகரிப்புக்கு இந்த அருகம்புல் சார் வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க. எப்படி அப்படின்னா, ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்கள் அதிகரிக்கிறதோட இரத்த சோகை இரத்த அழுத்தத்தையும் இந்த அருகம்புல் சாறு சீராக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் வந்து எப்போவுமே பழுப்பழான ரொம்ப ஷைனிங்காக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதுக்கும் கூட இந்த அருகம்புல்லில் வலி இருக்குது. என்ன எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த அருகம்புல் சாரையும் தேங்காய் எண்ணெயும் சம அளவில் எடுத்துட்டு அதை நம்ம உடம்பில் நல்லா தேய்ச்சி அரை மணி நேரம் விட்டு நல்லா கடலை மாவு போட்டு தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா, நம்ம ஸ்கின் வந்து நல்ல பழுப்பழன்னு அப்படியே கண்ணாடி மாதிரி ஜொலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் இதையும் தாண்டி நிறைய பயன்கள் இந்த அருகம்புல்ல இருக்குது. என்னெல்லாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு. பிராப்தம் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்கலாம்.

நேரம் ஒரு மணி 44 நிமிடம். நலம் தான நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம அருகம்புல்லோட அற்புத மருத்துவ குணங்கள் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த அருகம்புல் வந்து சிறுநீரக பாதை அலர்ச்சியை தடுக்கிற சக்தி இதுக்கு இருக்குது. அதே மாதிரி சளி, சைனஸ், ஆஸ்துமா இந்த மாதிரி நோய்களை குணப்படுத்தவும் இந்த அருகம்புல் சாறு பயன்படுத்துது. அதே மாதிரி ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அருகம்புல் சாறை காலை மாலை நேரத்தில் சுடுநீரில் அரை தேக்கரண்டி அருகம்புல் பொடி சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா

ஸ்கின் ப்ராப்ளம் கூட சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் இதையும் தாண்டி பெண்களுக்கும் சிறப்பாக இந்த அருகம்புல்ல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நரம்பு தளர்ச்சி தொடங்கி மாதவிடாய் காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளுக்குமே இந்த அருகம்புல் சாறு மிக சிறந்த தீர்வாக இருக்குது. கர்ப்பப்பை கோளாறுகளை நீக்கிற தன்மை கூட இந்த அருகம்புல் சாறுக்கு இருக்குது. நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு, கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலேருந்து.

நேரம் ஒரு மணி 52 நிமிடம். நலம் தானா நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் அருகம்புல்லோட அற்புத மருத்துவ குணங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்.

எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த அருகம்புல் சாறை நம்ம வந்து குடித்ததுக்கு அப்புறமா அரை மணி நேரத்துக்கு எந்த விதமான உணவும் எடுத்துக்கக்கூடாது. அப்போ தான் நாம் குடித்த அந்த சாரோட முழு பயனும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த அருகம்புல் சாறு பார்த்திங்கன்னா பல் ஈறு பிரச்சனைகளையும் நீக்கிற தன்மை இதுக்கு இருக்குது. அதோட வாய் துர்நாற்றத்தையும் போக்கும். இன்னும் பார்த்திங்க அப்படின்னா சிறுநீர் பெருக்கி, கல்லடிப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்குமே அருகம்புல் சாறை பயன்படுத்துகிறாங்க. அதோட அருகம்புல் சாறு குடித்தோம் அப்படின்னா குடல் புண், வயிற்றுப்போக்கு, வெள்ளைப்போக்கு இந்த மாதிரி விஷயங்களும் சரியாகிறதா சொல்கிறாங்க. ஆனாலும் எந்த விஷயத்தையுமே நம்ம தானாக பண்ணக்கூடாது. மருத்துவருடைய ஆலோசனை பெற்று இந்த மாதிரி இயற்கையான விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறது எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும். நேர்களே, இன்றைக்கு நாம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையாக வளர்ந்துட்டுருக்கக்கூடிய ஒரு எளிய தாவரமான அருகம்புல்லை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் என்னெல்லாம் பயன்கள் இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது. அருகம்புல் அப்படிங்கிறது வெறும் புல் இல்லை, நம்மளோட பாரம்பரிய வாழ்வியலோடும் இயற்கையோடும் நம்மளுக்கு இருந்த ஒரு நெருக்கத்தை நினைவுபடுத்துகிற ஒரு பசுமையான அடையாளம். ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மூலிகையை மட்டும் நம்பி இருக்கிறது அப்படிங்கிறது இல்லை. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணீர், உடல் இயக்கம், தூக்கம், மன அமைதி இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளுக்கு முழுமையான ஆரோக்கியம் எப்போவுமே கிடைக்க முடியும். இயற்கை நம்மளுக்கு நிறைய தந்திருக்கு. அதை அறிவோடும் அளவோடும் பாதுகாப்போடும் பயன்படுத்துறது அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குங்க. எப்போவுமே நம்மளுடைய வாழ்க்கை இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையாக, ஆரோக்கியமான வாழ்க்கையாக இருக்கணும், நலமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கு நலம் தாரா நிகழ்ச்சி நிறைவு பெறுது. அந்நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தேன் நான், எஸ் லிசி ஜெகன். அந்நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டுருக்கு, கார்த்திகை தீபம் திரைப்படத்திலேருந்து. பாடலை தொடர்ந்து நேயர்களே, உங்களுக்கு விருப்ப பாடலுக்கான நேரம் குக்கு. அந்நிகழ்ச்சி நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நம்பர் சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. 9444336-0794, 9443336-0794. இந்த நம்பரில் உங்களுக்கு

பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய ஊர் பெயர் இதெல்லாம் டைப் பண்ணிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச அந்த பாடல் நம்ம நிலைப்பான் பழைய 102.6 உங்களுக்காக வலம் வர காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது உங்கள் அபிமான குக்கு. உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு பெறலாம் வாட்ஸ்அப் மூலமாக. எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9443360794 9444-6073-60794. இந்த நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம் பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், ஊர் இதெல்லாம் டெக்ஸ்ட் மெசேஜாவோ வாய்ஸ் மெசேஜாவோ அனுப்பி வைங்க. குக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடலையும் கேட்கலாம். அப்படி பாடல் கேட்டிருக்கிறாங்க ரெட்டை குளத்துலேருந்து ஜெயா, ஜானகி, மகேஷ், தெய்வக்கணி, பொண்ணுத்தாய். பாடல் வந்துட்டே இருக்குது. அவங்களுடைய விருப்ப பாடல் பொற்காலம் திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களின் விருப்ப பாடல்களோடு கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க குக்கு நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. அடுத்ததா பாடல் கேட்டிருக்கிறாங்க, யார் எங்கிருந்து என்ன பாடல் அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம், என் பேர் மாரியப்பன், நான் பாவூர்சத்துலேருந்து பேசுகிறேன். எனக்கு எஜமான் படத்துலேருந்து ஆலப்போல் வேலைப்போல் ஆளும் பொழுது போல் இந்த பாட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேரம் 2:13 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கிறீங்க FM ரெயின்போ 102.6 குக்கு. நேர்கள் வாட்ஸ்அப் மூலமாக அவங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டிருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த பாடல் நம்ம கேட்க போகிறோம். உத்தம ராசா திரைப்படத்திலிருந்து இந்த மாமனோட மனசு அப்படிங்கிற பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. வெங்கடேஸ்வரபுரத்துலேருந்து மகேஸ்வரி.

கொக்கோ நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 நேயர்கள் அவங்களுக்கு பிடித்த பாடலை வாட்ஸ்அப் மூலமாக கேட்டுட்ருக்கிறாங்க. நீங்களும் அனுப்பலாம். 9443-60794 9443-60794 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் நம்பற்ற திரைப்படம், உங்கள் பெயர், ஊர் இதெல்லாம் டெக்ஸ்ட் மெசேஜாவோ வாய்ஸ் மெசேஜாவோ அனுப்பி வைங்க. குக்கோ நிகழ்ச்சியில் உங்கள் பாடலும் கேட்கலாம். அப்படி பாடல் அனுப்பி விரும்பி கேட்டிருக்கிற நேயர்கள் அடுத்து யாருடைய பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, நாசிரியத்திலேருந்து ராஜேஸ்வரன் பாடல் கேட்டிருக்கிறாங்க, சிகரம் தொரு திரைப்படத்திலேருந்து.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேர்களே, நம்ம FM ரெயின்போ 102.6 இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் மஞ்சள் நீர் காயல் எம் சிங்காரவேல் அவங்களோட தொகுப்பில் தான் பாடல்கள் கேட்க இருக்கிறோம். நிகழ்ச்சியை கேட்க மறக்காதீங்க.
2: நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறோம் குக்கோ நிகழ்ச்சியோடு. அடுத்ததாக பூவரசன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. யாரெல்லாம் அப்படின்னா, குறும்பலா பேரிலிருந்து சந்திரகலா, சந்தோஷ், கார்த்திகேயன் விரும்பி கேட்ட பாடல் இதோ.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக்கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேர்களின் விருப்ப பாடல்களோடு கேட்டு ரசிச்சிட்டு குக்கோ, இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6.
3: ஹலோ மேடம், நான் புதுக்கோடியிலேருந்து சகிலா பேசுகிறேன். எனக்கு ரெட்டை வால் குருவி படத்திலேருந்து ராஜராஜ சோழன் இந்த பாட்டு போடுங்க. நன்றி.

இசையோடு இன்று உங்களுடைய இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்குறீங்க. குக்கோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்க போகிறோம். கொடி திரைப்படத்திலேருந்து சிரிக்கி வாசம் அப்படிங்கிற பாடல். எந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க? கோவில்பட்டியிலேருந்து பொன்மலர்.

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பித்த

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை மறுநாள் ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும்.
0: மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம்.
1: மீண்டும்

0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறன்று காலை 11 மணிக்கு
1: வர்ணஜாலமாய். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்களின் நினைவிற்கு நேர்களை இன்றிரவு 8:05 நம்ம எஃப்எம் ரெயின்போ 106.6 ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் ஒயில் கும்மி பாடல்கள் வழங்குவோர் சிவகிரி எம் அண்ணாதுரை குழுவினர். நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். நேரம் பிற்பகல் 2:41 ஆயிற்றுக்கு. கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 குக்கு. நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாக நேர்கள் விரும்பி கேட்ட பாடல்களை தான் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த பாடல் கேட்க போகிறோம். சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து காதல் கடிதம் அப்படிங்கிற ஒரு பாடல். விரும்பி கேட்ட நேர்கள் ஆரியங்காவூர் இந்திரா, பாக்யலட்சுமி, சரவணகுமார்.

நேரம் 2:47 ஆயிற்றுக்கு இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 கொக்கோ நிகழ்ச்சியோடு. கொக்கோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்க போகிறோம். உடன் பிறப்பு திரைப்படத்திலிருந்து நன்றி சொல்லவே உனக்கு அப்படிங்கிற ஒரு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. மும்பையிலிருந்து KN ராஜன்.

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் பொங்கல் இதயத்தை இதமாக கழித வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறோம் குக்கோ நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சி நிறைவான பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. உடையாம்புலியிலிருந்து அருள்ராஜ், பத்மா, அபிஷேக், அனிஷ், கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து பிரியா பிரியா அப்படிங்கிற பாடல் கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் பாடல்களை விரும்பி கேட்ட மற்ற நேயர்களுக்காகவும் இந்த பாடலை கேட்கலாம். தூத்துக்குடியிலிருந்து சாந்தி, ரஞ்சனி, ரஞ்சிதா, லிசா, பார்க்கநேரி, வசந்தா, ஆரியங்காவூர், கனக சபாபதி, சரஸ்வதி, கோவில்பட்டியிலிருந்து மலர், ஆரியங்காவூர், ராஜகுமாரன், சரவணகுமார், சங்கர் நகர், விஜயலட்சுமி, தென்காசி, குத்தாலிங்கம், புதுப்பட்டி, தாமரைச்செல்வி, புது சுப்புலாபுரம், செல்வராஜ், விளாத்திக்குளம், உமா, ராணி, கற்பகம், ரச்சு, நவீன், சிவகாமிபுரம், சக்தி, கோவில்பட்டி, ஆறுமுகராஜ், கணேசன், ராஜ்மாஸ்டர், வீரபாண்டியன்பட்டினம், கிளாட்ஸ்டோன், அம்பாசமுத்திரம், பாலா, தேனி, கார்மேககண்ணன், விஜயா, ரவிமுருகன், திருச்செந்தூர்லேருந்து ராஜ் அவங்களுடைய குடும்பத்தினர், அப்புறம் சுரண்டையிலேருந்து முகமது, அன்வர் எல்லாருக்காகவும் இந்த பாடல் வந்துட்டு இருக்குது. குக்கு நிகழ்ச்சியோட நிறைவான பாடல்.

ஒலிக்கும் பாடலை தொடர்ந்து 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து 3:02 திரையறிவி நிகழ்ச்சி இருக்கு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. தேஃபம் ரெயின்போ 102.6.

69% அதிகரித்துள்ளது. ஷெட்யூல்டு வகுப்பினருக்கான நலத்திட்டங்களின் செயலாக்கத்தை கண்காணிப்பதற்கான அம்சங்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் நாட்டின் நிதிச் சேவையில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தனியார் பேருந்துகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அரசு போக்குவரத்துக் கழகத்தின் இலவச பயண திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். ஆக்கிரமிப்பாளர்களை பாதுகாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்படுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த தாவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருக்க காரணம் தெரிவிப்பதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று துபாயில் தொடங்குகிறது. ஸ்லோவேக்கியா ஓபன் செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லியூக் மெண்டோன்கா 4 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி ஆகாஷ் பால் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பெல்ஜியம் இடையேயான 7வது இடத்திற்கான ஆட்டம் இன்று பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 3:03. இந்த திரையறிவு நிகழ்ச்சி நேர்களே, சினிக்குஸ் விளையாட இருக்கிறோம். இன்றைக்கி என்ன கான்செப்ட் அப்படின்னா, மல்லிகைப்பூ அப்படிங்கிற கான்செப்டோடு வந்திருக்கோம். மல்லிகை அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடிய பாடல்கள் நாம் இப்போ கொடுக்க போகிறோம். நேர் விழுந்து கண்டுபிடிச்சி இது என்ன படத்தில் இடம்பெற்ற பாடல், என்ன பாடல், இந்த விவரங்களை நம்மளுக்கு நேரலையில் சொல்ல இருக்கிறாங்க. நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள். 2561132 மற்றும் 2561133 நம்ம நிலையோட இணைப்பெண் 0462. நேரலையில நேயர்கள் வந்தாச்சு, நம்ம பேசிடலாம். வாங்க, வணக்கம். சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? சுகன்யா பேசுறீங்களா? சுகன்யா, உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்க.

0: என்ன பாடல்மா இது?
1: தெரியலையே.
0: தெரியலையா? சரி, அடுத்த நேயரை சொல்கிறாங்களான்னு கேட்கலாமா? நன்றிம்மா.
1: நன்றி.
0: வாங்க, வணக்கம்.
2: வணக்கம் மேடம். வீரவாண்டப்பிள்ளைக்கு வந்து முருகன் பேசுகிறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கும் சார். உங்களுக்கான பாடல் கொடுக்குறோம், கேளுங்க.
2: ஆமாம், கொடுங்க மேடம்.

0: கேட்டிங்களா சார்?
1: மலையுது இளையராஜா பாட்டு, மணி மணியே காட்டு மலி. இது சூரியன் அடிச்சிருப்பாங்க, அல்ல போலீஸா இருப்பாங்க மேடம்.
0: ஆமா, என்ன திரைப்படம் சார்?
1: பொன்மணி செல்வனா படம் பேரு,
0: விடுதலை திரைப்படம். கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆ, வழி நடுகர் காட்டுமல்லி அந்த திரைப்படம் பாடல்.
1: காட்டுமல்லி. அதான் விடுதலை சிறுகாரம்.
0: நன்றிங்க சார்.
1: நன்றி.
0: கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க, யார் நடித்தாங்க, யார் பாடினாங்க, எல்லாம் சூப்பராக டீட்டெயிலோடு சொல்லிட்டாங்க. படம் பேர் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. இந்த விடுதலை திரைப்படத்துலேருந்து பாடல், இந்த பாடலை நம்ம இப்போ கேட்கலாம்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

0: எவ்வளோதான் பூக்கள் இருந்தாலும் மனம் வீசுகிற பூக்களுக்குன்னு தனி இடம் இருக்குங்க. அதில் ஒன்று தான் இந்த மல்லிகைப்பூ. அந்த கான்செப்டில் இன்றைக்கி திரையிறவி நிகழ்ச்சி கொடுத்துட்ருக்கோம். நேரம் 3:12 ஆயிட்டுருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் நேர அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நெல்லை மாவட்டம் சிறுமலஞ்சியிலிருந்து போமு.
0: எந்த ஊர் சார்?
1: சிறுமலஞ்சியிலிருந்து போமு.
0: உங்களோட பேர்?
1: போமு. போமு.
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்க சார்.
1: ஆ, போனுங்க மேம்.

0: கேட்டிங்களா
1: அனுப்பிச்ச
0: சார்?
1: மேடம்.
0: ஆ சொல்லுங்க.
1: கடலோர் கவிதைகள்,
0: ம்,
1: சத்யராஜ் ரேகா நடிச்சது.
0: ஆ என்ன பாடல் இது?
1: புடியிலே மல்லிகை பூ வனக்கு தேவா, எடுக்கவா கொடுக்கவா கவிக்குது.
0: சூப்பராக கண்டுபிடிச்சிட்டிங்க சார், நன்றி சார்.
1: ஆ ஓகே, நன்றி.
0: அடுத்த நீங்கள் வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்கள், யாருங்க இது பேசுகிறீங்க?
2: மாயமான்குறிச்சியிலிருந்து மகேஷ்.
0: எந்த ஊர் சார்?
2: மாயமான்குறிச்சி.
0: மயமான்குறிச்சி. உங்களுக்கான பாடல் கேளுங்கள்.

0: கேட்டிங்களா சார்?
1: காதல் காதல்
0: என்ன பாடல் சார் இது?
1: காதல் காதல்.
0: நம்ம வந்து மல்லிகைப்பூ அப்படிங்கிற கான்செப்டில் கொடுத்துட்ருக்கோம். அப்போ இது என்ன பாடல்? சூப்பர். நண்டிங்கயா நேர்கள் பார்த்தீங்கன்னா, அட்டகாசமாக இதுதான்ப்பா திரைப்படம், இதுதான் பாடல் அப்படின்னு டீட்டெயிலோடு நம்மளுக்கு வந்து ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நேரம் பார்த்தீங்கன்னா 3:15 ஆயிட்டுருக்கு. இப்போ நம்ம நினைத்த நமந்தாய் திரைப்படத்திலிருந்து கே சித்ரா அனுராதா ஸ்ரீராம் பாடி அந்த பாடலை கேட்கலாம், தொடர்ந்து நேர்கிட்ட பேசலாம்.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 3:20 ஆயிட்டுருக்கு. திரையிறவை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம பாடல் கொடுத்துட்ருக்கோம். நேர்கள் நேரலையில் பங்கேற்றது என்ன பாடல் என்ன திரைப்படம் இந்த விவரங்களை நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் யார் பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம். வணக்கம்,
2: மாலை வணக்கம். கணேசன் பேசுகிறேன்.
1: கணேசன் ஐயா, உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்க.

0: ஆமா ரொம்ப நாளானது. கரெக்ட், பாடல் கரெக்ட். என்ன திரைப்படம்?
1: மல்லிகை மொட்டு.
0: மண் வாசனை திரைப்படம்.
1: மண் வாசனை.
0: சூப்பருங்கய்யா, நன்றி.
1: நன்றி மேடம்.
0: அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: டவுன் கல்நித்தர் நடராஜன்.
0: நடராஜன் சார், உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்க.
2: ஆ, சொல்லுங்க.

0: கேட்டிங்களா?
1: கேட்டேன் மேடம்.
0: என்ன பாடல்?
1: இது பாண்டியன், பாண்டியன் நடித்த திரைப்படம்.
0: கூட யாரு நடிச்சிருப்பாங்க?
1: ரேவதி.
0: ரேவதி நடிச்சிருப்பாங்க.
1: ஆமா, பாட்டும் வந்து சரி சொல்லிராசியான

0: கேட்டிங்களா சார்?
1: இது வந்து உன்னிரத்தில் என்னை கொடுத்தேன் படம். மல்லிகை பூவே மல்லிகை பூவு அப்படின்னு பாட்டோம்,
0: அந்த பாடல் இல்லையா? அந்த படம் பார்த்துருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும், நிறைய தடவை பார்த்துருக்கேன்.
0: நிறைய தடவை பார்த்துருக்கீங்க, அந்த பாடலும் நாம இப்போ கேட்கலாம். சரிங்களா? நன்றிங்க.
1: நன்றி மேடம், நன்றி.
0: நேர்களை திரையரவை நிகழ்ச்சியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மல்லிகை பூ அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம வந்து பாடல்கள் கொடுத்தோம். நேர்கள் வந்து எல்லா பாடலையும் கேட்டுட்டு நேர்களையில் வந்து இது இதுதான்ப்பா பாடல், இதுதான்ப்பா படம் அப்படின்னு நம்மளுக்கு பதிலையும் சூப்பராக சொல்லிட்டாங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்கள் கூட பேசிட்டு இருந்தேன், நான் எஸ் லிசி ஜெகன். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டு இருக்கு, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து. அந்த பாடல் கேட்கலாம்.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு, பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6
5: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் 3:30. நேர்களை இப்போது கேட்கலாம் NCRT விளம்பரதார் நிகழ்ச்சி.

0: मुद्दा लेकर ललित कला और पेंटिंग की क्लास में दाखिला लिया और ललित कलाओं की अन्य विधाओं का उन्होंने गहरा अध्ययन किया।
1: उन्होंने वस्त्रों और आभूषणों के एक से एक डिजाइन बनाए और उनका पेटेंट लिया।
0: सुप्रसिद्ध अखबार द ट्रिब्यून को साक्षात्कार देते हुए उन्होंने कहा था,
2: मुझे लगता है कि हमारे पास लक्ष्य के अतिरिक्त कुछ और विकल्प भी हमेशा होने चाहिए। जब मैंने वस्त्रों और आभूषणों का डिजाइन तैयार किया तो उस समय की लगभग सभी प्रसिद्ध महिलाओं को यह डिजाइन बहुत पसंद आए। लेकिन इससे भी बड़ी बात ये थी कि एक बहुत बड़ा कुटीर उद्योग खड़ा हो गया जिसने बहुत सी महिलाओं को 20 वर्ष तक सम्मानजनक रोजगार दिया।
0: अपने जीवन में सफलता के कई आयामों को छूने वाली सरला ठकराल का 15 मार्च 2008 को दिल्ली में 94 वर्ष की आयु में निधन हो गया। आकाश में पुरुषों के वर्चस्व को तोड़ने वाली भारत की इस प्रथम महिला पायलट का जीवन साहस और आत्मविश्वास का एक अनूठा उदाहरण है जो महिलाओं के लिए हमेशा प्रेरणा का स्रोत बना रहेगा।
3: तो अब हमारा समय यहीं पर समाप्त होता है, तो मुझे यानी अजीत को
4: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए।
3: नमस्कार।
5: उमंग उमंग उमंग उमंग, उमंग।
6: நேயர்கள் இதுவரை கேட்டது தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 4 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து பொதிகை தும்பி நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு.
7: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 469 அதிகரித்துள்ளது. ஷெட்யூல்டு வகுப்பினருக்கான நலத்திட்டங்களின் செயலாக்கத்தை கண்காணிப்பதற்கான அம்சங்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் நாட்டின் நிதிச் சேவையில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தனியார் பேருந்துகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அரசு போக்குவரத்துக் கழகத்தின் இலவச பயணத் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். ஆக்கிரமிப்பாளர்களை பாதுகாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்படுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த தாவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருக்க காரணம் தெரிவிப்பதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சூர்யா கரிஷ்மா தமிரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று துபாயில் தொடங்குகிறது. ஸ்லோவேக்கியா ஓபன் செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் டியூக் மெண்டோன்கா 4 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பப்பார்கர் தாய்லாந்தின் குவானன் பாந்தத்தான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பெல்ஜியம் இடையேயான 7வது இடத்திற்கான ஆட்டம் இன்று பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: ஆரம்பமாயாச்சு, பொதிகை தும்பி கேம் ஷோவும் ஆரம்பமாயாச்சு. துள்ளலிசை பாடல்கள், துடிப்பான கேள்விகள், திகட்டாத பதில்கள், இப்படி தித்திப்பான நிரல் நிகழ்ச்சியாக இருக்க போது இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நேர்களை உங்கள் கூட பேசுகிறதுக்காக ரொம்ப மகிழ்ச்சியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் உங்கள் லிசி ஜெகன் மற்றும்
1: எல் சுப்பிரமணியன்.
0: அண்ணா எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கம்மா. மத்தியானம் சாப்பிட்டாச்சா?
0: ஆமா சாப்பிட்டாச்சு.
1: ஆமா, நல்ல ஒரு திருப்தியா சாப்பிட்டீங்களா இல்ல அரைகுறையா?
0: இல்ல இல்ல, நல்லா சாப்பிட்டேன். ஏன்னா நல்ல எனர்ஜி வேணும் பாத்தீங்களா, அதனால.
1: நல்ல நேர்கள் வருவாங்க, அவங்களோட நாம சரிக்கு சமமா போட்டி போடணும். நல்லா சாப்பிட்டுருக்கீங்க.
0: ஆமா, நல்லா சாப்பிட்டு வந்துட்டு நேர்களும் பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு எடுத்து எனர்ஜியா லைனா புடிச்சு வந்து என்ன க்வெஸ்டின் கேட்கலாம், எப்படி பதில் சொல்லலாம், இப்படி நிறைய எதிர்பார்ப்போட இப்ப லைன் பிடிக்கிறதுல ரொம்ப சீரியஸா இருப்பாங்க. என்ன நம்பர்ல இவங்க கூப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். நேர்களை நீங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே டயல் பண்ணுங்க. 2561132 மற்றொரு 2561133 நம்ம நெல்லையோட இணைப்பு 0462.
1: இப்போ முதல் நேயரோட நீங்க போட்டி போடுறீங்களா, நான் போட்டி போடவா?
0: யாரு போட்டி போட்டாலும் போட்டி போட்டி தானா
1: அப்படி சொல்றீங்க?
0: ஆமா, எப்படி?
1: இல்ல நம்ம இப்பவே முடிவு பண்ணிரோம்.
0: அப்படியா?
1: ஆமா,
0: சரி.
1: முதல் நேயரோட நீங்களே போட்டி போடுங்களே.
0: அப்படியா? சரி, அண்ணா சொன்னா அதை மறுக்க முடியுமா? வாங்க, வணக்கம்.
1: ஹலோ.
2: அன்பு சார் அவர்களுக்கும், அன்பு சார் அவர்களுக்கும் மாய வணக்கம். எந்தெந்த அன்பான நேயர் தலம்பலவாணி.
1: ஏன் இவ்வளவு நேரம் தண்ணி குடிச்சியடா? சகோதரியும் போட்டி நாங்க முதல்ல ஒரு அக்ரிமெண்டோட வந்துட்டோம். நீங்க கேளுங்களா முதல்ல.
0: இல்ல சார், நீங்களே கேளுங்க ஃபர்ஸ்ட்.
2: நீங்க
0: சொன்னது ஓஹோ மேகம் வந்ததோ.
2: கரெக்ட் கரெக்ட். சரி
0: சரி, என்னண்ணா ஒண்ணுமே சொல்லாமல் இருக்கீங்களே.
1: இல்ல அது உங்க ரெண்டு பேருக்கும் தானே,
0: எனக்கு ஒண்ணு ஞாபகம் வர மாட்டேங்குது.
1: அவர் எனக்கு என்ன இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டார்.
2: ஆமா, அவர் தான் கேள்வி வச்சிருந்தேன்.
1: ஓஹோ, கரெக்டா பாடுனீங்க. நான் அந்த பாட்டு தான் பாடுறீங்களோ நினைச்சேன். இல்லையோ?
0: இல்ல சொல்லுங்க சார், டைம் முடிஞ்சது.
1: ஓஹோ ஓஹோ மனிதர்களே ஓடுவதெங்கே சொல்லுங்கள்.
0: பாத்தீங்களா, இந்த பாட்டு எனக்கு தெரியல.
1: அதேதான். என்ன
0: சரி, என்னொரு பாட்டு.
2: ஓடும் எண்ணங்களே பாட்டு, ஓஹோ மேகம் வந்ததே பாட்டு, ஓஹோ ஓடும் மனிதர்களை பாட்டு படிச்சீங்களா, அந்த பாட்டு ஒண்ணு. ஓஹோ பாட்டு, கல்யாண தோயில் கலக்கம், அந்த பாட்டு. ஓஹோ ஆரம்பிச்சு பாட்டு நல்லதான்னு ஆரம்பிக்கும்.
1: போட்டு மார்க்க பெருசா வாங்கிட்டீங்க. சரி, இப்ப சகோதரி கேட்பாங்க உங்ககிட்ட.
0: சரி, உங்ககிட்ட ஈஸியான ஒரு க்வெஸ்சன் தான். என்னன்னா நான் ஒரு க்வெஸ்சன் கேட்பேன், அதுக்கு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு நீங்க பதில் சொல்லக்கூடாது. ரெண்டாவது க்வெஸ்சன் கேட்கும் போது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்குள்ள பதில நீங்க சொல்லணும்.
1: முதல் கேள்விக்கு பதில் சொல்லப்படாது, அடுத்த கேள்வி கேட்பாங்க, அதுக்கு முதல் கேள்வியின் பதில், அதுக்கு அடுத்த கேள்விக்கு அதுக்கு முந்தின கேள்வியின் பதில், அப்படி மாறி மாறி.
0: ஸ்டார்ட் பண்ணலாமா?
1: ரெடி தானே? ஆமா ரெடி. இல்ல அது கேள்வி இல்ல,
0: அது கேள்வி இல்ல, முதல் கேள்வி. எவ்வளவு உஷாரா இருக்க. சரி, முதல் கேள்வி, உங்களோட பெயர் என்ன சார், ஊரு? இன்னைக்கு என்ன தேதி?
2: என் ஊர் குற்றாலம்.
0: என்ன கிழமனையாச்சும் சொல்லுங்களேன்.
2: இன்னைக்கு தேதி 28.

0: 2026.
1: சரி நாளைக்கு
0: இன்னைக்கு வியாழக்கிழமை சாரி இன்னைக்கு
2: சந்தோஷம்
0: மகிழ்ச்சி
1: நேர்களை இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு முதல்வன் திரைப்படத்திலிருந்து.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேரம் 4:14 நிமிடம். பொதுகை தும்பி கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். அடுத்த நேயர் யாரு பேசுறாங்கன்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கம்மா, சொல்லுங்க. ஒரு உறவு அந்த திரைப்பட பாட்டுல வரணும். ஒரு உறவுக்கு ஒரு பாட்டு தான் சொல்லணும், சரியா? ஒரு அஞ்சு, ரொம்ப வேண்டாம், ரொம்ப வேண்டாம், ஒரு அஞ்சு சொல்லுங்க. ஆரம்பிச்சாச்சு.
3: பாட்டு
2: சொல்லு.
1: பிள்ளைக்கு
2: தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். சரிதானா? ஆமா. மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டான். சரியா? இந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, ரைட், வெரி குட். மாமா மாமா மாமா, ஏமா ஏமா ஏமா கேட்டிருக்கீங்களா? அத்தை மடி மத்தையடி ஆடி விளையாடம்மா, ஆடி ஆடி விட்டு அள்ளி விழி மூடம்மா. அந்த பாட்டு கேட்டீங்களா? பாத்தீங்களா, இதெல்லாம் பழைய பாட்டு, நான் பாடுறது போறான். சரி, மதிப்பெண் எனக்கு தான், சரியா? சரி, அப்புறம் நீங்க கேளுங்க.
3: ஒரு ரோட்ல மூணு கரப்பா முச்சி போயிட்டு இருந்து,
2: சரி,
3: அப்போ அதுல ஒரு கரப்பாம்பூச்சி முன்னாடி போய் அந்த பாட்ட படிச்சுட்டான்.
2: சரி,
3: அப்புறம் பின்னாடி வர மத்த கரப்பாம்பூச்சில சிரிச்சு போச்சான்.
2: ஏன்வா என் அன்பேவா? செத்து போச்சு. அந்த பாட்டு பாடணும்னையா?
3: ஆமா, அந்த முன்னாடி போற கரப்பாம்பூச்சி பாட்டு படிச்சோன்னா எல்லாம்
2: அப்படியா? என்ன தெரியாத, மருந்து கிருந்து போட்டு அடிச்சிட்டாங்களா?

0: அழகா பாடி இருக்கு.
1: முன்பே வா என் அன்பே வா அப்படின்னு அந்த கரப்பா மூச்சு திரும்பி நின்று பாடி இருக்கேன.
0: கரெக்டா வந்து ஏதோ வாகனம் வரும்போது பாடிச்சா?
1: இல்லம்மா, அந்த அந்த கரப்பாம்பூச்சி நின்ன இடத்துக்கு பின்னால அந்த கரப்பாம்பூச்சி அழிக்கிறதுக்கு ஒரு கோடு போடுவாங்க பாருங்க, சாக் பீஸ், அது போட்டிருக்கும். இந்த கரப்பாம்பூச்சி முன்பேவா அன்பேவான்னு அது வேகமா ஓடி வந்து அந்த கோட்டை தொட்டு அப்படிதானம்மா போச்சு. இது என்ன இது, விடையே தெரியலையே, எப்படி சொல்லுங்களேன், நானே கேட்டுக்கிறேன்.
2: கிளம்பிட்டீங்க
1: சிறப்பு,
0: மகிழ்ச்சி.
1: மகிழ்ச்சி
0: அண்ணா, நீங்க இப்படி ஒரு பதில எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க போலே.
1: நான் வந்து சரி ரைட்டு, அது எதுக்கு வம்பு, சின்ன பிள்ளைகள ஏதாவது கேட்கும், நம்ம சரி சரின்ட்டு போயிடும். அப்போ மதிப்பெண் வந்து எனக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்று.
0: ஆமாம் ஆமாம், ஒரு ஒரு மதிப்பெண். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். குட்டி திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டுருக்கு. ஆஹா ஆஹா

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: நேரலை இசைப்பாடல்கள் துடிப்பான கேள்விகள் திகட்டாத பதில்கள் தித்திப்பான இந்த நேரலை நிகழ்ச்சி பொதிகை தும்பி கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கும். நேரம் 4:24 ஆயிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில நேர அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்கம்மா, யாருங்கன்னு பேசுறீங்க?
1: குரும்பூர்ல இருந்து லூசியா பேசுறேன்.
0: லூசியாமா, இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா?
1: பேசியிருக்கேன், இப்போ ஒரு 10-20 நாளா வரல.
0: சரி, இன்னைக்கு வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நீங்க கேட்க போறீங்களா நான் கேட்கவா?
1: நீங்க கேளுங்க.
0: நான் கேட்கவா? இப்போ நமக்கு 40 செகண்ட் டைம் இருக்கு. அது பதில் சொல்ல இருக்கு. அப்ப 1 ல இருந்து 40 வரைக்கும் நீங்க சொல்லணும். சரிங்களா? 1, 2, 3, 4, 5 வரக்கூடிய இடத்துல 5 சொல்லணும். 5, 10, 15, 20, 25, 30, 35, 40 அந்த 5 படை எண்கள் மட்டும் நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும், இதெல்லாம் தமிழில் சொல்லணும்.
1: சரி,
0: கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே நீங்கள் 40 சொல்லியும் முடிச்சிடணும்.
1: சரி,
0: ஸ்டார்ட் பண்ணலாமா?
1: ஆ, ஓகே,
0: ஸ்டார்ட்.
1: 1, 2, 3 சாரி,
2: வேகமா சொல்றப்ப இத மாதிரி ஒரு சில இத ஆமா வரத்தான் செய்யும். பரவாயில்ல, ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா, நல்ல சிறப்பா
0: சொன்னீங்க.
2: மதிப்பெண் வந்து உங்களுக்கு கிடையாது. சரியா?
1: பல்லாங்குழியில்
2: வட்டம் பார்த்தேன், ஒற்றை நாணயம்
0: ஒன்னு சொல்லிட்டோம், பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன். சரியா? ரெண்டாவது வந்து எட்டனா இருந்தா எட்டு ஊரு என் பாட்ட கேக்கும், காசு மேல காசு வச்சு, அது ஒரு பாட்டு. காசு பணம் துட்டு மணி மணி, அது ஒரு பாட்டு. அப்புறம்
1: ஒரு பாட்டு,
0: ஞாபகம் வரலையே,
1: சொல்லுங்க. ஒரு பாட்டு, எவ்வளவு பாட்டு?
0: ஆமா, எவ்வளவு பாட்டு இருக்கு.

0: ஆஹா, ஒரு பாட்டில் மாட்டிக்கிட்டேன்.
1: டைம் முடிஞ்சிருச்சு.
0: ஆமா, பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே.
2: பணம் என்னடா பணம், பணம் தானடே நிரந்தரம்.
0: அருமை அருமை, அழகு. சிறப்புமா, ரொம்ப அருமையா நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க. மதிப்பெண் உங்களுக்கு தான்.
2: நன்றி சார்.
0: மகிழ்ச்சிமா, ரொம்ப மகிழ்ச்சி.
1: என்னென்ன, சரி இப்ப நம்ம பாட்டு கேட்டு இருந்தெல்லாம் யூத் திரைப்படத்துல இந்த பாடல் வந்துட்டு இருக்கு.

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: நேரம் 4:34 ஆயிட்டிருக்கு. பொதிகை தும்பி கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். அடுத்த நேரலையில் இணைற நேர் யாரு? வாங்க, வணக்கம்.
1: ஹலோ,
2: ஹலோ,
1: வணக்கம், சொல்லுங்க.
2: வணக்கம் வணக்கம் ஐயா, சந்திரங்கோயில் இருந்து கோட்டியப்பன் பேசுறேன்.
1: சரிங்க, தயாரா இருக்கீங்க?
2: நலமா இருக்கீங்களா?
1: ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும். கேள்வி கேட்கட்டுமா?
2: கேளுங்க.
1: சரி, ஆறுகள் நதிகள் அதோட பேர் வர்ற மாதிரி ஒரு 5 பாட்டு வேணும் எனக்கு. ஒவ்வொரு நதி அல்லது ஆறை குறிக்கிற மாதிரி அந்த சொல்லு இருக்கணும். சரியா? ஆமா, நேரம் ஆரம்பிச்சாச்சு. சொல்லுங்க, ஏதாவது ஒரு ஆற்றின் பெயர் அல்லது நதியின் பெயர்.
2: காவிரி. காவிரி நதியோரம்.
1: காவிரி நதியோரம். காவிரி நதியோரம். காவிரி நதியோரம் கலங்கிடும் பூவாசமா? அது எங்க, எந்த, யார் எழுதுனா அந்த பாட்டு? கேள்வி புரிஞ்சுட்டீங்க?
2: அவசரத்துக்கு வர மாட்டேங்குது.
1: என்ன இது, 40 செகண்ட். சிந்து நதியோரம். கதை முடிஞ்சு வச்சு. ஆமா, அது ரொம்ப நாள்
2: ஆயிட்டு.
1: முடிஞ்சு வச்சு. சரி, நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். நீங்க கேளுங்க. சரி, அதெல்லாம் முடிஞ்சு வச்சு சார். கோட்டிப்பா சார், உங்க டைம் முடிஞ்சு போச்சு. நீங்க கேளுங்க.
2: நம்ம இந்த மாற்றி யோசிங்கிற
1: நிகழ்ச்சி கேளுங்க. மாற்றி யோசினா எப்படி சார்? வேற ஏதாவது சொல்லணும்? ஏப்பா பரவாயில்லையா சார், நல்ல கிளீனா சொல்லு. ஏடா கோட்டிப்பா சார், ஆரம்பிச்சிருமா? சரி கேளுங்க. திருச்செந்தூர் போயிருந்தேன் சாமி கும்பிடுறதுக்காக, போனேன். கூட்டம் கடுமையான கூட்டம் சார். நான் முந்தா நாள் தான் அந்த புத்தகம் படித்தேன் சார். அடே அப்பா, எவ்வளவு நாள் ஆச்சு அந்த புத்தகத்தை படிச்சு. கல்கி எழுதின புத்தகம் சார், பொன்னியின் செல்வன். 3வது முறையாக படிக்கேன், நல்லா இருந்துச்சு.
2: நடக்க போறதுன்னு
1: நாளை காலையில தான் வந்து ராம்நாடு போறேன். அங்க ஒரு சின்ன நிகழ்ச்சி இருக்கு, அதை முடிச்சுட்டு நாளை கழிச்சு வருவேன். வேற
2: ரொம்ப நன்றி
1: சார், ரொம்ப மகிழ்ச்சி நிகழ்ச்சியில் கலந்துட்டு. என்ன, தறி ஓடலையா அன்னைக்கு?
0: அந்த சந்தோஷத்துல ஒரு பாட்டை கேட்டுட்டு வந்துடலாம். எங்கேயும் காதல் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு.
3: மல்லியே சந்தன மல்லியே

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: பதில்களோடு மஸ்தலா போயிட்டுருக்க நம்ம நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் இணையிற அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ.
2: ஆ வணக்கம் சார்.
1: சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? பேர் சொல்லுங்க
2: சார். சிவா கேட்டு நகர்.
1: ஆ சரி, கேள்வி கேட்க தயாரா இருக்கீங்களா?
2: நீங்க கேளுங்களேன்.
1: அப்படியா? சரி, அப்ப சகோதரிக்கு உங்களுக்கு தான் போட்டி, சகோதரி கேட்பாங்க. சரியா?
2: ஆ சரி சார்.
1: ஆ கேளுங்கம்மா.
0: சார், நம்மளுக்கு 40 செகண்ட் டைம் இருக்குது. நீங்கள் வந்து அந்த அவ்வளோ டைம்லேயும் கடிகாரம் பற்றி பேச போகிறீங்க. ஆனால் கடிகாரம் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது.
2: கடிகாரங்கிற வார்த்தையை மட்டும்
0: யூஸ் பண்ணக்கூடாது.
1: ஆனால் கடிகாரம் பற்றி ஒரு 40 செகண்ட் பேசணும், கேப் இல்லாமல். சரியா? ரெடி, ஸ்டார்ட்.
2: கடிகாரங்கிற நான் சொல்லலாமா?
1: ஆ சொல்லலாம்.
2: ஆ கடிகாரங்கிற வார்த்தைக்கு நான் சொல்லலாமா?
1: ம், சரி சொல்லுங்க.
2: சரியா சார்.
1: ஆ ஆரம்பிங்க.
2: நான் நேரம் பார்க்க உதவுவேன். எனக்கு வந்து ஒரு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் காத்து. என்ன என்ன வயது தான் ஒரு நாள் கணக்கிறார்கள்.
1: அப்புறம் ஏப்பா, ரொம்ப கேப் ஆயிட்ட, நேரம் முடிஞ்சிட்ட. எனக்கு ஒரு சின்ன பையனும் ஒரு பெரிய பையனும் உண்டு. பெரிய பையனுக்கு ஒரு குட்டி பையனும் உண்டு. எனக்கு ஒரு பேர பிள்ளை உண்டு. அப்படி ஏதாவது சொல்லிடலாமே.
0: நல்ல முயற்சி பண்ணீங்க சார்.
1: நல்ல சிறப்பான முயற்சி அவங்க சொன்ன மாதிரி. இப்போ நீங்கள் கேளுங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. ஆ, ஒரு 5 படம் சொல்லுமா? இங்கிலீஷ் டைட்டில், தலைப்பு, ஹெட், அது படத்தினுடைய பெயர் ஆங்கிலத்தில் அமைந்த மாதிரி ஒரு 5 படம் சொல்லுங்க.
0: இங்கிலீஷ்காரன் சொல்லலாமா?
1: ம், சொல்லுங்களேன்.
2: இங்கிலீஷ்காரன் தமிழ் சொல்லலாம்.
1: ஆ,
0: 3 சொல்லலாமா? 3 திரைப்படம் இங்கிலீஷ். ஆமாம்.
1: ஆ அது மாதிரி உங்களுக்கு உதாரணமே சொல்லிட்டாருமா?
0: யூத் யூத் இப்போ தான் நம்ம பாட்டு போட்டோம்.
1: அழகா சொல்லாமே. சார் நான் சொல்லட்டுமா?
0: ஆ சொல்லுங்க.
1: டூயட்.
0: டூயட்.
1: மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி.
0: மெட்ராஸ்னே ஒரு படம் இருக்கு,
1: லவ் டுடே இருக்கா?
2: இருக்கு.
1: கேள்வி வந்து எனக்கு இல்லை, அவங்களுக்கு தான் இருந்தாலும் நான் ஒரு முயற்சி பண்ணேன், அவ்வளோதான். சரியா இருந்துச்சா சார்? மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி படம் இருக்கு, தெரியும் இல்லையா? தெரியலையா? ஆடா ஆடா ஆடா, அது எவ்வளோ ஃபேமஸான படம் தெரியுமா? ம், சரி. இப்போ வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆமாம், நான் முயற்சி தான் பண்ணேன். உங்களுக்கு ஒரு மார்க், அவங்களுக்கு ஒரு மார்க். சரியா? ஆ, பாய்ஸ் பாய்ஸ் நிறையா இருக்கு. ஒன்ஸ் மோர்,
0: ஒன்ஸ் மோர்.
1: அப்படியே. ஆ சாரி சார்.
0: பாம்பே.
1: கட்டுப்பாடு இல்லைன்னா வருது, கட்டுப்பாடு போட்டோம்னா வரமாட்டேங்க.
0: ஆமா. சரி, இப்ப நிகழ்ச்சியில பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். உங்களுக்காக வந்துட்டு இருக்க லக்ஷ்மி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இனிய இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: நேரம் 4:50 நிமிடம். நேர்களை பொதிகை தும்பி கேம் ஷோ நேர்களை நிகழ்ச்சியாக நம்ம இணைஞ்சிருக்கிறோம். நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளோடும் விடைகளோடும் அஸ்திட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
3: வணக்கம்.
2: ஆ சொல்லுங்க சார், எங்கேருந்து பேசுறீங்க? பேர் சொல்லுங்க.
3: பாப்பாங்குளத்துலேருந்து மாயாடிதுரை பேசுகிறேன் சார்.
2: சரிங்க சார், கேள்வி முதல்ல நீங்கள் கேளுங்க. இல்லையா நாங்கள் கேட்குமா?
3: தலைநகரத்துல ஒரு பேர்
2: தமிழ்நாட்டின் தலைநகரமா?
3: தலைநகரத்துல ஒரு ஊரோட பேர்.
2: திருவொற்றியூரா?
3: திருவெற்றியூர்
2: சொல்லக்கூடாது, திருவொற்றியூர் தான் சொல்லணும். பரவாயில்ல, சரியா?
3: திருவெற்றியூர் நினைச்சேன்.
2: திருவொற்றியூர், சரியா? ரைட், ரொம்ப நல்ல முயற்சி. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன்.
3: கேளுங்க சார்.
2: அதாவது 1, 2, 3, 4 இது வர்ற மாதிரி ஒரு 4 சினிமா பாட்டு பாடிருங்களேன். நான் இன்னைக்கு ரொம்ப ஈஸி.
3: 1, 2, 3, 1, 2, 3, 4
2: ஆமா, இந்த 4 எண்களும் அந்த பாட்டில் அமையணும். அப்படியே ஒரு 4 பாட்டு, 1-க்கு 1 பாட்டு, 2-க்கு 1 பாட்டு, 3-க்கு 1 பாட்டு, 4-க்கு 1 பாட்டு பாடிருமா?
3: 2, 3, 4, 5, 6 உங்க ஊரு சொந்த ஊரு என்ன பேரு?
2: சரி, இதை எதுக்கு வச்சுக்கிறேன்? இதை வந்து 1-க்கு வச்சுக்கிறோமா, 2-க்கு வச்சுக்கிறோமா, 3-க்கு வச்சுக்கிறோமா, 4-க்கு வச்சுக்கிறோமா? ஏதாவது 1-க்கு தான் வச்சுக்கணும்.
3: ஒன்று
2: சேர்ந்த சொல்லலாம். அப்புறம்
3: ஒரு 3 முடிச்சால
2: வெரி குட், வெரி குட், வெரி குட். 4 சொல்லுங்க. அங்கதானே சிக்குதான், அங்கதானே மாட்டுதாரு.
1: டைம் முடிஞ்சிருச்சு,
2: நேரம் முடிஞ்சிருச்சான்.
3: நாலு
2: பக்கம் வேடர் உண்டு, நடுவினிலே மானிரண்டு காதல். அம்மம்மா,
3: பழைய பாடல்களால கொஞ்சம் வர மாட்டேங்க.
2: இது மீடியம் தான், இது ரொம்ப பழசு கிடையாது.
3: சரிங்க சார்,
2: நல்ல முயற்சி சார், நல்ல முயற்சி, அருமையா அருமையா முயற்சி பண்ணி ரொம்ப மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
1: நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு யாரெல்லாம் வந்து நிகழ்ச்சியில என்னென்ன மதிப்பெண்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பாத்துடலாம். மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா,

0: நீங்கள் வந்து 5 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க.
1: அப்படியா?
0: ஆமாம்.
1: பரவாயில்லையே.
0: அப்புறம் நான் வந்து 3 மதிப்பெண் வாங்கியிருக்கேன்.
1: சரி,
0: நேயர்கள் வந்து 4 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க.
1: அடே பாப்பா, நம்ம தான் இன்னைக்கு டாப்பு.
0: ஆமாம், சூப்பர். ஆனாலும் நேயர்கள் வந்து ரொம்ப அட்டகாசமாக கலந்துக்கிட்டு நம்மளுக்கு மதிப்பெண் தந்திருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கும் ஒரு பாராட்டு சொல்லிக்கலாம்.
1: நிச்சயமா.
0: எந்தெந்த நேயர்கள்லாம் மதிப்பெண் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். குற்றாலம் அம்பலவாணன் வந்து 1 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, இன்னொரு மதிப்பெண் எனக்கு கொடுத்துருக்காங்க. மீனாட்சிபுரம் யாழினியும் 1 மதிப்பெண் அவங்க எடுத்துகிட்டு 1 மதிப்பெண் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. குரும்பூர் லூசி அவங்க 1 மதிப்பெண், எனக்கு 1 மதிப்பெண். சங்கரன் கோவில் கோட்டியப்பன் வந்து 2 மதிப்பெண்ணும் உங்களுக்கு தந்திருக்காங்க. கேடிசி நகர் சிவா வந்து 1 மதிப்பெண் அவங்களுக்கும், 1 மதிப்பெண் எனக்கும். பாப்பாங்குளம் மாயாண்டி இவங்க வந்து 2 மதிப்பெண் உங்களுக்கு தந்திருக்காங்க. சூப்பர் நேயர்களே, உற்சாகமாக இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நல்ல சிறப்பாக விளையாடுனீங்க, உங்க எல்லாத்துக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்க கூட பேசிட்டு இருந்தோம் நான் எஸ் லிசி ஜெகன் மற்றும்
1: எல் சுப்பிரமணியன்.
0: நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டு இருக்கு. மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து கேட்கலாம். 5 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து படமும் பாடலும் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு.

உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் மீட்கப்பட்டு தில்லி அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஷெட்யூல்டு வகுப்பினருக்கான நலத்திட்டங்களின் செயலாக்கத்தை கண்காணிப்பதற்கான அம்சங்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் நாட்டின் நிதிச் சேவையில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தனியார் பேருந்துகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அரசு போக்குவரத்துக் கழகத்தின் இலவச பயண திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். ஆக்கிரமிப்பாளர்களை பாதுகாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்படுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அத்தியாவசியப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த தாவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சூர்யா கரிஷ்மா தமிரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று துபாயில் தொடங்குகிறது. ஸ்லோவேக்கியா ஓபன் செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லியூக் மெண்டோன்கா 4 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய்சிங் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் தாய்லாந்தின் குனானன் பாண்டதான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்குர் பட்டாச்சார்ஜி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பெல்ஜியம் இடையேயான 7வது இடத்திற்கான ஆட்டம் இன்று பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 5:03 ஆயிட்டிருக்கு. இந்த படமும் பாடலும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஆண்டில் வெளிவந்த திரைப்பட பாடல்களை திரை தகவல்களோடு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி எந்த வருஷத்தில் இடம்பெற்ற திரைப்படம் பாடல்களை கேட்க இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க. முதல் பாடலை கேட்டதுமே உங்களுக்கு தெரியும் இது எந்த வருஷத்தோட திரைப்பட பாடல். இன்றைக்கி படம பாடல் நிகழ்ச்சியில் உங்களுக்காக வந்துட்டுருக்குன்னு

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேரம் 5:09. படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி 1980 வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். இப்போ நாம் கேட்க போகிற இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ரிஷி மூலம். இந்த திரைப்படம் 1980 வெளியான ஒரு அழகான ஃபேமிலி ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை இயக்கியிருக்காங்க டிரெக்டர் எஸ்பி முத்துராமன். கதை திரைக்கதை எழுதியிருக்காங்க ஜெய மகேந்திரன். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு பெயர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாடகத்தை தழுவி உருவாக்கப்பட்ட ஒரு கதையாகவே சொல்லலாம். இந்த படத்தோட லீட் ரோலில் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களும் கே ஆர் விஜய் அவர்களும் நடிச்சிருப்பாங்க. கூடவே மேஜர் சுந்தர்ராஜன், சுருளிராஜன், தேங்காய் சீனிவாசன், மனோரமா, ஒய்ஜி மகேந்திரன் இப்படி நிறைய நடிகர்கள் இந்த படத்தில் நம்ம பார்க்கலாம். இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசை, கண்ணதாசன் பாடல் வரிகள் அமைந்த பாடல்கள் இந்த படத்துக்கு தனி அழகு சேர்த்துருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நீரம் இது அந்த பாடல், மழை வருவது, ஐம்பதிலும் ஆசை வரும், இந்த பாடல்லாம் இன்றைக்குமே நிறைய பேருடைய விஷ்லிஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னே சொல்லலாம். சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து சந்தோஷ் அப்படிங்கிற பெயரில் வந்து போலீஸ் அதிகாரியாக வர்றாங்க. அவருடைய மனைவி தான் கோகிலாவாக வந்து கே ஆர் விஜயா நடிச்சிருப்பாங்க. கணவன் மனைவி வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டுருக்கும்போது சிவாஜி கணேசன் கடந்த காலத்தை பற்றி ஒரு உண்மை வந்து வெளியில் வருது. சிவாஜி கணேசன் ஒரு காலத்தில் அவங்க வந்து தவறான வாழ்க்கையை பற்றி மனைவி கிட்ட வந்து மறைச்சிருப்பாங்க. அதை பற்றி சொல்லும் போது அவங்க வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக என்னென்னா பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சுருப்பாங்க. அந்த உண்மை தெரிந்து வந்ததுமே கணவன் மனைவி இடையே வந்து உறவில் விரிசல் ஏற்பட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா இந்த குடும்பம் எப்படி மீண்டும் ஒன்றா சேருது அப்படிங்கிறதா இந்த படத்தோட எமோஷனல் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 50 ஆசை வரும் அப்படிங்கிற பாடல் வந்து கேரளாவில் உள்ள கள்ளிக்கோட்டை அப்படிங்கிற பகுதியில் படமாக்கப்பட்டதாக தகவல் இருக்குது. அதே போல் நேரமது பாடல் தொடர்பாக பார்த்திங்கன்னா இந்த இசையமைப்பு வந்து மாமல்லபுரம் பகுதியில் வந்து ஒரு ஹோட்டலை சுற்றி சுற்றி இந்த பாடலில் காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியும். அதுலேயும் பார்த்திங்கன்னா குறிப்பாக நிறைய காமெடி காட்சிகளுமே வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதில் குறிப்பாக இடம்பெற்றிருப்பாங்க சுருளிராஜன், தேங்காய் சீனிவாசன். அதில் ஒரு காட்சி பார்த்திங்கன்னா பொண்டாட்டி சரியில்லை அப்படின்னா வந்து சந்தோஷமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சுருளிராஜன் அவர்கள் வந்து சொல்லுவாங்க, இல்லை இல்லை பொண்டாட்டி சரியில்லைனாலும் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன்ப்பா அப்படின்னு ரொம்ப காமெடியாக அந்த ஒரு நகைச்சுவை உணர்வோடு சொல்லுவாங்க இல்லையா. இப்படி நிறைய நகைச்சுவை காட்சிகளும் இந்த எமோஷ்னல்ஸ்க்கு நடுவில் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ அந்த படத்துலேருந்து பாடல் கேட்கலாம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை மறுநாள் ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும்.
0: மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம்.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறன்று காலை 11 மணிக்கு.

நேரம் 5:18. படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி 1980ஆம் ஆண்டுகளில் வெளிவந்த திரைப்படத்திலிருந்த பாடல்கள் திரை தகவல்களோடு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்தது நாம் பார்க்க போகிற திரைப்படம் பில்லா. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஹீரோ வந்து ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இதே பெயரில் ஒரு புது திரைப்படமும் நாம் பார்த்துருப்போம். அதுவும் வந்து இந்த ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து 1980ஆம் ஆண்டில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா பில்லாவாகவும் ராஜபாவாகவும் டபுள் ரோலில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஜோடியாக ஸ்ரீபிரியா, முக்கியமான கதாபாத்திரங்களில் கே பாலாஜி, மேஜர் சுந்தர்ராஜன், ஆர் எஸ் மனோகர், தேங்காய் ஸ்ரீனிவாசன், மனோரமா உள்ளிட்ட பல நடிகர் நடிகைகள் இந்த படத்தில் நம்ம பார்க்கலாம். இந்த படத்தை இயக்கியிருப்பாங்க டிரெக்டர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி. இவங்கள தான் பெண்ணால் சினிமா உலகமே பில்லா கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு அன்போடு அழைக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த கதையை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பயங்கரமான ஒரு கேங்ஸ்டர் பில்லா, இன்னொரு பக்கம் அவரை போலவே தோற்றம் இல்லை அப்பாவியான ராஜப்பா. போலீஸ்க்கு வந்து பில்லாவோட ஒரு கேங்கை கண்டுபிடிக்கணும். அதுக்காக பில்லாவை போலவே இருக்கிற ராஜப்பாவை வச்சு ஒரு பெரிய பிளான் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது தான் அந்த படத்தோட ரியல் கேமே. யார் உண்மையான பில்லா, யார் ராஜப்பா, யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே ஒரு த்ரில்லரோடு இந்த படம் வந்து நகர்ந்து போயிட்டே இருக்கும். இந்த கன்ஃபியூஷனை வச்சு ஒரு சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த படத்தில். குறிப்பாக வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து டபுள் ரோலில் ரெண்டு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஷேடில் காட்டியிருக்கிறது வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய அட்ராக்ஷன்னே சொல்லலாம். இந்த படம் பார்த்திங்கன்னா 1978ஆம் ஆண்டு வெளியான ஹிந்தியில் டான் அப்படிங்கிற படத்தோட ரீமேக். இந்த படத்துக்கு MS விஸ்வநாதன் அவர்கள் வந்து இசையமைச்சிருப்பாங்க. கண்ணதாசன் வரிகள் அமைச்ச பாடல் எல்லாமே மிகப்பெரிய ஹிட். மை நேம் இஸ் பில்லாவாக இருக்கட்டும், இரவும் பகலும், இப்படி சூப்பரான பாடல்கள் இந்த படத்தில் நிறைய நம்மளால் கேட்க முடியும். அதோடு பார்த்தீங்கன்னா அந்த அப்பாவி கேரக்டரில் வரக்கூடிய அந்த ராஜப்பா, அவங்க வந்து இந்த மனோரமா, இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையிலான அந்த காமெடி வந்து நல்லாயிருக்கும் இந்த படத்தில். என்னென்னா அவங்க வந்து இந்த பாட்டு பாடுற கச்சேரி நடத்துகிற மாதிரி ஒரு இது போயிட்டுருப்பாங்க. அப்போ மனோரமா அவர்கள் வந்து இவ்வளோ காசு கொடுத்தாதான் அவங்க உன்னோட இதில் வந்து நான் பாட்டு பாடுவேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இவ்வளோ காசு கொடுத்தலாம் நீ வர தேவையே இல்லை அப்படின்ன மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு காமெடி சீன் இந்த படத்தில் நினைவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறோம். கேளுங்க. இப்ப நம்ம அந்த படத்துல இருந்து பாடல் கேட்கலாம்.

என்ன பொழுதென்ன நாள் தோறும் விளையாடி வாழ்வோம். நான் கொண்டு வந்தேன நீ கொண்டு வந்தாய செல்வம். நாள் என்ன பொழுதென்ன

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை மறுநாள் ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும்.
0: மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம்.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறன்று காலை 11 மணிக்கு.
2: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
3: மேகம் பூவாய் தூவும்.
2: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
3: இதுவரை

0: தேவிது இதயத்தை.
1: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
1: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசை மலைனா அப்படித்தான் இருக்கும்.
1: என்ன இசை மலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலை தானே.
1: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6ங்க.
5: நேரம் 5:28. படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக நாம் பயணிக்க போகிற 1980களோட இன்னொரு அழகான திரைப்படம் அன்புக்கு நான் அடிமை. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள், ரதி, சுஜாதா, விஜயன், தேங்காய் சீனிவாசன் இப்படி பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டிரெக்ட் பண்ணியிருப்பாங்க ஆர் தியாகராஜன் அவர்கள். இசை இளையராஜா அவர்கள் அமைச்சு சூப்பர் ஹிட்டும் கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மீனிங், அன்பு அப்படின்னு ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு இந்த படத்தை உருவாக்கியிருப்பாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிற அந்த கதாபாத்திரம் பார்த்திங்கன்னா அன்பையும் மனிதநேயத்தையும் முக்கியமாக நினைக்கிற ஒரு மனிதராக வருவார். வாழ்க்கையில் சந்திக்கிற மனிதர்களோட உறவு, அவர்களுக்கு இடையான பாசம், அதே நேரத்தில் எதிர்பாராத பிரச்சனைகள், இப்படியாக கதை நகர்ந்த போது ரஜினிகாந்த் அவர்களோட அந்த காலத்து நடிப்பில் ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி என்ன அப்படின்னா, அவங்க ஆக்ஷன் ஹீரோவாக மட்டும் இல்லாமல் எமோஷ்னல் சீன்லையும் ரொம்ப நேச்சுரலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் அந்த எமோஷ்னல் சைட்ஸ் வந்து நம்ம நல்லா பார்க்க முடியும். இந்த படத்துக்கு இசை வந்து இளையராஜா அவர்களோட ஆரம்ப காலம், 1980களோட ஆரம்ப காலத்தில் அவங்களோட இசை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த அந்த ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் வந்து இந்த படத்தில் நம்ம கேட்க முடியும். அதனால தான் கதை பார்த்திங்கன்னா காதல், ஃபேமிலி, சென்டிமெண்ட் எல்லாத்துக்கும் நடுவில் பாடல்களுக்கும் ஒரு முக்கியமான இடம் பிடிச்ச ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். அதே நேரத்துக்கு காமெடிக்கும் பார்த்தீங்கன்னா பஞ்சமே வைக்காத அளவுக்கு இந்த திரைப்படத்தை சூப்பராக எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் வந்து 3 திருடங்களை ஒரு போலீஸ் வந்து பிடிச்சி வச்சுருப்பாங்க. அந்த பிடிச்சி வச்சுருக்கிற அந்த திருடங்களை வந்து விசாரிக்கிறதுக்கு போலீஸ் அதிகாரியாக ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வராங்க. நீங்களா இந்த 3 பேரையும் பிடிச்சிங்க, எப்படி பிடிச்சிங்க, என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்குற ஒரு சுச்சுவேஷன் வருது. அதுக்கப்புறமா அந்த 3 பேரோட எக்ஸ்பிளனேஷனும் போலீஸ்காரங்களோட ரியாக்ஷனும் சேர்ந்து ஒரு நல்ல காமிக் கன்ஃபியூஷனை உருவாக்குற மாதிரி அந்த சீன் இருக்கும். ஒரு பெரிய காமெடி டைலாக்லாம் இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்களோட அந்த சீரியஸான ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இதெல்லாம் சேர்த்து ஒரு காமெடி சுச்சுவேஷனை நம்மளுக்கு கொண்டு வரும். நாம் இப்போ அத கேக்கலாம்.
6: விவரமா தான் இருக்காரு, நாம தான் என் விவரம் கிட்ட போய் அலையறோம்.
7: 1617.
6: நேரா லாக்அப் ரூம் உள்ள போய் அந்த பாய்லர், பர்ஸ், அண்டா எல்லாத்தையும் அள்ளிட்டு வா.
7: அதெல்லாம் ஏன் கொண்டு போய் உள்ள வச்சிருக்கீங்க?
6: ஒண்ணா வரும் பாருங்களே. வாயா சார், இவன் இருக்கானே ஒரு அப்பாவினுடைய பர்ஸ பிக் பாக்கெட் அடிச்சுட்டு ஓடிட்டான் சார். அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களெல்லாம் விரட்டி பிடிச்சி எங்கிட்ட ஒப்படைச்சாங்க.
7: சார், இந்த பையன் இருக்கானே, இவன் கிணத்தடியில பல பலன்னு விளக்கி வச்சு அண்டாவை தூக்கிட்டு ஓடிட்டான் சார். அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் லகக்குன்னு பிடிச்சி எங்கிட்ட ஒப்படைச்சாங்க சார்.
8: இது இருக்கானே, சுடுதண்ணியோட பயிலரை தூக்கிட்டு ஓடிட்டான் சார். அக்கம் பக்கத்துல உள்ளவங்க விரட்டி பிடிச்சி என்கிட்ட ஒப்படைச்சாங்க சார்.
7: எல்லா அக்கம் பக்கம் உள்ளவங்க பிடிச்சி கூட்ட கேஸ் தானே, நீங்க யாரையும் பிடிக்கலையா?
6: சார் சார் சார் சார், முயற்சி பண்றோம் சார்.
7: பெரியவங்க யாருக்கிட்ட திருந்தாங்க
6: சார்? ஒரு அப்பாவி பர்ச பறி கொடுத்தான்னு சொன்னேன் சார, அது நான் தான் சார்.
7: அண்டா, அது எனக்கு சொந்தமானது சார். என் பொண்டாட்டி கையாலேயே பல பலன்னு வரைக்கி வச்சேன் சார்.
6: பாய்லர்,
8: அது நான் தான் சார்.
7: தெரியுது. ஏன் உங்களுக்கு வெக்கமா இல்ல?
6: ஐயா கேக்குறாரு, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல?
7: நான் சொல்ல உங்களுக்கு இல்ல, அவங்க கிட்ட ஏமாந்ததும் இல்லாம ஏதோ பெரிய பேங்க் உள்ள வச்ச மாதிரி கொஞ்சம் உள்ள போட்டுருக்கீங்களே. ஒருத்தன் எதுக்காக ஏற்றிடுறோம்?
6: அது அவங்களுடைய தொழில் சார்.

கேட்டுட்ருக்கீங்க, இது படமும் பாடலும் நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.6ல. நேரம் 5:36 ஆயிட்டுருக்கு. அடுத்து என்ன திரைப்படம் அப்படின்னா, 1980 வெளியான ஒரு வித்தியாசமான ஆக்ஷன் அட்வென்ச்சர் திரைப்படம்னு சொல்லலாம், குரு திரைப்படம். இந்த படத்தில் நம்ம வந்து கமலஹாசன், அவங்களுக்கு ஜோடியாக ஸ்ரீதேவி, இவங்களோட ஆர் முத்துராமன், எம் என் நம்பியார், மேஜர் சுந்தரராஜன், மோகன் பாபு, ஒய்ஜி மகேந்திரன், இப்படி நிறைய நடிகர் நடிகைகளை நம்ம இங்கே பார்க்க முடியும். இந்த படத்தை இயக்கியிருக்காங்க மலையாள திரையுலகோட முக்கியமான இயக்குநரான ஐவி சசி அவர்கள். இந்த படத்துக்கு இளையராஜா அவர்களுடைய இசையில் பாடலாம் அட்டகாசமாக இருக்கும். ஜூலை 18 1980 வெளிவந்த இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதாநாயகனா கமலஹாசன் அவர்கள் அசோக் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. வெளிப்படையா பார்க்கும்போது ஒரு பணக்கார, அதாவது பிறருக்கு உதவி செய்யற ஒரு நல்ல மனுஷனா இருப்பாரு. அவருடைய அம்மாவுடைய பேர்ல ஒரு கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கான ஒரு நிலையமும் நடத்திட்டு வராரு. ஆதரவில்லாத கைவிடப்பட்ட அந்த குழந்தைகளை அங்கே தங்கும் இடம், கல்வி இதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு நல்ல மனுஷனாக இருந்துட்டுருக்காரு. ஆனால் அசோக்கோட இன்னொரு முகம் வந்து யாருக்குமே தெரியாது. அந்த குழந்தைகளுக்காக காப்பகத்தை தொடர்ந்து நடத்துறதுக்காக இரவு நேரங்களில் குரு அப்படிங்கிற மர்மமான கதாபாத்திரமாக மாறி கொள்ளையடித்த பணத்தை ஒரு நல்ல காரியத்துக்காக பயன்படுத்திட்டு வராரு. அதனால தான் இந்த படத்தோட கதையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்ட்ராஸ்ட் இருக்குது. வெளியில் பார்த்தா நல்லவராக இருப்பார், மறுபக்கம் பார்த்திங்கன்னா போலீஸ் தேடிட்டுருக்க ஒரு நபராக இருப்பார். கமலஹாசன், ஸ்ரீதேவி பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் ஸ்ரீதேவி வந்து சுஜாதாவாக நடிச்சிருப்பாங்க. சுஜாதாவுக்கும் அசோக்குக்கும் காதலும் உருவாகுது. ஆனால் அந்த காதலுக்குள்ளேயே ஒரு பெரிய ட்விஸ்ட்டும் இருக்குது. அசோக்கோட அந்த

0: காலத்தில் கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சுஜாதா குடும்பத்துக்கும் எதிர்பாராத ஒரு தொடர்பும் இருக்குது, பின்னால் தான் அதுவும் தெரியவும் வருது. அதுக்கப்புறமா அசோக் எதிர்கொள்கிற அந்த எமோஷ்னல் கான்ஃப்ளிக்ட் தான் கதையை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகுங்க. இந்த படத்தினுடைய இசை பற்றி சொல்லி ஆகணும். இளையராஜா அவர்களுடைய இசையில் தமிழ் வெர்ஷனுக்கு கண்ணதாசன், கங்கை அமரன், பஞ்சரணாச்சலம் இப்படி பாடல்களை எழுதி அசத்தியிருப்பாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா பறந்தாலும் விடமாட்டேன் அப்படிங்கிற பாடல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா இந்த பாட்டில் கமலஹாசன் அவர்கள் வந்து விமானத்துலேயும் ஸ்ரீதேவி வந்து ஹெலிகாப்டர்லேயும் வர்ற ஒரு விஷுவலை வந்து உருவாக்கியிருந்தாங்க. இதுக்காகவே பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர் வந்து டெல்லியிலேருந்து ஒரு விமானமும் ஹெலிகாப்டரும் வாங்கியதாகவும், பாடல் வந்து 4 நாட்கள் படமாக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுது. அந்த காலத்தில் இப்படி ஒரு விஷுவல் கிரியேட் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ஒரு டெக்னிக்கல் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இன்னும் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு சாதாரண ஆக்ஷன் ஃபிலிம் கிடையாது. ஒரு பக்கம் வந்து ஒரு ஆர்ஃபண்டு சில்ட்ரனுக்காக நடத்தப்படுற ஒரு காப்பகம், இன்னொரு பக்கம் குரு அப்படிங்கிற ஒரு நபர், அதுவும் அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா காதல், குடும்ப உறவுகள், பழைய பகை, ஒரு ஐடென்டிட்டி சுற்றிய ஒரு ட்விஸ்ட், இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு பல எலமெண்ட்ஸை ஒன்று சேர்த்த ஒரு படமாக இந்த படத்தை நம்ம பார்க்க முடியும். இந்த படம் பார்த்திங்கன்னா 1973 வெளியான ஹிந்தி திரைப்படமான ஜக்னோ அப்படிங்கிற திரைப்படத்தோட ரீமேக் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் தெலுங்கு மொழிகளில் ஒரே நேரத்தில் தயாரிக்கப்பட்டது. இந்த படத்தோட வெற்றி அப்படின்னா தமிழ் அப்புறம் தெலுங்கு வெர்ஷன்ஸ் ரெண்டுமே நல்ல வரவேற்பு பெற்று சில்வர் ஜூப்ளி வரைக்குமே வெற்றி பெற்றுச்சு. அதோட தமிழ் பதிப்பு வந்து இலங்கையில் வந்து நிறைய நாள் வந்து ஓடியது. இப்படியா ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தாங்க. இந்த குரு திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா ஸ்ரீதேவி அவர்களும் கமலஹாசன் அவர்களும் அந்த காப்பகம், குழந்தைகள் காப்பகத்தை பற்றி எப்படி இதை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு வந்து அவங்க ரொம்ப ஆச்சரியமாக கேட்கும்போது இவங்க சொல்கிற அந்த ஒரு உரையாடல் நாம் இப்போ கேட்கலாம்.
1: இது என்ன பள்ளிக்கூடமா?
2: பள்ளிக்கூடம் மட்டும் இல்லை, அனாதரமாக விடப்பட்ட இந்த குழந்தைகளுக்கு அடைக்கலம் தர ஒரு ஆலயம்னு கூட சொல்லலாம்.
1: இவங்கெல்லாம் அனாதைங்களா?
2: இந்த கேள்வி அந்த குழந்தைகளை பார்த்து யாரும் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த நிலையத்தையே நான் கட்டினேன்.
1: எவ்வளவு புனிதமான லட்சியம் உங்களுடையது. உங்க மாதிரி லட்சியவாதி தான் இந்த நாட்டுக்கு தேவை. இது யாருடைய சிலை?
2: அது எங்க அப்பாவோட சிலை, பேர் பார்வதி. அவங்க ஞாபகார்த்தம் நான் அந்த நிலையத்தையே உருவாக்கினேன்.
1: நீங்க ஒரு பெரிய பணக்காரன் மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா நீங்க எவ்வளவு பெரிய குணம் உள்ளவர்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க அறிமுகம் கிடைச்சது என் அதிருஷ்டம். ஒரு முறை வீட்டுக்கு வாங்களேன்.
2: வரேன்னு சொல்லிட்டு வந்தா அதுல சர்ப்ரைஸ் இருக்காது. ஒரு நல்ல நாள்ல நல்ல சந்தர்ப்பத்துல நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்.
0: இந்த காட்சி பார்த்தீங்கன்னா வெறும் டெலாக் சீன் இல்லைங்க. அசோக் யார் அப்படிங்கிறத ஸ்ரீதேவிக்கும் அதே நேரத்தில் ஆடியன்ஸுக்கும் புரிய வைக்கிற ஒரு கேரக்டர் டிஃபைனிங் மூமெண்ட்டாக தான் இருக்குது. இப்போ நாம அந்த திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்கலாம்.

படமும் பாடலும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னா வறுமை நிறம் சிகப்பு. இந்த படத்தோட பெயரை கேட்டதுமே நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சோஷியல் மெசேஜ் வந்து கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஆமாங்க, 1980 வெளியான இந்த திரைப்படத்தில் கமல்ஹாசன், ஸ்ரீதேவி, திலீப், பூர்ணம், விஸ்வநாதன், எஸ் வி சேகர் இப்படி நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணாங்க கே பாலச்சந்தர். இசை வந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், பாடல் எல்லாமே அல்டிமேட் பாடல்கள். அதுலேயும் கமல்ஹாசன் அவர்கள் வந்து சுந்தரம் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. ஒரு படித்த இளைஞர், ஆனால் படிப்பு இருந்தும் வேலை கிடைக்காமல் வறுமையோர போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞராக நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா வேலை இல்லாத நிலை தான். நான் படிச்சிருக்கேன், ஆனால் என்னால் உழைக்க முடியும், ஆனால் ஏன் எனக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற கோபமும் விரக்தியும் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் ஸ்ரீதேவி வந்து தேவி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் அவங்களுடைய

வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு நபராக உள்ளே வராங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பு பார்த்திங்கன்னா, காதல் மட்டும் இல்லாமல் அந்த காலத்து இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு பிரச்சனை, வாழ்க்கை மீதான அவங்களுடைய ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன், இது எல்லாமே கலந்த ஒரு ஃபீல் கொடுக்கும். அதனால் இந்த படம் வந்து ஒரு சிம்பிள் லவ் ஸ்டோரி கிடையாதுங்க. படிப்பு, வேலை, வறுமை, தன்மானம், சமூகத்தில் மனுஷனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை, இது எல்லாத்தையுமே பேசுகிற ஒரு திரைப்படம் தான் இந்த வறுமை நிறம் சிவப்பு. அதே நேரம் பார்த்திங்கன்னா, சுந்தரம் அவங்க வந்து வாழ்க்கையில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை மட்டும் நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கக்கூடிய மனநிலையினாலே நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. அந்த மனநிலையை ஸ்ரீதேவியோட கேரக்டரும் புரிஞ்சுக்கிற அந்த விதமும், ரெண்டு பேர்த்துக்கு இடையிலான உரையாடல்களும் படத்துக்கு படம் பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் ஃபீல் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1980ல் வந்த படம் அப்படின்னா கூட அதில் பேசப்பட்ட சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையோட கனெக்ட்

படத்துக்கு இடையிலான உரையாடல்களும் படத்துக்கு படம் பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் ஃபீல் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1980 வந்த படம் அப்படின்னா கூட அதில் பேசப்பட்ட சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையோட கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். கமல்ஹாசன் அவர்கள் வந்து அந்த கேரக்டரில் வேலை இல்லாமல் ஸ்ட்ரகிள் பண்ண அந்த சீன், அவங்களுடைய ஒரு கோபம், ஒரு தன்மானம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இழக்கப்படும் போது அவங்களுக்கு வரக்கூடிய அந்த கோபம் எல்லாமே சேர்ந்து அது ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃபீலாக இருக்குங்க. ஒரு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் போராடுற அந்த கேரக்டர் வந்து கமல்ஹாசன் அவர்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இப்படியே படம் வந்து சீரியஸாகவே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எஸ்வி சேகர் அவர்கள்லாம் சேர்ந்து ஒரு காமெடி போர்ஷனுமே அந்த படத்தில் வந்து ஒரு ஹைலைட் மூமெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. குறிப்பாக வேலை தேடுற இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷனை ரொம்ப நகைச்சுவையோடு காட்டியிருப்பாங்க கே பாலச்சந்தர் அவர்கள். இந்த படம் பார்த்திங்கன்னா ரசிகர்கள்கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. குறிப்பாக கமல்ஹாசன் அவர்களுடைய நடிப்பு இந்த படத்தில் பெரிதும் பாராட்டப்பட்டுச்சு. ஹிந்தியில் பார்த்திங்கன்னா ஏக் டுஜி கே லியா அப்படிங்கிற பெயரில் கே பாலச்சந்தர் அவர்கள் வந்து இந்த படத்தை ரீமேக்கும் செஞ்சாங்க. அதில் கமல்ஹாசன் நடித்தாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த இந்த படத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய ரெக்கக்னைசேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆக வறுமை நிறம் சிவப்பு அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு நினைவுக்கு வர்றது ஒரு காதல் கதை மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இதுக்கு பின்னாடி இருக்குதுங்க. அதில் மாதிரி பார்த்திங்கன்னா பாட்டு எல்லாமே சூப்பரான பாட்டு, எத்தனை முறை கேட்டாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் மாதிரியான பாடல்களை இந்த படத்தில் நம்ம கேட்க முடியும். அப்படி ஒரு பாடலை இப்போ கேட்கலாம்.

0: ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சவாஷ்.

நேரம் 5:56. படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி 1980 வெளிவந்த திரைப்படத்திலிருந்து திரை தகவல்களோட பாடல்களை கேட்டு ரசிச்சுட்ருக்கோம். நிறைவான பாடல் உங்களுக்காக ஜானி திரைப்படத்திலேருந்து வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தேன் நான் SLC ஜெகன். சந்திக்கலாம். நன்றி நேர்களே. பாடலை தொடர்ந்து கேட்கலாம். 6 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் மீட்கப்பட்டு தில்லி அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஷெட்யூல்டு வகுப்பினருக்கான நலத்திட்டங்களின் செயலாக்கத்தை கண்காணிப்பதற்கான அம்சங்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் நாட்டின் நிதி சேவையில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தனியார் பேருந்துகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அரசு போக்குவரத்து கழகத்தின் இலவச பயண திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். ஆக்கிரமிப்பாளர்களை பாதுகாக்கும் நோக்கில் தவேக அரசு செயல்படுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த தவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சூர்யா கரிஷ்மா தாமிரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று துபாயில் தொடங்குகிறது. ஸ்லோவேக்கியா ஓபன் செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லூக் மடோகா 4 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபர்கர் தாய்லாந்தின் குன்னன்னன் பன்ட்ரட்டோன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே. நேயர்கள் கேட்க இருப்பது இறைவன் புகழ் பாடும் பக்தி பாடல்கள் நற்சிந்தனைகளோடு. இது பக்தி மாலை.

ஆன்மீகம் என்பது உலகத்தை துறப்பது அல்ல, உள்ளுக்குள் உள்ள எல்லையில்லாத சாத்தியத்தை திறப்பது. இணைந்திருக்கின்றோம் பக்திமாலை நிகழ்ச்சியில்.

அன்பாக இருப்பதற்கு எந்த காரணமும் தேவையில்லை, அது இயல்பான குணமாக இருக்க வேண்டும். இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரமாறு மணி 14 நிமிடம். கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. எண்ணங்கள் என்னுடையது, ஆனால் அந்த எண்ணங்கள் நான் அல்ல என்று உணர்வதே விடுதலை.

சூழ்நிலைகளை மாற்ற இயலாத போது அவற்றை ஏற்றுக்கொண்டு நகர்வதே புத்திசாலித்தனம். இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலை.

இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேற்றை விட இன்று சற்றேனும் சிறந்த மனிதராக மாறினால் அதுவே வாழ்க்கையின் வெற்றி.

நேரம் 6:30 இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி சேவை செய்திகள். சேவை செய்திகளில் முதலாவதாக நாம் தெரிஞ்சுக்க போகிறது, தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் மேற்பார்வையில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நிலை வழிகாட்டும் மையம் மற்றும் மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் இணைந்து வேலை தேடும் இளைஞர்கள் அனைவரும் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் தூத்துக்குடி வாவுசி கலைக்கல்லூரியில் சனிக்கிழமை 29 அன்று காலை 9 நடைபெற உள்ளது. இதில் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் 100 மேற்பட்ட முன்னணி தனியார் நிறுவனங்களும் மற்றும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட திறன் பயிற்சி நிறுவனங்களும் பங்கேற்க உள்ளனர். இந்த மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் 8 தேர்ச்சி முதல் முதுநிலை பட்டதாரி, பிஇ, டிப்ளமோ, நர்சிங், ஐடிஐ படித்தவர்கள் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறலாம். இந்த முகாம் தொடர்பான கூடுதல் விவரங்கள் அறிய தூத்துக்குடி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் என்ற டெலகிராம் சேனலில் இணைந்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் இவ்வலுவலக மின்னஞ்சல் முகவரி deu.tut.jobfair@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும், தொலைபேசி எண் 0461-23-40-159 தொடர்பு கொண்டும் தகவல்களை பெறலாம். மேலும் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்க விருப்பமுள்ளவர்கள் தமிழ்நாடு பிரைவேட் ஷாப் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் வேலை நாடுனர்கள் எனில் கேண்டிடேட் லாக்இனில் பதிவு செய்யவும், வேலை அளிப்பவர்கள் எனில் எம்ப்ளாயர் லாக்இனில் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு தனியார் நிறுவனங்களில் பணியமர்த்தப்பட்டாலும் வேலை நாடுனர்களின் வேலைவாய்ப்பு பதிவு மூப்பு ரத்து செய்யப்பட மாட்டாது என்றும் மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவித்துள்ளார்கள். இப்போ பாட்டு கேட்கலாம், இளையராஜாவோட இசையில் ஆண்பாவம் படத்திற்காக மலேசியா வாசுதேவன், சித்ரா குரல்கள்.

சேவை செய்திகள் கேட்டுட்ருக்குறீங்க. அடுத்ததா, தூத்துக்குடி மாவட்டத்தில் குதிரை சவாரி, பொருட்களை எடுத்துச் செல்லுதல், பயணிகளை ஏற்றுச் செல்லுதல், சவாரி பயிற்சி பள்ளிகள், பந்தயம் மற்றும் திருமண நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு பயன்பாடுகளுக்காக பயன்படுத்தப்படும் குதிரைகள் மற்றும் பிற குதிரை இனங்களையும் தமிழ்நாடு விலங்கு நல வாரியத்தின் இணையதளத்தில் கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குதிரை உரிமையாளர்கள் தங்களிடம் உள்ள குதிரைகள் மற்றும் பிற குதிரை இனங்களின் முழுமையான விவரங்களை தமிழ்நாடு விலங்கு நல வாரியத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும். மேலும் குதிரைகளின் நலன், சுகாதாரம், பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமான பராமரிப்பு தொடர்பான நடைமுறைகள் மற்றும் விதிமுறைகளை உரிமையாளர்கள் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். பதிவு பெறுவதற்கு உள்ளாட்சி அமைப்புகளிடமிருந்து தேவையான உரிமம் பெற்றிருத்தல், உரிமையாளர்கள் மீது விலங்குகளை கொடுமைப்படுத்துதல் அல்லது அலட்சியமாக பராமரித்தல் தொடர்பான வழக்குகள் இல்லாதிருத்தல், குதிரைகள் மற்றும் அவற்றின் தங்குமிடங்களை ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு அனுமதி அளித்தல், உரிமை மற்றும் அடையாள ஆவணங்களை சமர்ப்பித்தல் உள்ளிட்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். மேலும் குதிரைகள் மற்றும் பிற குதிரை இனங்கள் தங்குமிடங்களில் போதிய காற்றோட்டம், சுகாதாரம், பாதுகாப்பு, கழிவுநீர் மற்றும் கழிவு மேலாண்மை வசதிகள், வெயில் மற்றும் மழையிலிருந்து பாதுகாப்பு, போதிய குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். எனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து குதிரை உரிமையாளர்களும் தங்களிடம் உள்ள குதிரைகள் மற்றும் பிற குதிரை இனங்களின் முழுமையான விவரங்களை தமிழ்நாடு விலங்கு நல வாரியத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் பதிவு செய்து விலங்குகள் நல விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். பதிவு மற்றும் வழிகாட்டுதலுக்கு அருகிலுள்ள கால்நடை மருத்துவமனையை அணுகலாம் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு இளையராஜாவோட இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியிருக்கிறாங்க கன்னிராசி படத்திலிருந்து.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
2: நாளை மறுநாள் ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து

0: அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும்.
1: மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம்.
0: மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறன்று காலை 11 மணிக்கு.
2: சேவை செய்திகள் கேட்டுட்ருக்குறோம். தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆண்டுதோறும் திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு பொருட்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டும் அரசு பொருட்காட்சி நடைபெற திட்டமிடப்பட்டு அதற்கான முன்னேற்பாடு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலை எதிரில் உள்ள பிளரன்ஸ் ஸ்வென்சன் காசிக் காது கேளாதோர் மேல்நிலைப்பள்ளி அருகில் உள்ள மைதானத்தில் அரசு பொருட்காட்சி 2026 வருகின்ற ஆகஸ்ட் 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்று முதல் தொடங்கி 45 நாட்கள் வரை நடைபெற உள்ளது. அரசு பொருட்காட்சியில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை, சுற்றுலாத்துறை, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, வனத்துறை, வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை, காவல்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை உள்ளிட்ட 26 அரசுத்துறை அரங்குகள் மற்றும் மாநகராட்சி, தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், ஆவின், தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், கோஆப்டெக்ஸ், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் போன்ற அரசு துறை சார்ந்த நிறுவனங்கள் சார்பில் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. அரசு பொருட்காட்சியில் பொதுமக்கள் அனைத்து துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளில் துறைகளின் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களை தெரிந்து கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் சாதனைகளை பற்றியும் அரசின் நலத்திட்ட உதவிகளை எப்படி பெறுவது என்பது பற்றியும் துறை அலுவலர்கள் பொதுமக்களுக்கு விளக்கம் அளிப்பார்கள். அரசு பொருட்காட்சி தினசரி மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை நடைபெறும். பொதுமக்களின் வசதிக்காக பொருட்காட்சி துவக்க நாள் முதல் நிறைவு நாள் வரை தினமும் பிற்பகல் 3 மணி முதல் இரவு 11 மணி வரை போக்குவரத்து கழகத்தின் சார்பில் பேருந்துகள் இயக்கப்பட்டு பொருட்காட்சி முன்பு நின்று செல்லும். அரசு பொருட்காட்சியின் நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு ₹15, சிறியவர்களுக்கு ₹10, பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு சிறப்பு சலுகை கட்டணமாக ₹5 என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அரசு பொருட்காட்சியினை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கண்டுகளித்திடும் வகையில் பொழுதுபோக்கு அம்சங்கள், ராட்டினங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பெண்களுக்கு தேவையான வீட்டு உபயோகப்பொருட்களின் அரங்குகள் மற்றும் சிற்றுண்டி அரங்குகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகளும் நடைபெறும். பொதுமக்கள் அனைவரும் அரசு பொருட்காட்சிக்கு வருகை தந்து பார்வையிடுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து அடுத்த பாட்டு என்ன ஆசை மச்சான் திரைப்படத்துக்காக தேவா இசையில் SP பாலசுப்ரமணியம், சித்ரா பாடியிருக்காங்க.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூப்பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

நேர்களை ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது சேவை செய்திகள். நேரம் 6:55 இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நிகழ்ச்சி குறிப்புகள். நமது நிலையத்தில் இன்று மற்றும் நாளை இடம்பெறக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள், 8:05 ஊரும் உறவும் ஒயில் கும்மி பாடல்கள் வழங்குவோர் சிவகிரி எம் அண்ணாதுறை குழுவினர். தொடர்ந்து 8:30 கேட்கலாம் திரை இசையில் நாட்டுப்புற பாடல்களாக. 9:00 இடைவிடாத இசைமொழி. 9:30 பழைய திரைப்பட பாடல்கள் இலக்கிய சார்லாக நிகழ்ச்சியில் வள்ளலாரின் மனுமுறை கண்ட வாசகம். 10:00 சுகமான ராகங்கள், இதில் மஞ்சள் நீர் காயல் எம் சிங்காரவேல் அவர்களின் தொகுப்பு உலாவர கேட்கலாம். இனி நமது நிலையத்தின் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் சா செந்தில் ஆண்டவன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் வி பிரதீபா அவர்கள். ஏழு மணிக்கு தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் திருவருள் லத்தீப் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் உரை வழங்குபவர் தூத்துக்குடி எஸ் பிரபாவதி அவர்கள். காலை 8:02 வழக்கென்று வந்தால் உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் உங்களிடம் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உள்ளதா. 10:02 மனம் விரும்புதே நேயருப்பு பாடல்கள். 11:00 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இந்திய ஹாக்கி ஜாம்பவான் மேஜர் தயான்சந்த். 11:30 ஸ்டம்புடி சீசன் 7 கிரிக்கெட் நிகழ்ச்சி.

12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 ஸ்நேகிதியே, பெண்ணின் பலம் அமைதியா துணிச்சலா. 1 மணிக்கு நலம்தானா, குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குவவர் குழந்தைகள் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள். 1:05 நலம்தானாவில் தேசிய கண்தான இருவார விழாவை முன்னிட்டு கண்தானம் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குகிறார் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் முகமது பைசல் அவர்கள். தொடர்ந்து நார்ச்சத்து நிறைந்த உணவுகளின் நன்மைகள். பிற்பகல் 2 மணிக்கு குக்கு, நேரு பாடல்களாக. 3:02 திரையருவி. மாலை 4:02 பொதிகை தும்பி.

மாலை 5:02 கேட்கலாம் ஞாபகம் வருதே முதியோருக்கான நிகழ்ச்சியாக. 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் தகவலுடன் திரை இசை, 7:30 ஆசை அஞ்சல், 8:05 இளங்காற்று, வேலை வரும் வேலை, வேலைவாய்ப்பு செய்திகளாக. ஒன்பது மணிக்கு த ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட், 9:48 இலக்கிய சாரல் பழைய திரைப்பட பாடல்கள். 10:00 சோமானரங்கள் தொலைபேசி வழி நேயருப்பு பாடல்களாக. இவையாவும் நமது நிகழ்ச்சிகள். நாளை இடம்பெற இருக்கும் நமது நிகழ்ச்சிகள்.

நேரம் 7 மணி. மீண்டும் ஒரு இரவு வணக்கம் நேர்களே. அறிவியல் நேரம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் முத்து அபிஷேகம். ஒவ்வொரு நாளும் நாம் தொடர்ந்து 7 மணிக்கு அறிவியல் சார்ந்த பல செய்திகளை தெரிஞ்சிட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கும் கூட நிறையா செய்திகள் காத்துட்டே இருக்குது. என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதோடு இன்றைக்கி அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் எஸ்ஏ ராஜ்குமார் இசையில் உருவான பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இப்போ பாடல் கேட்கலாம். அவள் வருவாளா படத்திலிருந்து.

அறிவியல் நேரம் கேட்டுட்ருக்கிறீங்க. மனித உடல் எப்படி இயங்குது, ஒரு தலைமுறையில் இருக்கக்கூடிய குணங்கள் அடுத்த தலைமுறைக்கு எப்படி கடத்தப்படுது, இதற்கான விடையை கண்டுபிடிச்சு அந்த பிரம்மாண்டத்தை, அந்த ஆச்சரியத்தை உலகத்துக்கு காட்டிய அறிவியல் அறிஞர் யார் அப்படின்னா, அதுவும் இந்தியாவில் பிறந்த அறிவியல் அறிஞர், அவர் தான் ஹர்கோவிந்த் குரானா. இந்த மாபெரும் விஞ்ஞானியின் கண்டுபிடிப்பு பற்றி தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இப்போ பாட்டு அடுத்ததாக உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்து என் படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: சிம்ம ராசி படத்துல இருந்து பாட்டு கேட்டீங்க. 7:15 ஆயிட்டு இருக்குது. மரபணு குறியீடு சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்ணி நோபல் பரிசு பெற்ற டாக்டர் ஹர் கோவிந்த் கொரோனா, இந்திய அறிவியல் அறிஞர். அவங்கள பற்றி தான் இன்றைக்கி அறிவியல் நேரத்தில் தெரிஞ்சிட்ருக்குறோம். 1960களில் டிஎன்ஏ அப்படிங்கிற உயிரோட மூலக்கூறை வாட்சன் மற்றும் கிரிக் அவங்க கண்டுபிடிச்சிருந்தாலும் கூட, அந்த டிஎன்ஏயில் இருக்கக்கூடிய தகவல்கள் எப்படி உடலுக்கு தேவையான புரதமாக மாறுது அப்படிங்கிற தகவல் வந்து தெளிவாக தெரியாத மாதிரியே இருந்துச்சு. அது புரியாத ஒரு புதிராகவும் இருந்துச்சு. ஹர்கோவிந்த் கொரோனா அவங்க தான் தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏயில் இருக்கக்கூடிய நான்கு முக்கிய வேதிப்பொருட்கள் அப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அது வந்து ஒவ்வொன்றும் மூணு மூணாக இணைஞ்சு அமினோ அமிலங்களை உருவாக்குது. இப்படி தான் வந்து அது புரதமாக மாறுது அப்படிங்கிறத துல்லியமாக நிரூபித்து காட்டினாங்க. அவங்க கண்டுபிடிப்புகள் சம்மந்தமாக தான் இன்றைக்கி நாம் தொடர்ந்து தெரிஞ்சிட்ருக்குறோம். இப்போ அடுத்ததாக பாட்டு கேட்க போகிறோம். துள்ளாத மனமும் துள்ளும் படத்திலிருந்து இன்றைக்கி நிகழ்ச்சியில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்குறோம்.

இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்களே. நமது இன்றைய நிகழ்ச்சிகளில் 10 மணிக்கு சுகமான ராகங்கள், இதில் மஞ்சள் நீர்க்காயல் எம் சிங்காரவேல் அவர்களின் தொகுப்பு உலாவர கேட்டு ரசிக்கலாம்.

பூவே உனக்காக படத்திலிருந்து பாட்டு கேட்டோம். நேரம் 7:26. அறிவியல் அறிஞர் ஹர்கோவிந்த் குரானா அவங்கள பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெரிஞ்சிட்ருக்குறோம். டிஎன்ஏ ஆர்என்ஏயில் இருக்கக்கூடிய மரபு சார்ந்த விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்டதுக்காக 1968 நோபல் பரிசு பெற்ற 3 பேரில் டாக்டர் ஹர்கோவிந்த் குரானாவும் இவங்களும் இடம்பெற்றிருந்தாங்க. நோபல் பரிசு பெற்றதுக்கப்புறமும் தொடர்ந்து பல ஆராய்ச்சிகள் செஞ்சிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் முதன்முறையாக ஒரு உயிருள்ள பாக்டீரியாவோட செயற்கை மரபணுவ ஆய்வகத்தில் உருவாக்குனாங்க. இப்படி மரபணு சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்களோட கண்டுபிடிப்புகள் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு அடித்தளம் அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்த பாட்டு கண்ணுபட போகுதையா படத்துலேருந்து கேட்க போகிறோம்.

இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியோட பண்பலை 102.6 அறிவியல் தகவல்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. அதோட எஸ்ஏ ராஜ்குமார் இசையில் பாடல்களும் கேட்டுட்ருக்குறோம். தொடர்ந்து ஆனந்தம் படத்திலிருந்து பாட்டு கேட்க போகிறோம்.

அறிவியல் தகவல்கள் கேட்டுட்ருக்குறீங்க. மரபணு அடிப்படையில் மனித நோய்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது சம்பந்தமான ஆராய்ச்சிகளில் ஈடுபடுறதுக்கும் மனித பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்வதற்கும் டிஎன்ஏவோட பகுப்பாய்வு இப்படி பல விஷயங்களுக்கு அறிவியல் அறிஞர் ஹர்கோவிந்த் கொரோனாவோட ஆராய்ச்சிகள் தான் ரொம்ப பயனுள்ளதாக அடிப்படையானதாக அமைஞ்சிருந்திருக்கு. உயிரியல் ஆய்வகங்களில் வரிசைப்படுத்துதல், குளோனிங் முறை, புதிய தாவரங்கள், விலங்குகளோட பொறியியல், இப்படி பல விஷயங்கள் கண்டுபிடிப்புகள் மேம்பாட்டுக்கும் அவருடைய கண்டுபிடிப்புகள் தான் முதல் காரணமாக இருந்திருக்கு. ஏழு மணி 7:38 ஆயிட்டுருக்குது, கேட்டுட்ருக்குறீங்க அறிவியல் நேரம். தொடர்ந்து நாட்டுப்புற நாயகன் பட பாடல் கேட்கலாம்.

நேரம் 7:42. நேர்களே, இன்று 8:05 ஊரும் உறவும் ஒயில் கும்மி பாடல்கள் வழங்குவோர் சிவகிரி எம் அண்ணாதுரை குழுவினர். தொடர்ந்து 8:30 இனிய திரையிசை பாடல்களில் நாட்டுப்புற பாடல்களாக கேட்டு ரசிக்கலாம்.

அறிவியல் தகவல்கள் கேட்டுட்ருக்குறோம். பயோடெக்னாலஜி, மரபணு சிகிச்சை, தடுப்பூசிகளில் பயன்படுத்தப்பட்ட எம்ஆர்என்ஏ தொழில்நுட்பம், தாவரங்களில் மகசூலை அதிகரிக்கிறது முதல்ல புற்றுநோய் சிகிச்சை வரைக்கும் இன்றைக்கி உலகை இயக்கக்கூடிய ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மரபணு பொறியியலோட தொடக்கப்புள்ளியாக அமைஞ்சது வரைக்கும் அறிவியல் அறிஞர் ஹர்கோவிந்த் குரானா அவங்களோட மரபணு சார்ந்த கண்டுபிடிப்பு தான். இன்றைக்கி அவங்கள பற்றியும் அவங்க கண்டுபிடிப்புகள் சம்பந்தமான சில விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது எஃப்எம் ரெயின்போ 102.6.

பிரியமானவளே படத்துல இருந்து பாட்டு கேட்டோம். இன்னைக்கு அறிவியல் தகவல்களில் பல்வேறு தகவல்களோட எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் உருவான பாடல்களும் கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியோட நிறைவாக பிரியமான தோழி படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியில் இது வரைக்கும் உங்களோட இணைஞ்சிருந்தது உங்கள் முத்து அபிஷேகம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் மீட்கப்பட்டு தில்லி அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் தமிழில் இதனை பதிவு செய்துள்ள அவர், விமான நிலையத்தில் 21 பேரை வரவேற்றதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்ட நேபாள ராணுவம் மற்றும் அந்நாட்டு அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார்.

0: இதற்கான ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொண்ட நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகத்தின் செயல்பாடுகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே மீட்கப்பட்ட தமிழர்கள் 21 பேரும் ஆரோக்கியத்துடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். முன்னதாக நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து தமிழக அமைச்சர்கள் குழுவிடம் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையிலான அமைச்சர்கள் குழு வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வரும் கட்டுப்பாட்டு அறையையும் பார்வையிட்டனர். சர்க்கரை போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் பற்றாக்குறை இல்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் காரணமாக கரும்பு ஆலைகளில் சர்க்கரை விலை 20% குறைந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சில்லறை விற்பனையிலும் சர்க்கரை விலை விரைவில் குறைய தொடங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் புழல் மத்திய சிறையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சிறைவாசிகளுக்கான அடிப்படை வசதிகளை முதலமைச்சர் ஆய்வு செய்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிறைவாசிகளுக்கான தொழிற்கூடத்திற்கு சென்று அங்கு தயாரிக்கப்படும் பல்வேறு பொருட்கள் மற்றும் தையல் பிரிவினையும் முதலமைச்சர் பார்வையிட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறைவாசிகளின் தேவைகள் குறித்தும் திரு விஜய் அவர்களிடம் கேட்டறிந்தார். இதன் பின்னர் புழல் காவல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார பேருந்துகளின் இயக்கத்திற்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். டீசல் வாகனங்களின் இயக்கத்தால் காற்று மாசு ஏற்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக அரசு பேருந்துகள் மின் பேருந்துகளாகவும் இயற்கை எரிவாயு பேருந்துகளாகவும் மாற்றப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அனைத்து பேருந்துகளையும் குளிர்சாதன வசதியுடன் கூடிய பேருந்துகளாக மாற்றவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் உள்ள 14,000 மேற்பட்ட நீர்நிலைகளில் 29% முற்றிலுமாக வறண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 5,000 மேற்பட்ட நீர்நிலைகளில் 25% வரைதான் நீர் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு வறட்சி பாதித்த மாநிலமாக தமிழகத்தை அறிவித்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தவேக அரசு வழங்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். சகோதரரை தாக்கியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்த மனுவினை நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் திரும்பப் பெற்றதை அடுத்து அதனை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனு நீதிபதி திரு லட்சுமி நாராயணன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது, சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறுவதால் திரு மரிய வில்சன் நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று அவரது சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்தார். இதற்கு நீதிபதி கண்டனம் தெரிவித்தார். இன்று பிற்பகலில் இவ்வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பல்வேறு காரணங்களை எடுத்துரைத்து மனுவினை வாபஸ் பெறுவதாக திரு மரிய வில்சனின் வழக்கறிஞர் கூறினார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி மனுவினை தள்ளுபடி செய்தார். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தென்கொரியாவின் டேகுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் நீளம் தாண்டுதல் பிரிவில் ஜாக்கப் முட்டப்பில்லில் ஜோசப்பும் மகளிர் ஈட்டி எறிதலில் வெங்கட சுப்புலட்சுமியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பிலிப்பைன்ஸுக்கு எதிராக 2 நட்புணர்வு மகளிர் கால்பந்து போட்டிகளில் 17 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய அணி பங்கேற்கிறது. இப்போட்டி கோவாவில் அடுத்த மாதம் 26 மற்றும் 29 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சூர்யா கரிஷ்மா தாமிரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். போன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி ஆகாஷ்பால் இணையும் இறுதியாட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் ஸ்குவாஷ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அபய் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05 இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில்
2: ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் ஒயில் கும்மி பாடல்கள் கேட்கலாம். வழங்குவோர் எம் அண்ணாதுரை குழுவினர்.

என்னோடாலே அக்காலங்காய் ஏ பாடுங்கம்மா ஒரு குலவாள் ஏ பொன்னாலே மணி குலவாள் ஏ தமிழ்நாட்டு பெண்கள்

நல்ல முத்து மாரியம்மா, ஏ முக்கூல ஓடுங்கம்மா, ஏ முத்து மாறி ஓடி வாரா, வானாளங்கிழி வானாளந்தாய வடக்க இருந்துமே வானாள அண்ணன் வானுவை ஆரணிப்பட்டோடோ அண்ணா வானாள முத்து மாறியே.

ஆட்ட திரு பொட்டொலியில நீங்க வாலிப பெண்களும் தட்டோட ஏ வட்டவட்ட திரு பொட்டொலியில நீங்க வாலிப பெண்களும் தட்டோட ஆடி வருகின்ற மாரியம்மாளுக்கு ஆனந்த கும்மி அடிங்களையா நீங்க குழந்தை பிள்ளைகள் எந்த ஊரு ஏ கும்மிய அடிக்கிற குஞ்சரங்கா நீங்க குழந்தை பிள்ளைகள் எந்த ஊரு ஏ வச்சு வணங்கின்ற வாசவன் எல்லோரும் வயது பிள்ளைகள் எல்லோரும் ஏ ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலங்குமி ஆலேலங்குமி ஆலேலோ அவ தேங்காவ உடைக்கவே தண்ணி செய்தாரவே தெப்பக்கூட ரெண்டும் தத்தளிக்க அப்படியே ஏ தெப்பக்கூட ரெண்டும் தத்தளிக்க ஏ மதுர மீனாட்சி மன்னவர் தங்கச்சி தேரறி வாராளம் தப்பம் பார்க்க மதுர மீனாட்சி மன்னவர் தங்கச்சி தேரறி வாராளம் தப்பம் பார்க்க

பூக்க வைப்போம் நம்ம பிள்ளைக்கு பாலையோடு வைப்போம், பிள்ளைக்கு பாலையோடு வைப்போம். பூக்க வைத்தவள் முத்துகுமாரிக்கு பூவலை மண்டபம் கட்டுங்கம்மா. ஏ காயாத மரத்தை காய்க்க வைப்பாளம்மா, கையில மாலையோடு வைப்பாள். ஏ காயாத மரத்தை காய்க்க வைப்பாளம்மா, கையில மாலையோடு வைப்பாள். ஏ காய்க்க வைத்தவள் சந்தன மாரிக்கு கல்லாலே மண்டபம் கட்டுங்கம்மா.

கும்பங்கூலுங்க கூடங்கூலுங்க உனக்கு கும்பத்து வேப்பையில நான்கூலுங்க அவா அங்கங்கூலுங்க ஆடி வரும் வள கூத்தாடி மஞ்சன மாரியம்மா உனக்கு 43 மண்டபமா உனக்கு நடுவில் இருக்கிறான் சிங்காரம் உனக்கு 40 சக்கர கோட்டைக்குள்ளதாய குடியிருப்பாள் மாரியம்மா ஏ 40 சக்கர கோட்டைக்குள்ளதாய குடியிருப்பாள் மாரியம்மா ஏ செந்தமிழ் நாடனும் போதி நிலை என்ப தேன்வந்து வாயின் காதி நிலை ஏ செந்தமிழ் நாடனும் போதி நிலை என்ப தேன்வந்து வாயது

பேச்சு மாலி ஏ அண்ணந்த பார்வை ஆரணி பண்ணணும் அண்ணா அவரான உச்சி மாலி ஏ கும்பவாறு வரை பாருங்கம்மா கும்ப கூடி வாரை பாருங்கம்மா ஏ கும்ப மேல வர மாரியம்மாளுக்கு சின்ன கோலவைய போடுங்கம்மா ஏ கும்ப மேல வர மாரியம்மாளுக்கு

ஏ சொல்லி நல்ல வரம் கொடுப்பாள், ஏ அம்மையான காளியம்மா, ஏ குலவக்கீழே பிறந்த பிள்ளை, ஏ பாவாலன் தங்கையவர், ஏ அடிவாரா காளியம்மாடு அப்பூச்சடையே, ஆடிவாரா காளியம்மா, ஏ போடுங்கம்மா ஒரு

பாட்டு வாரா, ஏ அம்மையான காளியம்மா, ஏ உன்ன போல தேவாலயம், ஏ ஒரு நாளும் பார்த்ததில்ல, ஏ நாடெல்லாம் மாரியம்மா, ஏ நகரமெல்லாம் உன் பூ.

வாடுங்கம்மா ஒரு குலவா, யாடுவிய வாடுவிய, யாதாளி போட்டு வாரா, யா அம்மையான காளியம்மா, ஏ முப்புலவா ஓடுங்கம்மா, ஏ முப்பூடாதி ஓடி வாரா, ஏ என்ன என்ன தாமசமான், ஏ எந்தாய ஈஸ்வரிய, ஏ வேற நல்ல வேலையம்மா, நீ சடகுலுங்க முடிகுலுங்க, ஏ வாராளே மாரியம்மா, ஏ எந்தாய ஈஸ்வரிய, ஏ பெரும்புலவ போடுங்கம்மா, ஏ பெரும்புலவ

பாதை வகையில தீத்த கூடம் தூக்கிக்கிட்டு, திருச்செந்தூர் பாதையில தீத்த கூடம் தூக்கிக்கிட்டு, திருச்செந்தூர் நாங்க வாராசாவே ஐயாவே, தீத்த கூடம் தூக்கி வாரோ ராசாவே ராசாவே.

கண்டாங்கி வெட்டி உடுத்தி கை நிறைய பூ எடுத்து கண்டாங்கி வெட்டி உடுத்தி கை நிறைய பூ எடுத்து கந்தனத்தை நாங்க வாரோமே ராசையா ஏ வேலையா அந்த கந்தனருள் எல்லோருக்கும் வேணுமே வேணுமே.

பால்கூடையை எடுத்து கிட்டு பத்தேர் எல்லாம் நாங்க வரோம். பால்கூடையை எடுத்து கிட்டு பத்தேர் எல்லாம் நாங்க வரோம். திரும்பி பார்க்க வேணும்

மலையில நனையும் போது மாந்தோ பிழி ஒதுங்கும் போது, மலையில நனையும் போது மாந்தோ பிழி ஒதுங்கும் போது இடி மின்னல் வெட்டுவதையா வேலையா, ஏ சுப்பையா, ஏ கந்தையா.

கை நிறைய பூ எடுத்து கண்டாங்கி வெட்டி உடுத்தி கை நிறைய பூ எடுத்து கண்டனத்தை நாங்க பார்க்க வரோமே. ஏ ராசையா, ஏ வேலையா, அந்த கண்டனருள் எல்லோருக்கும் வேணுமே.

0: குதிரையில ஐயாவான கருப்பசாமி, ஏ பெரும்புலவ போடுங்கம்மா.
1: நேயர்கள், இதுவரை ஒயில் கும்மி பாடல்கள் கேட்டீர்கள். வழங்கியோர் எம் அண்ணாதுரை குழுவினர். இத்துடன் இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: நேரம் 8:30. இணைந்திருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியோட மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தொடர்ந்து திரை இசையில் நாட்டுப்புற பாடல்களாக

0: அட குடிக்க, இப்ப கூலும் இல்ல, உடுத்த ஒரு துணியும் இல்ல. இப்படி குடிச்சுப்பட்டே வந்தீனா இந்த குடும்பம் என்ன ஆகுறது? நீ பட்டதை எண்ணி பாரு, நல்ல பாதை எனக்கு கூறு. நீ பட்டதை எண்ணி பாரு, நல்ல பாதை எனக்கு கூறு.
1: அடி வெட்டி வட்டி வரகு வெட்டி வேதனைக்கு நான் குடிச்ச அடி வெட்டி வெட்டி வரகு வெட்டி வேதனைக்கு நான் குடிச்சா அடி ஊரு பய பேச்ச கிட்டு காரு துப்ப வைக்கிறியே. அடி அறுவாய் எடுத்து வந்தா நாக்க அறுத்துப்புருவேன். அடி அறுவாய் எடுத்து வந்தா நான் நாக்க அறுத்துப்புருவேன்.
0: கண்டவங்க நின்றவங்க காரி துப்ப நிப்பவனே, இப்படி கட்டுனவள விட்டு போட்டு பப்பாட்டி கூட திரியிறையே. இப்ப உனக்கு ஒரு வேட்டி நிக்கிற மனத்தை காட்டி, இப்ப உனக்கு ஒரு வேட்டி நிக்கிற மனத்தை காட்டி.
1: அடி வேதனைய சொல்லி சொல்லி என்ன சோதனைக்கு ஆக்கலடி. அடி வேதனைய சொல்லி சொல்லி என்ன சோதனைக்கு ஆக்கலடி. இப்ப கோதை கலஞ்சிருச்சு. அடி

0: ஜி வி பிரகாஷ் குமார் இசையில் வெயில் படத்திலிருந்து பாட்டு கேட்டோம். நாட்டுப்புற பாடல்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. தொடர்ந்து வரக்கூடிய பாட்டு வித்யாசாகர் இசையில் சிவபரிகாரம் படத்திலிருந்து.
1: கொண்டையிலே

8:40 ஆயிட்டிருக்குது. நேர்களே, இன்றைய நமது நிகழ்ச்சிகளில் இரவு 9 மணிக்கு கேட்கலாம் இடைவிடாத இசை மூலையாக பழைய திரைப்பட பாடல்கள், இரவு 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சிகள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை மறுநாள் ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும்.
0: மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம்.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறன்று காலை 11 மணிக்கு.
2: நேர்களே, நமது இன்றைய நிகழ்ச்சிகளில் 10 மணிக்கு சுகமானராங்கள். இதில் மஞ்சள் நீர்க்காயல் எம் சிங்காரவேல் அவர்களின் தொகுப்பு உலாவர கேட்டு ரசிக்கலாம். திரை இசையில் நாட்டுப்புற பாடல்கள் கேட்டுட்ருக்குறீங்க. தொடர்ந்து வரக்கூடிய பாட்டு இளையராஜாவோட இசையில் கரிசக்காட்டு பூவே படத்திலிருந்து.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

நேரம் 8:53. திரை இசையில் நாட்டுப்புற பாடல்கள் கேட்டிருக்கிறீங்க. தொடர்ந்து இளையராஜாவோட இசையில் கரகாட்டக்காரி படத்துக்காக பாட்டு.

0: என்னை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேர்களே, நமது இன்றைய நிகழ்ச்சிகளில் இரவு 9 மணிக்கு கேட்கலாம் இடைவிடாத இசைமலையாக. பழைய திரைப்பட பாடல்கள் இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் இரவு 9:30க்கு. நிகழ்ச்சியில் வள்ளலாரின் மனுமுறை கண்ட வாசகம்.

நேரம் 9 மணி. இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இல். இனி கேட்கலாம் இடைவிடாத இசைமலையாக.

ரொம்ப ஜோரானது இந்த டீனேஜ் தான். இன்ப சரித்திரம் படித்திட பரிச்சயம் முடித்திடவா அட்டி நான்

பார்க்கிற பொழுது அடி வேர்த்து கொட்டுது, வார்த்தை முட்டுது கேட்கிற பொழுது, ராத்திரி பொழுது உன்ன பாக்குற பொழுது, அடி வேர்த்து கொட்டுது வார்த்தை முட்டுது கேட்கிற பொழுது, அடவங்கிட்ட தான் என்ன இருக்கு அதை தெரிஞ்சுக்கிற கிட்ட நெருங்கு, ராத்திரி பொழுது உன்ன பாக்குற பொழுது, அடி வேர்த்து கொட்டுது.

இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கிளிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேயர்கள் இதுவரைக்கும் இடைவிடாத இசைமொழியை கேட்டு ரசிச்சிங்க. இன்றைய நமது நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து 9:30க்கு பழைய திரைப்பட பாடல்கள் இலக்கிய சாரலாக.

நேரம் 9:30. காலம் கடந்தும் நம் நினைவில் ரீங்காரமிடும் பழைய திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்க இது இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் உங்கள் முத்து அபிஷேகம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் அருளி செய்த மனுமுறை கண்ட வாசகம்

கேட்ட பாடல் வேட்டைக்காரன் படத்திற்காக டி.எம். சவுந்தரராஜன் குரலில் ஒலித்து சென்றது. மனித நேயத்தையும் உயிர் கருணையையும் உலகிற்கு போதித்த வடலூர் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் படைத்த உரைநடை நூல் மனுமுறை கண்ட வாசகம். மனுநீதி சோழனின் வரலாற்றை தனித்துவமான முறையில் வழங்கினார். சோழ நாட்டை மனுநீதி சோழன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். பூனையும் எலியும் நட்போடு இருந்த பசிப்பினி இல்லாத நாட்டில் பொய்மை இல்லை. அத்தகைய பொற்கால ஆட்சியை வள்ளலார் விவரிக்கும் விதமே வியக்கத்தக்கது. 1854 ஆண்டு அச்சில் வெளிவந்த மனுமுறை கண்ட வாசகம் நூலை பற்றி தொடர்ந்து தெரிந்து கொள்வோம்.

நேரம் 9:38. அனைவரும் அறிந்த கதை, ஆனால் மனதை நெகிழ வைக்கும் கதை, அதுதான் மனுமுறை கண்ட வாசகத்தில் வள்ளலார் தனது பாணியில் கூறும் கதை. சோழ நாட்டில் திருவாரூர் என்னும் ஊரில் மனு சக்கரவர்த்தி என்ற மன்னன் சிறப்பாக ஆட்சி புரிந்து வருகிறான். ஒரு நாள் அரசனின் மகன் தேரோட்டி வரும்போது ஒரு கன்றின் மீது ஏற்றிவிட அது சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்து விடுகிறது. தாய் பசு மனு சக்கரவர்த்தியிடம் நீதி கேட்க அரசன் தன் ஒரே மகன் என்றும் பாராமல் அவனையும் தேர் சக்கரத்தில் கிடத்தி கொன்று விடுகிறான். இதுதான் கதையின் சுருக்கம். வள்ளலார் மனுமுறை கண்ட வாசகத்தில் கூறுவதும் இதைத்தான். அதை மட்டுமா? இன்னும் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி வரும் பாடல் குடியிருந்த கோவில் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜனின் குரல்.

0: வள்ளலாரின் மனுமுறை கண்ட வாசகம் என்ற இலக்கியச் சாரலில் பசுவுக்காக தன் மகனை கொன்ற மனுநீதி சோழன், தன் மகன் கன்றை கொன்ற பாவத்திற்கு நான் சென்ற பிறவியில் என்ன பாவம் செய்தேனோ என்று மன்னன் வருந்துவதாக வள்ளலார் இப்படி பாடுகிறார். நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ என்பதாக செல்கிறது அந்த பாடல். நிகழ்ச்சியில் வரும் பாடல் பி. சுசீலா, டி. எம். சவுந்தரராஜன் குரல்களில், பழைய பாண்டியா திரைப்படத்திற்காக.
1: நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இந்த இதுக்காக சொல்றேன், பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு நல்ல முடிவான வார்த்தையா சொல்லுங்க.
2: நான் என் முடிவை மாத்திக்க தயாராவே இல்லை.
1: விடுறா தற்கொலை.

0: நேரம் 9:48 நேர்களே, நமது இன்றைய நிகழ்ச்சிகளில் 10 மணிக்கு சுகமான ராகங்கள், இதில் மஞ்சள் நீர்காயல் எம் சிங்காரவேல் அவர்களின் தொகுப்பு, உலாவர கேட்டு ரசிக்கலாம்.
1: நிலவென்னும் ஆடை கொண்டாடும் அவள்

மனுமுறை கண்ட வாசகம் நூலில் வள்ளலார் பல வகையான ஓமைகளையும் பழமொழிகளையும் மொத்தம் 108 என்ற எண்ணிக்கையில் வரும்படி அமைத்து கையாண்டுள்ளார். பாலோடு பழஞ்சேர்ந்தாற்போல, படிப்பில் ஆசை வைத்தவன் பாடத்தை பாராட்டுவது போல, வாய்மையில் மார்த்தாண்டன் போல, வீணை தண்டு போல, பித்தம் பிடித்தவன் போல, இளம் சூரியோதயம் போல, கட்டிய வஸ்திரம் அவிழ்ந்தவன் கை போல, இவ்வாறு ஓமைகளும் பழமொழிகளும் நூலில் விரவி கிடக்கின்றன.

வள்ளலார் மனுமுறை கண்ட வாசகம் நூலில் அரசர்களின் நீதி எவ்வாறு இருக்க வேண்டும் என்று விளக்குகிறார். மனுநீதி சோழன் பரம்பரை அரசர்களின் பெயர் பட்டியலும் நூலில் விவரமாக உள்ளது. மனிதர்கள் தவிர்க்க வேண்டிய 42 பாவங்களை பட்டியலிடுகிறார். மனிதகுலம் எதை செய்யக்கூடாது என்பதை வள்ளலார் இதன் மூலம் நமக்கு எச்சரிக்கிறார். நேர்களை இலக்கைச் சாரலில் தேன் நிலவு படத்தின் பாடலை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியின் நிறைவாக நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ், எஸ். ஜானகி குரல்கள்.

நேரம் 10 மணி. இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பில் கேட்க இருப்பது சுகமான ராகங்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில் மஞ்சள் நீர் காயல் சிங்காரவேல் அவர்களின் தொகுப்பில் பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் உங்கள் முத்து அபிஷேகம். தனது கடிதத்தை இவ்வாறு ஆரம்பித்திருக்கிறார் உயர்திரு நிலை இயக்குனர் அவர்களுக்கு எம் சிங்காரவேல். வணக்கத்துடன் எழுதும் மடல். நான் நேயர் தொகுப்பாக படத்தில் நடிகர்கள் பெயரும் மற்றும் கதாபாத்திரத்தில் வைத்த பெயரும் கலந்த பாடல்கள் தேர்வு செய்து அனுப்பியுள்ளேன். அதை தேர்வு செய்து கொள்ளவும் நன்றி என சுருக்கமாக எழுதியிருக்கிறார்.

நமது நேயரின் பாடல் தொகுப்பில் முதலாவதாக வருவது தெய்வ வாக்கு திரைப்பட பாடல். அதற்காக குறிப்பு இப்படி தந்திருக்கிறார்: முருகக் கடவுளும் வள்ளியும் நம் இதயத்தில் குடிகொண்ட அவர்கள் நினைவாக இப்பாடலை கேட்டு மகிழ்வோம் என்று.

நமது நேயரின் அடுத்த பாடல் இதயக்கனி என்ற படத்திலிருந்து. அதற்கான குறிப்பு இவ்வாறு கொடுத்திருக்கிறார்: தொட்ட இடமெல்லாம் இந்த மாலா காட்சி அளிப்பார், நாமும் கேட்போம் என்று சொல்கிறார். கேட்கலாம்.

0: மஞ்சள் நீர் காயல் எம் சிங்காரவேல் அவர்களின் பாடல் தொகுப்பு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக வரும் பாடல் கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திலிருந்து. இதற்காக இப்படி தந்திருக்கிறார் அவரது குறிப்பை. இவர்கள் காதலுக்கு இந்த கிளி என்ன சொன்னது என்பதை பாடல் மூலம் கேட்டுக்கொள்ள மனம் துடிக்குது.
1: கேட்டதாரோ இங்கு

நமது நேயரின் பாடல் தொகுப்பில் அடுத்ததாக என் அண்ணன் என்ற திரைப்படத்தின் பாடல். இதற்காக காதலியின் கொண்டையை சரிபார்க்க இந்த காதலன் ரங்கா என்ன சொன்னார் நாமும் கேட்போம் என்கிறார்.

மதியலை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

கொண்டையில் தாளம்போ, காதலன் நெஞ்சில் என்னப்போ என்று கேட்கிறார் நமது நேயர். ஆம், வரும் பாடல் அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து.

ராஜ்மஹால் நடந்து வந்து தழுவி கொண்டத பார்த்து அடி தண்ணியாக வெறுத்து போச்சு சட்டையெல்லாம் நேத்து.

சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. இன்றைய நிகழ்ச்சியில் மஞ்சள் நீர் காயல் சிங்காரவேல் அவர்களின் பாடல் தொகுப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம் முதல் கடவுள் பிள்ளையார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவரை சொல்வது போல இங்கு கதாநாயகனை கிண்டல் செய்யும் பாடலை கேட்போமா என்று குறிப்பிடுகிறார் பாகப்பிரிவினை படத்தின் பாடலை.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கன்னி பருவத்தினிலே படத்திலிருந்து. இதற்காக நமது நேயரின் குறிப்பு, தனக்கு வாழ்வு கொடுத்த தயாரிப்பாளருக்கு நன்றி கடனாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், நாமும் கூட சேர்ந்து ஆட்டம் போடுவோம் என்று குறிப்பிடுகிறார்.

0: போடுது நாக்கு,
1: பாத்த கண்ணு பூத்து போகும் பன்னாரி.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

0: நேயர் தொகுப்பில் பாடல்கள். இன்று மஞ்சள் நீர் காயல் சிங்காரவேல் அவர்களின் பாடல் தொகுப்பு. யார் இந்த விஸ்வநாதன்? இவரை நக்கல் செய்தால் என்ன பலன் என்பதை நாம் கேட்போம். ஆம், காதலிக்க நேரமில்லை படத்தின் பாடல்.
1: மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி

நேரம் 10:39 இணைந்திருக்கின்றோம் சுகமான ராகங்களில். ஒருதலை காதல் என்றும் நிலைப்பதில்லை என்பதற்கு இந்த பாடல் ஒரு உதாரணம் என குறிப்பிடும் நமது நேயரின் பாடல் திருடாதே படத்திலிருந்து.

மஞ்சள் நீர் காயல் சிங்காரவேல் அவர்களின் அடுத்த பாடல் நீதிக்கு பின் பாசம் திரைப்படத்திற்காக. இவர் வழக்கை இந்த வக்கீல்தான் முடித்து வைக்க வேண்டுமாம். என்ன பாடல் அது?

சுகமான ராகங்களில் அடுத்ததாக 16 வயது நிலை திரைப்பட பாடல். இந்த பாடலுக்கான நமது நேயரின் குறிப்பு: இந்த பரட்டைக்கும் சப்பானிக்கும் மஞ்சள் தண்ணீர் தெளித்து போடும் ஆட்டம் நாமும் கேட்போம்.

இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒளிபரப்பின் சுகமான ராகங்கள். கடித வழி நேயர் தொகுப்பில் இன்று மஞ்சள் நீர் காயல் சிங்காரவேல் அவர்களின் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேர்களே, உங்களது பாடல் தொகுப்பும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டுமென்றால் நீங்கள் குறைந்தது 15 பாடல்கள், அதற்கான குறிப்பு முடிந்தால் எழுதி அனுப்பலாம். நிலைய இயக்குனர் நேயர் தொகுப்பு பகுதி நிலை பண்பலை 102.6 திருநெல்வேலி 6270002 என்ற முகவரிக்கு. நிலைய இயக்குனர் நேயர் தொகுப்பு பகுதி நிலை பண்பலை 102.6 திருநெல்வேலி 6270002 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நேயர் தொகுப்பு பாடல் 10 மணிக்கு சுகமான ராகங்களாக

நமது நேயரின் அடுத்த பாடல் அவன் அவள் அது என்ற திரைப்படத்திலிருந்து. பிறக்கப் போகும் கம்ப்யூட்டர் பிள்ளைக்கு என்ன பேர் வைக்க இந்த இருவரும் போட்டி போட்டு

பேரு காப்புள்ள போச்சு செல்லப்பா கிட்டப்பா சின்னப்பா கண்ணப்பா தியாக.

மேடமாக்கும் மாடத்தாண்டி தாளமாக்கும் குண்டராஜு. எம்மா பேருக்கு இது கண்டுக்கணியா? ஏ அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் அடியாளுங்க பேரு தானே பாப்புலராச்சு.

0: பெரிய இவாவா, அவளை உடுமையா இட்ட கேளு.
1: காளி நூலி கற்பாயி கட்ட வண்டி ராமாயி பழைய நூறு பங்கஜப்பம்மா.

0: குட்டி போட்ட பூனை கூட பேரு வச்ச மறந்ததில்லை, பட்டணத்தை பார்த்துக்கோ அம்மா.
1: என்னக்கு பூ வந்து சும்மா, யார் யாரோ பேரை வச்சு அப்பா பேரை வச்சு புடுவோம்.
0: ஆம்பளையா பொறக்காமே பொம்பளையா பிறந்து புட்டா அம்மா பேரை வச்சு போடுவோம். ஜிந்தின் காஞ்சு காஞ்சு காஞ்சு ஜின்னு காஞ்சு காஞ்சு காஞ்சு ஜினுக்கு காஞ்சு காஞ்சு காஞ்சு குஜு காஞ்சி ஜின்னு ஜின்னு காஞ்சு காஞ்சு காஞ்சு குஜு காஞ்சி ஜிந்தின் காஞ்சு காஞ்சு காஞ்சு ஜின்னு காஞ்சு காஞ்சு காஞ்சு ஜின்னு காஞ்சு காஞ்சு காஞ்சு குஜு காஞ்சி ஜின்னு குஜு காஞ்சு காஞ்சு காஞ்சு குஜு காஞ்சி.
2: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அம்பிகாபதி திரைப்படத்திற்காக. தன் பேரை சொல்லி பாடி எல்லோருடைய இதயத்தில் இடம் பிடித்த பாடல், நாமும் கேட்போம் என்கிறார்.

இன்றைய சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் மஞ்சள் நீர் காயல் சிங்காரவேல் அவர்களின் பாடல் தொகுப்பு கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் மற்றும் அவரது குறிப்பை கேட்கலாம். பாடல் ரயில் பயணங்களில் திரைப்படத்திலிருந்து. பிரிந்த இதயம் திடீர் சந்திப்பில் உதயமாகும் பாடலை கேட்கலாம்.

நேரம் 11:10. நேர்களே, திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. ஒளிபரப்பு மீண்டும் நாளை காலை 5:50 ஆரம்பமாகும். நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு 100.1 திரைகாணம் கேட்கலாம். ஒலிக்கிறது வியட்நாம் மீடு திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா பாடியிருக்கும் பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு 100.1 இனி கேட்கலாம் இரவின் மடியில் நிகழ்ச்சியில். மே மாதம் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். முதல் பாடலாக ஒலிக்கிறது சாகுல் அமித் ஸ்வர்ணலதா மனோரமா பாடியிருக்கும் பாடல்.

0: இரவின் மடியில் நிகழ்ச்சியில் கேட்கலாம். பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் சுஜாதா பாடியிருக்கும் பாடல்.
1: சொல்லாமலே யார் பார்த்தது

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு 100.1 கேட்கலாம் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் தேனிலவு திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து பாடல்களை கேட்கலாம். முதல் பாடலை பாடியிருக்கிறார் ஏ.எம். ராஜா, எஸ். ஜானகி.

0: கேட்கலாம் ஏ எம் ராஜா பாடியிருக்கும் பாடல்.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

கண்கள் என்று காத்திருந்தாய், ஐயாவின் வாசலிலே

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகும்.

0: பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய மூன்றடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் In favor of Drawing and Disbursing Officer, All India Radio, Chennai, என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக

0: தலங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 266 ரூபாய் ஜிஎஸ்டி உட்பட.
0: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: த ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR சென்னை, instagram.com/AIR சென்னை மற்றும் twitter.com/AIR சென்னை ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நிறைவாக ஒழிக்கிறது இதயத்தில் நீ திரைப்படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்கும் பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேயர்களே, 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் இப்பொழுது நள்ளிரவுக்கு பின் 2:11 நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் பூக்காரி சூரியகாந்தி சொல்லத்தான் நினைக்கிறேன் ராஜராஜ சோழன் ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிவிழா வர கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் பூக்காரி திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடலும் அதனைத் தொடர்ந்து TM சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல்கள் ஆக இரண்டு பாடல்கள் இடம்பெறும்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து சூரியகாந்தி திரைப்படத்திற்காக டி.எம். சௌந்தரராஜன் பாடியுள்ள மூன்று பாடல்கள், அதனைத் தொடர்ந்து மனோரமா பாடியுள்ள ஒரு பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:39. 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மிருகூட்ட தொடர்ந்து சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்திலிருந்து பாடல்கள். முதல் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன், எஸ் ஜானகி குரல்களில்.

அடுத்து ராஜராஜ சோழன் திரைப்படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டி ஆர் மகாலிங்கம், எஸ் வரலட்சுமி இணைந்து பாடியுள்ள பாடல்.

வந்தவனே, முத்தமிழை பயில் வித்தகர் நாவில் முழங்கிடு நாயகனே, மூவலகும் புகழ் சோழ பராந்தக வாழிய வாழியவே. மனத்தால் தனைத்தான் மதிப்பாய் நினைப்பார் தமக்கே விருப்பானவன், செருக்கால் ஒருக்கால் தின

100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய இனிய ராகம் நிகழ்ச்சியில் பர்வின் சுல்தானா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். அதனைத் தொடர்ந்து பண்டிட் கிருஷ்ணராவ் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் அடையாறு ஜே வெங்கடேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திருவல்லிக்கேணி எஸ் பிரபு அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து காமாட்சி, ஷியாமா சாஸ்திரி இயற்றிய சரஜதி, பைரவி ராகம், மிஸ்ரசாபு, தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை அடையாறு ஜே வெங்கடேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். திருவல்லிக்கேணி எஸ் பிரபு அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: ஆம் நேரிலே 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:11. நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சி அலங்கரிக்க முதலில் ஒலிக்கிறது திருமலை தென்குமரி. படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

நேரம் 5:40. புலரும் பொழுது நிகழ்ச்சியில் தொடர்ந்து செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

நேரம் 5:31 பத்தினுடைய 100.1 FM கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மெருகூட்ட அடுத்து ஒலிக்கிறது சாந்தி திரைப்படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசீலா பாடியுள்ள பாடல்.